0: சரணம் சரணம் என்று ஓடாடி வந்து முறையிட்டார்கள்.
1: என்ன முறையிட்டார்கள்?
0: அந்த

அம்பிகை கண் மலர்ந்தாள். அறத்தை காக்கவும் மரத்தை போக்கவும் வையம் நடுநடுங்கள்.

0: இசையமுதத்தோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேற்றைய நிகழ்வு, நேற்றைய கொண்டாட்டத்தின் நிகழ்வாக இன்றைக்கு இன்னும் மதுரை அதே பக்தி பரவசத்தோடு திகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இதோ நம் பண்பலையில் பாடல் இசையமுதம் நிகழ்ச்சியில்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும்.

நம் மனங்களை பக்தியோடு மயக்கிக் கொண்டிருக்கிறது இசை அமுதம். மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹெர்ட்ஸ்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேர்களை இதுவரை இணைந்திருந்தீர்கள் இசை அமுதம் நிகழ்ச்சியோடு. நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரவ செய்தது இசை அமுதம். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5:30. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் புதிய காலை. புதிய காலை கேட்பதற்கு முன்னால் கேட்டுடலாம் செய்தி சுருக்கம்.
2: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர்காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பங்களுக்கேற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் மோகன் குவாத்ரா கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதியுதவியுடன் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தொழிற்பயிற்சியுடன் கூடிய இல்லம் அமைப்பதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரைவானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை நிகழ்ச்சி. புதிய காலை நிகழ்ச்சியில் முதலில் கேட்கலாம் சேவை செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மெயின் ரோடு போக்குவரத்து நகரில் அமைந்துள்ள முகமது சதக் ஹமீத் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வருகின்ற 19/9/2026 அதாவது சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு வேலை நாடுனர்களை தெரிவு செய்ய இருக்கின்றார்கள். இம்முகாமில் பங்கு பெறுவதற்கான கல்வி தகுதிகள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும் ஐடிஐ டிப்ளமோ பொறியியல் பட்டதாரிகளும் முதுகலை இளங்கலை பட்டதாரிகள் ஆசிரியர்கள் செவிலியர் மற்றும் லேப் டெக்னீஷியன் போன்றோர் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்களை புதிய காலை நிகழ்ச்சியில் இப்பொழுது பாடல் கேட்டுவிடலாம், வாருங்கள்.

0: நேர்களே, புதிய காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா, 8:02 வலம் வரக்கூடிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியானது ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான் வலம் வர காத்துட்டே இருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை நீங்கள் பங்கு பெறலாம், உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழ வாருங்கள். 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியோடு புதிய கலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்டுவிடலாம். 6:10
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: சிக்கனம், சிக்கனம் என்ற உடனே பலரும் நினைப்பது கஞ்சத்தனம் என்று. கஞ்சத்தனம் வேறு, சிக்கனம் வேறு. செலவு செய்ய வேண்டிய இடத்திலும் செய்யாமல் பணத்தை பிடித்து வைப்பது கஞ்சத்தனம். ஆனால் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக சேமிப்பதுதான் சிக்கனம். சேகரிக்க தெரிந்தவனுக்கு சேமிக்க தெரியும், சேமிக்க தெரிந்தவனுக்கு சிக்கனம் தெரியும் என்பர். சேமிப்பு நம் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு. சிக்கனம் சீரழிவை தடுக்கும். சிறுதுளி பெருவெள்ளம். இன்று நான் செய்யும் சின்ன சின்ன சிக்கனங்கள், சேமிப்புகள் நாளை வரும் பெரிய புயலிலிருந்து நம்மை காப்பாற்றும். சிக்கனம் என்பது பணத்தை மட்டும் சேமிப்பதல்ல, தண்ணீர், மின்சாரம், உணவு போன்ற இயற்கை வளங்களையும் சேர்த்து சிக்கனமாக பயன்படுத்துவது. சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொன்ன பொன்னான அறிவுரை. மனிதனின் தேவைகளுக்கு அளவில்லை, ஆனால் அவனது வருமானம் எப்போதும் ஒரு வரையறைக்குள் இருக்கும். வருமானத்திற்குள் செலவு செய்வதை விடுத்து ஆடம்பரமாக செலவழித்தால் குடும்பத்தில் கடன் தொல்லை ஏற்படும். சிக்கனம் என்பது உணவை தவிர்ப்பதோ நல்ல உடைகளை அணியாமல் கஷ்டப்படுவதோ அல்ல. தேவையற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்து சரியான திட்டமிடலுடன் செலவு செய்தால் ஒரு குடும்பம் எந்தவித பண நெருக்கடியும் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும். நாம் சேர்க்கும் ஒவ்வொரு சிறிய சேமிப்பும் வங்கிகள் மூலமாக நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுகிறது. மக்கள் அனைவரும் சேமிக்கும் போது நாட்டின் பொருளாதாரம் உயர்கிறது. அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு என மனித வாழ்க்கையில் பொருளின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் விளக்கியுள்ளார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கையை உளபோல இல்லாகி தோண்டாக்கெடும் என்கிறது வள்ளுவம். தன் வருமானத்தின் அளவை அறியாமல் வாழ்பவனுடைய வாழ்க்கை இருப்பது போல தோன்றி இல்லாமல் அழிந்துவிடும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள், வேலை இழப்பு போன்ற அவசர காலங்களில் சிக்கனத்தால் சேர்த்த சேமிப்பே கைகூடும்.

0: கொடுக்கும். கடனில்லா வாழ்வே கவலையில்லா வாழ்வு. வரவுக்குள் செலவு செய்யும் போது மன உளைச்சல் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவும். மாத வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பாக ஒதுக்கிய பிறகே மீதமுள்ள தொகையை செலவு செய்ய வேண்டும். வரவு செலவு கணக்கை எழுதி வைப்பது தேவையற்ற செலவுகளை குறைக்க உதவும். அன்னமிட்ட வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் என்பார்கள். ஆனால் உணவை வீணாக்குவது பெரும் பாவம். தேவையான அளவு மட்டுமே சமைப்பதும் உண்பதும் அவசியம். பள்ளி குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே உண்டியல் சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்த வேண்டும். இது அவர்களுக்கு பிற்காலத்தில் பொறுப்பான குடிமக்களாக வாழ கற்றுக் கொடுக்கும். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகட்டு போன திசை எல்லார்க்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லனாம் நாடு என ஔவையார் இயற்றிய நல்வழி நூலின் 25வது பாடல் கூறுகிறது. ஒருவன் தன் வருவாயை விட அதிக செலவு செய்தால் அவனது நற்பெயரும் மானமும் அழியும். அவனது அறிவு மயங்கி நல்ல தீய செயல்களை அறிய முடியாத நிலை ஏற்படும். கடன் தொல்லையால் அனைவர் முன்னேயும் திருடன் போல தலைகுனிந்து வாழ நேரிடும். அவன் எங்கு சென்றாலும் தீயவனாக கருதப்பட்டு நல்லவர்களாலும் வெறுக்கப்படுவான் என்பது அப்பாடலின் பொருள். எறும்பு போன்ற சிறிய உயிரினங்கள் கூட மழை காலத்திற்காக தானியங்களை சிறுக சிறுக சேமித்து வைப்பது போல மனிதனும் ஆபத்து காலத்திற்கு சேமித்து வைக்க வேண்டும் என்பதை நாலடியார் உணர்த்துகிறது. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் பொருளையும் வீணடிக்காமல் பொறுப்போடும் விவேகத்தோடும் பயன்படுத்த வேண்டும் என்பதை விவிலியம் தெளிவாக கற்பிக்கிறது. இன்று நாம் வாங்கும் சம்பளத்தில் ஒரு 10 அல்லது 20% எதிர்காலத்துக்காக சேமிக்க பழக வேண்டும். சிறுதுளி பெருவெள்ளம். இன்று நாம் தவிர்க்கும் ஒரு தேவையற்ற செலவு நாளை நம் குடும்பத்தின் பெரிய அவசர தேவைக்கு கை கொடுக்கும். சிக்கனத்தை கடைபிடிப்போம். சீரான வாழ்வை வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இனித்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள்.
2: இப்ப கணேசா ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: 8-300-37-27

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுவிட்டு வாருங்கள்.

0: இந்நாளின் சிறப்பு. செப்டம்பர் 18 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: செப்டம்பர் 18 தேதியான இன்று உலக நீர் கண்காணிப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல தான் அமெரிக்காவில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நாள் அனுசரிக்கப்படுகிறது.
1: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல தான் பிலிப் ஆகஸ்டஸ் பிரான்சின் மன்னராக முடிசூடிய ஆண்டு 1180.
0: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல தான் சிலியில் முதலாவது அரசு அமைக்கப்பட்ட ஆண்டு 1810.
1: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல தான் நெதர்லாண்டில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட ஆண்டு 1919.
0: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல தான் உலக நாடுகள் அணியில் ஹங்கேரி இணைந்த ஆண்டு 1922.
1: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல தான் உலக நாடுகள் அணியில் சோவியத் ஒன்றியம் இணைந்த ஆண்டு 1934.
0: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல தான் வன்காட் 3 விண்கலம் பூமியை சுற்றி வர அனுப்பப்பட்ட ஆண்டு 1959.
1: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல தான் பிரிண்டி, ஜமேக்கா, ருவாண்டா, ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ ஆகிய நாடுகள் ஐநாவில் இணைந்த ஆண்டு 1962.
0: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல

0: சைனா, பகாமாஸ், கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி ஆகிய நாடுகள் ஐநாவில் இணைந்த ஆண்டு 1973.
1: இதே நாள்ல தான் வாயேஜர் 1 விண்கலம் பூமியையும் சந்திரனையும் சேர்த்து படம் எடுத்த ஆண்டு 1977.
0: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல தான் சோயிஸ் 38 விண்கலம் விண்வெளி வீரர்களுடன் விண்வெளிக்கு சென்ற ஆண்டு 1980.
1: செப்டம்பர் 18 தேதியான இதே நாள்ல தான் லீக்கின்ஸ்டைன் ஐநாவில் இணைந்த ஆண்டு 1990.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே, இப்பொழுது கேட்டுவிடலாம். இன்று நம் பண்பலையில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி நிகழ்ச்சியும் நேரமுமாய் புதிய காலை நிகழ்ச்சிகள் 6:30 கேட்கலாம். இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகளை வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தியில் முதலில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் வேளாண் அறிவியல் மைய மணியில் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், முதலில் காந்தி அஞ்சலி கேட்கலாம் பகுதி 64. ஏழு 25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று அருப்புக்கோட்டை இரட்டையம்மன் திருக்கோவில் பற்றியான தகவல்களை வழங்குகிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 8 செய்தி சுருக்கம். 8:02 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களே, விருப்ப பாடலாக வளம் வரக்காத்திருக்கும் பாட்டு வேணுமா? 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி ஓ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 துறை இசை. 9 செய்தி சுருக்கம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:02 விருப்ப கானங்களில் இன்று என் விருப்பம். 10:30 இருபட பாடல்கள்.

இன்றைய இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் பிரதர் மற்றும் லப்பர் பந்து திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். 11:02 வலம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை இன்று மரங்களின் மகத்துவம் பற்றிய தலைப்பில் வலம் வர காத்திருக்கிறது. 12:02 சிநேகிதிய இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியில் மழை நீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் பாதுகாப்பும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்போர் மதுரை மாவட்ட நீர்வளத்துறையின் ஓய்வு பெற்ற இணை தலைமை பொறியாளர் எஸ் இளங்கோவன் அவர்கள் மற்றும் மதுரை வகுப்பு வாரிய கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். உடன் உரையாடுகிறார் என் வி சதீஷ்குமார் அவர்கள் மற்றும் ஏ விக்னேஷ். 1 மணிக்கு வசந்த கானங்கள், 2 மணிக்கு தெம்மாங்கு பாடல், 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சலாக, 3:02 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழம், 4:30 நம் பண்பலை வழங்கும் ஆட்டக்கழம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து கேட்கலாம் சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7 மணிக்கு பாட்டு இது ஹிட், 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெற உள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக, 8:30 இலக்கிய உலா கவிதைகளில் இருமை, இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் கவிதைகளில் இருமை பேருரை வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா கலைக் கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் கே கார்த்திக் அவர்கள், 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவுபெறும். 11 மணிக்கு நம் மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும், அதனைத் தொடர்ந்து 12:00 முதல் 12:45 வரை சென்னை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். நேர்களே, இதுவரை கேட்டீர்கள் இன்று

0: நம் பண்பலையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை பற்றி நிகழ்ச்சியும் நேரமுமாய் பண்பலையோடு இணைந்திருங்கள். மனதோடு மகிழ்வோடு
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 944-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேர்களே இணைந்திருக்கிறீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. நாம் எப்பயுமே பாராட்டுகளை மட்டுமே எதிர்நோக்கி இருந்தோம் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தாங்க. அதே சமயத்தில் நாம் செய்யக்கூடிய செயலில் அந்த செயல் உண்மையாக செய்யப்படும் போது அந்த செயல் நிச்சயமாக பிறரால் பாராட்டும்படி தானாகவே அமையும் அப்படின்ற பொன்னான வரிகளோடு புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரம் 6:30 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 ஓடு

0: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
1: பக்தி இலக்கியங்கள், சங்க இலக்கியம், நாட்டுப்புற இலக்கியம், எல்லா இலக்கியங்கள்லையும் முக்கியமான ஒரு கோட்பாடு இருக்கும். என்ன அப்படின்னா, மனிதனோட மகிழ்ச்சி தான் பிரதானமாக இருக்கும். அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கை சார்ந்த விஷயங்களில் இருக்குங்கிறாங்க. தமிழர்களோட மரபில் மட்டும் இல்லைங்க, மற்ற மொழிகளில் இருக்கக்கூடிய மரபுகள்லையும். ஆங்கிலத்தில் நம்ம போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ், ப்ரீ கலோனியல் ஸ்டடீஸ், அதாவது காலனி ஆதிக்கத்துக்கு முன்னாடி இல்லை காலனி ஆதிக்கத்துக்கு பின்னாடி, இதுலேயும் இயற்கை சார்ந்த விஷயங்களை அதிகமாக குறிப்பிடுறாங்க. சம்ஸ்கிருதத்தில் கூட ஸ்லோகங்களில் பூமி தேவி நம் தாய், நீர் அமுதம், அனைத்து உயிர்களும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் மரத்தை பாதுகாத்தால் மரம் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரகிருதி சுகதா நித்தியம், பிரகிருதி அப்படின்னா இயற்கைன்னு அர்த்தங்க. இயற்கை எப்பொழுதுமே துன்பம் தராது, இயற்கை எப்பொழுதுமே இன்பம் தான் தரும். அப்போ இயற்கை பேரிடர்கள்லாம் வருதே அது துன்பம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இயற்கை பேரிடர்கள் வர்றதுக்கான காரணங்களை நம்ம அறியணுங்க. மரங்களை நடுறது நம்மளோட வேலை, மரங்களை அழிக்கிறது நம்மளோட வேலை இல்லை. பூமாதேவி நம்மளோட தாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க, அவளை பாதுகாத்தா அவ நம்மளை பாதுகாப்பா. இயற்கையோட வடிவத்தை கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளாக முதல் முதல்ல வேதத்தில் சொன்னக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா, அக்னியை வழிபடுற இடத்துல முதல் 250 பாடல்கள் வேதத்தில் இருக்குது. ஒரு தீக்கு இவ்வளவு ஸ்லோகங்களா, இவ்வளவு பாடல்களா அப்படின்னா, மனிதன் இயற்கையோட இணைஞ்ச காரணத்தினால இயற்கையே கடவுளாக வழிபட்டாங்க. புராண காலங்களில் தான் இயற்கையிலிருந்து மருவி கடவுளுக்கு தனக்கு ஏற்ற மாதிரி பிடித்த பெயர்களை கொடுத்துக்கிட்டான். அவங்களுக்கும் வேலைகளை, இயற்கை சார்ந்த வேலைகளே கொடுத்துக்கிட்டான். பாடங்களில் நம்ம இதெல்லாத்தையும் புகுத்தலாங்க. இயற்கையான உணவுகளை உட்கொள்ளணும், இயற்கையான உடைகளை வந்து உட்கொள்ளணும், இயற்கையான நார்லிருந்து தயாரிக்கப்பட்ட உடைகளை உடுத்தணும், இயற்கையான வீடுகளில் வந்து வாழணும், மரம் வளர்ப்போட முக்கியத்துவத்தை சொல்லணும், நீர் சேமிப்பு பற்றி முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணும்.

0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி சொல்லிக் கொடுக்கணும், உயிரினங்களோட பாதுகாப்புகளையும் பற்றி சொல்லிக் கொடுக்கணும். இயற்கை அப்படின்னா வெறும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களோ செடிகளோ மட்டும் இல்லைங்க, அதுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதுங்க. வள்ளலார் சொல்லியிருக்காரு, எல்லா உயிர்கள்லையுமே நம்ம வந்து எதை பார்க்கணும் அப்படின்னா ஜீவகாருண்யம் பார்க்கணும். அப்போ காருண்யம்னா என்ன அப்படின்னா கருணையை பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்போ மனிதன்கிட்ட மட்டும்தான் கருணை பார்க்கணுமா? இல்லைங்க, விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் எல்லாத்துலேயும் கருணை பார்க்கணும். பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரசித்தமான வார்த்தைங்க. அப்படின்னா இந்த பூமி மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாதுங்க, நாமளும் அந்த பயோடைவர்சிட்டியில் ஒருத்தர் தான். பருவநிலை மாற்றம், அதோட தடுப்பு, அதில் மனிதனோட பங்கு, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா சுற்றுச்சூழலை ரொம்ப அருமையாக பாதுகாக்கலாங்க. இயற்கையோட இணைந்த வாழ்வு தாங்க இன்பம் தரக்கூடிய வாழ்வாக இருக்க முடியும். பண்டைய இலக்கியர்கள் மட்டும் இல்லைங்க, நாமும் இயற்கையோட இயற்கையாக இணைந்து வாழ்கிறதுக்கு கற்றுக்கிடுவோங்க.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்னண்ணா சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை, வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸோடு 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்ப்புகள் நிகழ்ச்சி கேட்கப்படும். அதனைத் தொடர்ந்து 8:02 இருக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்பமாக. பராபவ வருடம், புரட்டாசி மாதம் 1 வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க காத்திருக்கிறது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
4: அன்பார்ந்த உழவர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று செப்டம்பர் 18 ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணையம் பற்றிய நேரடி களப்பயிற்சி இலவச வகுப்பு நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய காலை 10 முதல் 4 வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒரு முறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் இலவசமாக விரால் மீன் வளர்ப்பு மற்றும் தீவன மேலாண்மை பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இன்று 18/9/2026 நேரம் காலை 10 முதல் 5 வரை. இதற்கு முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய எண்கள் 7506099503 மற்றும் ஒரு அலைபேசி எண் 04577264288. இப்பயிற்சியில் விரால் மீன் வளர்ப்பு மற்றும் தீவன மேலாண்மை, பொருளாதார மற்றும் சந்தைப்படுத்துதல் பற்றிய பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர்

0: பயிற்சி மையத்தில் வருகின்ற 24ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 24, 9, 2026 அன்று லாபகரமான முறையில் வெண்பன்றி வளர்ப்பு பற்றிய இலவச பயிற்சி நேரடி வகுப்பு நடைபெற உள்ளது. இதற்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 மணி முதல் 4 மணி வரை அழைக்கலாம். அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 94 88 57 57 16. இப்பயிற்சியில் சேர்ந்து பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர்கள் வழங்கும் தக்காளி சாகுபடியில் விதை நேற்றி மற்றும் நிலம் தயாரித்தல் பற்றிய தொழில்நுட்ப தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை 40 கிராம் அசோஸ் பயிரிலம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறு நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை 1 மீட்டர் அகலமுள்ள மேட்டு பாத்திகளில் 10 சென்டிமீட்டர் வரிசை இடைவெளியில் விதைக்க வேண்டும். பிறகு மணல் கொண்டு மூடிவிட வேண்டும். நிலத்தை நன்கு உழுது பயன்படுத்த வேண்டும். பின்பு 25 நாள் வயதுடைய நாற்றுக்களை பார்களின் ஒரு பக்கத்தில் நட வேண்டும். நடுவதற்கு முன் 2 கிலோ அசோஸ் பயிரில்லம் நுண்ணுயிர் கலவையை 20 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சென்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய வந்து பழங்கள் காய்கறிகள் கீரைகள்லாம் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து பழங்கள் காய்கறிகள் கீரைகளை வந்து எப்படி வகைப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உணவை வந்து ஆக்சுவலாக 3 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள், இன்னொன்று வந்து சக்தியை வழங்கக்கூடிய உணவுகள், இன்னொன்று வந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள். ஸோ ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள், சிறுதானியங்கள், இதெல்லாமே நமக்கு வந்து கொழுப்பு சார்ந்த பொருட்கள், இதெல்லாமே ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவு வகைகள். வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பருப்பு வகைகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், முட்டை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு புரதச்சத்து நிறைந்தது. இதெல்லாம் எந்த இதில் வந்து புரதச்சத்து இருக்கோ இதெல்லாம் வந்து வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய உணவுகள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பழங்கள், காய்கறிகள், கீரைகள், இது மூணுமே வந்து பாதுகாப்பான உணவுகள். ஏன் பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுனால தான் பழங்கள் காய்கறிகள் கீரைகளுக்கு வந்து பாதுகாப்பான உணவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் மூலமாக நம்ம வந்து இன்றைக்கும் நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உடல் நலம் சரியில்லைன்னா அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா பழங்கள்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். ஏன்னா அவங்களுடைய இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த பழங்கள்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இது மாதிரி நிறைய விதமான பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் தொழில்நுட்பங்கள் மறைந்து இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையுமே. ஸோ அதுவும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா பெண்களுமே வந்து நம்ம இன்னைக்கு எல்லா துறையிலையுமே வந்து சாதிச்சுட்டாங்க. குறிப்பாக வந்து ஒரு பெண் தொழில் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு நிறைய பேத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு தொழிலுடைய வளர்ச்சிக்கும் சரி, ஒரு தொழில் பண்றதுக்குள்ள தொழில்நுட்பங்களும் சரி, எல்லா விதமான மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து தொடர்ந்து வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் தொடர்ந்து வழங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்கள அறியாம ஒரு நம்பிக்கை வந்து பிறக்குது. நாமளும் வந்து நல்லா சாதனை புரியலாம், பல்வேறு தொழில்நுட்பங்கள் இருக்குது, பல்வேறு நிதிகள் வந்து மத்திய அரசு மற்றும் மாநில அரசு மூலமா வழங்குறதுனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நம்ம வந்து தொழில வந்து கண்டிப்பா திறம்பட செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் வந்து இப்ப நமக்கு வந்து தொழில்நுட்பங்கள் நம்ம வழங்கினாலுமே இப்ப எல்லாருமே எங்கிட்ட ஒரு 20 பேர் பயிற்சிக்கு வர்றாங்க அப்படின்னா 20 பேருக்கு நம்ம பயிற்சிகள் வந்து நம்ம ஒன்னாதான் வழங்கிட்டு இருப்போம். 20 பேருமே ஒரே ப்ராடக்ட வந்து எடுத்துட்டு போக முடியுமானா முடியாது. ஏன்னா தேனி மாவட்டத்தில் நாங்கள் ஒரு மாவட்டத்தை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 20 பேத்துக்கும் பயிற்சிகள் வந்து ஒன்னா வழங்கணும்னா நாங்கள் எப்படி எந்த கான்செப்ட்ல வச்சிருக்கோம் அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க 1 entrepreneur 1 product, அதாவது ஒரு பொருள் ஒரு தொழில் முனைவோர். ஒரு தொழில் முனைவோர் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமாக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ப்ராடக்ட், நல்ல ஒரு சத்து மிகுந்த ஒரு ப்ராடக்ட வந்து உருவாக்கணும், சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா நம்மளுடைய அடையாளம்

0: அப்படின்றத அடையாளப்படுத்தக்கூடியது இந்த ஒரு ப்ராடக்ட் தான். நீங்க ஒரு 50 ப்ராடக்ட் 60 ப்ராடக்ட் நான் பண்றேன் அப்படின்னாலும் நமக்குன்னு ஒரு தனித்தன்மையான ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் நம்ம ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நம்ம டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணலாம். ஏன்னா அதுலதான் நம்ம வந்து எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வளர்ச்சி பெற்ற பெண்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில் முனைவோருக்குமே ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷலா வந்து பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து தேனி மாவட்டத்துல அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த ஸ்பெஷாலிட்டி இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து நான் முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, இப்ப நான் தொழில் பண்ணணும்னு நான் ஆசை இருக்குது, பட் என்னட்ட வந்து கிடைக்காத ஒரு பொருளை வச்சு தொழில் வந்து பண்ண முடியாது. ஏன்னா தொழில் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து எடுத்துட்டு போறதுக்கும் இடுபொருள்கள் வாங்குறதுக்கும் இதுக்கு வந்து நமக்கு வந்து வசதியா இருக்கணும். சோ அப்ப தொழில் பண்ணும்போது நம்ம கருத்துல கொள்ளக்கூடிய விஷயங்கள், நம்ம முக்கியமா வந்து மைண்ட்ல செட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தேவையான இடுபொருள்கள் கிடைக்கக்கூடியதா இருக்கணும்.
1: இதுவரை இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி சின்டெக் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்ய சிவசெல்வி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை இவானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸோடு

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: காலை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக இருக்கலாம் 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. அதனை தொடர்ந்து 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுர மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். நீங்களும் பங்குபெற்று உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 2 எண்களிலும் வரலாம். உங்கள் மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழலாம். அதனைத் தொடர்ந்து 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை பாடல் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு.
1: கலகலப்பான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இனி அடுத்த நிகழ்ச்சியாக கேட்கலாம் பூந்தளிர். வரக்கூடிய இந்த பூந்தளர் நிகழ்ச்சியில ஒவ்வொரு சுட்டி குழந்தைகளும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு கதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்களோட அழகான மனலை பேச்சுல நமக்கு அழகா சொல்றாங்க. அதை கேக்குறதுக்கே அவ்வளோ ஆனந்தமா இருக்கு இல்லையா? அந்த வரிசையில இன்றைய பூந்தளர் நிகழ்ச்சியில நமக்காக ஒரு சூப்பரான ஒரு தத்துவ கதை சொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. வேணா வேணா, நான் சொல்றத காட்டிலும் அவங்களோட பேரை அவங்களையே சொல்ல வைப்போமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களுடைய பேர்
2: என்ன?
1: ஜித்தின். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: படிக்கிறேன்.
1: சூப்பர். சரி, இன்னைக்கு நம்மளுடைய நேர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
2: மீன் கதை.
1: மீன் கதை. சூப்பர் சூப்பர். சரி ஓகே, சொல்லுங்க. நாங்க கேக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கோம்.
2: குட்டி மீன் அவங்க அம்மா கிட்ட போய் நம்ம எங்க இருக்கோ தண்ணி எங்க இருக்குன்னு கேட்டுச்சா. நம்ம சுத்தி ஃபுல்லா அதுக்குள்ள இதெல்லாம் தண்ணி அப்படின்னு சொல்லிச்சா. அவங்க அப்பாட்ட போய் கேட்டுச்சா. அப்பாவும் அதே மாதிரிதான் சொன்னாங்க. நம்ம எங்க இருக்கோ தண்ணி எங்க இருக்குன்னு கேட்டுச்சா. நம்ம சுத்தி இங்கெல்லாம் இருக்குல்ல ஃபுல்லா அதெல்லாம் தண்ணின்னு சொன்னாங்கல்ல. பெரிய சுனாமி வந்து சுனாமி என்ன சொல்லிச்சுன்னா, என் தலை மேல வந்து உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுனாமி கொஞ்சம் மேல போயிருச்சா. அப்ப அந்த குட்டி மீன்னாலும் மூச்சு வர முடியல. அப்படியே சுனாமி கீழ்கண்டு வந்துருச்சா. அதுதான் தண்ணின்னு புரிஞ்சிச்சா. அப்பதான் எனக்கு புரியோ சொல்லிச்சா. அதுவே இதுல இருந்து அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அது இல்லாத போல புரியும். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.
1: நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் ஒரு சூப்பரான தத்துவம் என்ன அப்படின்னா, அதாவது இருக்கும் போது யாருடைய அருமையும் தெரியாது, இல்லாதப்பதான் அவங்களுடைய அருமை புரியும். இந்த மீனை மாதிரி தாங்க. மீன் வந்து தண்ணிக்குள்ள இருந்துகிட்டே தண்ணி எங்க தண்ணி எங்க அப்படியே கேட்டுச்சான். கடைசியில அவங்க அப்பா அம்மா பேச்சையே கேட்காம அந்த சுறா மீனுக்கு மேல போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம அது ரொம்ப சிரமப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் தான் அதோட அருமை புரிஞ்சிச்சு. அதைத்தான் இந்த சுட்டி குழந்தையும் கன்வே பண்ணிருக்காங்க. சோ இன்றைய பூந்தளர் நிகழ்ச்சியில நமக்காக ஒரு சூப்பரான கதை சொன்ன இந்த ஜித்தின் குட்டிக்கு நன்றிகள் மற்றும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இதுவரை உங்களின் மனதை மென்மையாக்கிய பூந்தளிர் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. கேட்டு ரசித்த நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

இதுவரை இணைந்திருந்தீர்கள் புதிய காலை நிகழ்ச்சியோடு. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. நன்றி நேர்களே.

நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே நிறைய நிறைய பழைய அழுக்கு மூட்டைகள் வந்து இருக்குங்க. அதாவது விரோதம், கோபம் அப்படின்னு நிறைய பெயர்களோட நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே குவிச்சு வச்சுருக்கோம். அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன தான் அந்த சுமை அப்படின்றது நமக்கு இல்லாமல் இந்த சுமைகள் எல்லாமே கலைந்து நமக்கு சுகமான அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு சொல்லித்தரும் அப்படின்ற போனான வரிகளோடு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கி பூக்கள் நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்வது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இன்று முதலில் நாம் கேட்கலாம் காந்தி அஞ்சலி பகுதி 64.

தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாவது பாகத்தில் விரைவில் திரும்புங்கள் எனும் அத்தியாயம். சென்னையிலிருந்து கல்கத்தாவுக்கு போனேன். அங்கே சங்கடங்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. யாரையுமே அங்கே எனக்கு தெரியாது. ஆகவே கிரேட் ஈஸ்டர்ன் ஹோட்டலில் ஓர் அறையை அமர்த்திக் கொண்டேன். டெய்லி டெலிகிராப் பத்திரிகையின் பிரதிநிதியுடன் அங்கே எனக்கு பழக்கம் உண்டாயிற்று. தாம் தங்கியிருந்த ஐரோப்பியரின் பெங்கால் கிளப்புக்கு என்னை அழைத்தார். அந்த கிளப்பின் பிரதான அறைக்கு இந்தியர் எவரையும் அழைத்து கொண்டு போகக்கூடாது என்பது அவருக்கு தெரியாது. இவ்வித தடை இருப்பதை அவர் கண்டுகொண்டதும் தம் அறைக்கு என்னை அழைத்துச் சென்றார். கல்கத்தாவில் இருக்கும் ஆங்கிலேயர் இத்தகைய துவேஷம் காட்டி வருவதை குறித்து தமது வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். பிரதான அறைக்கு என்னை அழைத்து கொண்டு போக முடியாது போய்விட்டதற்கு என்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். வங்காளத்தின் தெய்வம் என்று வழங்கப்பட்டு வந்த சுரேந்திரநாத் பானர்ஜியை நான் பார்க்க விரும்பினேன். அவரை சந்தித்தேன். பல நண்பர்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்தனர். அவர் கூறியதாவது, உங்கள் வேலையில் மக்கள் சிரத்தை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்றே நான் அஞ்சுகிறேன். இங்கே எங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் கொஞ்சம் அல்ல என்பதையும் நீங்களும் அறிவீர்கள். என்றாலும் உங்களால் முடிந்த வரையில் நீங்கள் முயலவே வேண்டும். மகாராஜாக்களின் ஆதரவை நீங்கள்

தேடிக்கொள்ள வேண்டும். பிரிட்டிஷ் இந்தியர் சங்க பிரதிநிதிகளை சந்திக்க நீங்கள் தவறிவிடாதீர்கள். ராசா சர் பியாரி மோகன் முகர்ஜியையும் மகாராஜா தாகூரையும் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும். அவர்கள் இருவரும் தாராள மனம் படைத்தவர்கள். பொது வேலையில் அவர்களுக்கு நல்ல ஈடுபாடு உண்டு. அந்த கனவான்களையும் பார்த்தேன், ஆனால் ஒன்றும் பயனில்லை. அவர்கள் என்னை சரியாக ஏற்று பேசக்கூட இல்லை. கல்கத்தாவில் பொதுக்கூட்டம் நடத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல என்றார்கள். ஏதாவது செய்ய முடியும் என்றால் அது நடப்பது முக்கியமாக சுரேந்திரநாத் பானர்ஜியை பொறுத்தது என்றும் கூறினார்கள். என் வேலை வரவர அதிக கஷ்டமாகி கொண்டு வருவதைக் கண்டே அமிர்த பஜார் பத்திரிகையின் காரியாலயத்திற்கு போனேன். அங்கே நான் சந்தித்த ஆசிரிய கனவான் நான் ஊர் சுற்றி திரியும் பேர்வழி என்று எண்ணிக்கொண்டு என்னிடம் ஒன்றும் பேசாமலே என்னை போகச் சொல்லிவிட்டார். வங்கவாசி பத்திரிகையோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய்விட்டது. அதன் ஆசிரியர் என்னை ஒரு மணி நேரம் காக்க வைத்தார். அவரை கண்டு பேச பலர் வந்திருந்தார்கள். ஆனால் மற்றவர்களெல்லாம் பேசிவிட்டு போன பின்பு கூட என்னை கண்ணெடுத்து பார்க்க அவருக்கு தயவு பிறக்கவில்லை. நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்த பிறகு அவரை பார்த்து என் விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தேன். உடனே அவர், எங்களுக்கு வேலை தலைக்கு மேல் இருக்கிறது என்பதை நீர் பார்க்கவில்லையா? உம்மை போல் கண்டு பேச வருகிறவர்களின் தொகைக்கு முடிவே இல்லை. நீர் போய்விடுவதே மேல். நீர் சொல்வதை கேட்க எனக்கு இப்பொழுது சௌகரியப்படாது என்றார். நான் அவமதிக்கப்படுவதாக ஒரு கணம் எண்ணினேன். ஆனால் உடனே ஆசிரியரின் நிலைமையையும் புரிந்து கொண்டேன். வங்கவாசியின் புகழை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆசிரியரை பார்க்க ஓயாமல் பலர் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் இப்போது பார்த்தேன். அவர்கள் எல்லாம் அவருக்கு பழக்கமானவர்கள். அவருக்கு தம் பத்திரிகையில் எழுதுவதற்கு விஷயங்களுக்கும் பஞ்சமில்லை. தென்னாப்பிரிக்க விஷயமோ அச்சமயம் இங்கே அவ்வளவு நன்றாக தெரியாத சங்கதி. எந்த குறையினால் ஒருவன் கஷ்டப்படுகிறானோ அவனுக்கு அக்குறையே பெரிது என்று தோன்றும். ஆசிரியரின் காரியாலயத்திற்கு படையெடுத்து வரும் அநேகரில் நான் ஒருவன். அப்படி வரும் மற்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர்கள் குறை இருக்கத்தான் இருக்கிறது. எல்லோருக்குமே ஆசிரியர் என்ன செய்ய முடியும்? மேலும் ஆசிரியர் நாட்டில் பெரிய சக்தி வாய்ந்தவர் என்று கஷ்டப்படுகிறவன் நினைக்கிறார். ஆனால் தமது சக்தி தம் காரியாலயத்தின் வாசலுக்கு அப்பால் செல்லாது என்பது ஆசிரியருக்கு மாத்திரமே தெரியும். நான் சோர்வடைந்து விடவில்லை. மற்ற பத்திரிகைகளின் ஆசிரியர்களை விடாமல் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். வழக்கம் போல் இந்தியாவில் இருந்த ஆங்கிலேய பத்திரிகைகளின் ஆசிரியர்களையும் சந்தித்தேன். ஸ்டேட்ஸ்மனும் இங்கிலீஷ்மனும் இப்பிரச்சனையின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர். அப்பத்திரிகை நிருபர்களுக்கு நான் நீண்ட பேட்டிகள் அளித்தேன். அவை முழுவதையும் அப்பத்திரிகைகள் பிரசுரித்தன. இங்கிலீஷ்மன் பத்திரிகையின் ஆசிரியர் ஸ்ரீ சாண்டர்ஸ் என்னை தமது சொந்த மனிதனாகவே கொண்டார். தமது காரியாலயத்தையும் தமது பத்திரிகையையும் என் இஷ்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார். தென்னாப்பிரிக்க இந்தியர் நிலைமையை குறித்து அவர் எழுதிய தலையங்கங்களின் அச்சு நகல்களை முன்கூட்டியே அவர் எனக்கு அனுப்புவார். அத்தலையங்கங்களில் நான் விரும்பும் திருத்தங்களை செய்து கொள்ளவும் அவர் என்னை அனுமதித்தார். எங்களுக்கிடையே நட்பு வளர்ந்துவிட்டது என்று சொல்லுவதும் மிகையாகாது. தம்மால் இயன்ற உதவிகளையெல்லாம் செய்வதாக அவர் எனக்கு வாக்களித்தார். வாக்களித்தபடியே நிறைவேற்றியும் வந்தார். அவர் கடுமையான நோய்வாய்ப்படும் முறையில் என்னுடன் கடித போக்குவரத்தும் வைத்துக் கொண்டிருந்தார். என் வாழ்க்கை முழுவதுமே இவ்விதமான பல நண்பர்களை பெறும் பாக்கியம் எனக்கு இருந்திருக்கிறது. இந்த சிநேகங்கள் எதிர்பாராத விதமாக திடீரென்று ஏற்பட்டவை. மிகைப்படுத்தாமல் உள்ளதை உள்ளபடியே கூறும் என் குணமும் உண்மையினிடம் எனக்கு இருந்த பற்றும் ஸ்ரீ சாண்டர்ஸுக்கு

என்னிடம் அதிக பிரியத்தை உண்டாக்கின. நான் மேற்கொண்ட வேலையை குறித்து வெகு நுட்பமாக குறுக்கு கேள்விகளெல்லாம் போட்டு தெரிந்து கொண்ட பிறகே என் முயற்சிக்கு அனுதாபம் காட்ட அவர் முற்பட்டார். தென்னாப்பிரிக்க வெள்ளையரின் கட்சியையும் பாரபட்சமின்றி அவருக்கு எடுத்து காட்டுவதற்கு சிரமத்தை பாராமல் நான் செய்த முயற்சியையும் கண்டார். இதற்காக என்னை அவர் பாராட்டினார். எதிர்கட்சிக்கு நியாயத்தை செய்வதன் மூலம் தன் கட்சிக்கு நியாயம் சீக்கிரத்தில் கிடைக்கிறது என்பதை என் அனுபவம் காட்டியிருக்கிறது. எதிர்பாராத வகையில் ஸ்ரீ சாண்டர்ஸின் உதவி கிடைத்ததால் முடிவில் கல்கத்தாவிலும் பொதுக்கூட்டத்தை நடத்துவதில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. அப்பொழுது டர்பனிலிருந்து பார்லிமெண்ட் ஜனவரியில் ஆரம்பமாகிறது, விரைவில் திரும்புக என்ற தந்தி வந்தது. ஆகவே பத்திரிகைகளில் பிரசுரிப்பதற்கு ஒரு கடிதம் அனுப்பினேன். திடீரென்று கல்கத்தாவை விட்டு நான் ஏன் புறப்பட வேண்டியிருக்கிறது என்று அதில் விளக்கி கூறிவிட்டு பம்பாய்க்கு புறப்பட்டேன். புறப்படும் முன்பு தாதா அப்துல்லா கம்பெனியின் பம்பாய் ஏஜென்ட்டுக்கு ஒரு தந்தி கொடுத்து தென்னாப்பிரிக்காவிற்கு முதலில் புறப்படும் கப்பலில் எனக்கு இடத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறும் அவரிடம் அறிவித்தேன். தாதா அப்துல்லா அப்பொழுதுதான் கோர்லேண்ட் என்ற கப்பலை வாங்கியிருந்தார். அக்கப்பலிலேயே நான் போக வேண்டும் என்று வற்புறுத்தியதோடு என்னையும் என் குடும்பத்தையும் கட்டணம் வாங்காமல் ஏற்றிச் செல்வதாகவும் அவர் அறிவித்தார். இதை நன்றியோடு நானும் ஏற்றுக்கொண்டேன். டிசம்பர் ஆரம்பத்தில் இரண்டாம் முறையாக நான் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டேன். இப்பொழுது என் மனைவி, இரு குமாரர்கள், விருந்துவாகிவிட்ட என் சகோதரியின் ஒரே குமாரன் இவர்களோடு பயணமானேன். அதே சமயத்தில் நாதேரி என்ற மற்றொரு கப்பலும் டர்பனுக்கு புறப்பட்டது. அக்கப்பல் கம்பெனிக்கு தாதா அப்துல்லா கம்பெனியே ஏஜென்ட்கள். இந்த இரு கப்பல்களிலும் ஏறத்தாழ 800 பிரயாணிகள் இருந்திருப்பார்கள். அவர்களில் பாதி பேர் டிரான்ஸ்வாலுக்கு போக வேண்டியவர்கள்.

0: நேர்களே, இதுவரை கேட்டீர்கள் காந்தி அஞ்சலி பகுதி 64.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் பூக்கள் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. மதுரை வனவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைக்கே போகல் நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களை. அடுத்ததாக நாம் கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். இன்றைக்கு வேலைவாய்ப்பு செய்திகள், மத்திய அரசின் கீழ் செயல்படும் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வழியாயிருக்குங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பிரிவில் மேனேஜர் பணிக்கு 100 இடங்களும், ஆஃபீஸர் பணிக்கு 18 இடங்களும், சட்ட அதிகாரிய பணிக்கு 10 இடங்கள் என ஒட்டுமொத்தமாக 205 இடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வி தகுதி

பிஇ பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி இதில் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். வயது வரம்பாக 42 வயதிற்குள், அதாவது 21 வயதிலிருந்து 42 வயதிற்கு நிரம்பியவராக இருக்கணும். அதாவது இந்த மாதம் 25/9/2026 படி 21 வயதிலிருந்து 42 வயது உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறையாக ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு இருக்குங்க. ஆன்லைனில் உங்களுடைய விண்ணப்பங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் 25/9/2026 வருகின்ற 25ஆம் தேதிக்குள் உங்களுடைய விண்ணப்பங்கள் ஆன்லைனில் சென்று சேர்ந்திருக்கணும். மேலும் உங்களுக்கு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா bankofindia.bank.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி bankofindia.bank.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி.

0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. நேரம் 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை அருப்புக்கோட்டை இரட்டையம்மன் கோயிலுக்கு செல்வோமா? இந்த திருக்கோவில் அருப்புக்கோட்டையில் அமைந்துள்ளது. மதுரையிலிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் அருப்புக்கோட்டை உள்ளது. 800 வருடங்களுக்கு முன் தேவாங்கர் குலத்தை சார்ந்த பெரியவர் ஒருவர் தென்காசி பக்கம் வியாபாரத்திற்கு போனார். அந்த சமயத்தில் ஒரு நாள் கொலுசு சத்தம் அவருக்கு கேட்டது. அது எங்கிருந்து வருகிறது என்று அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது அக்னியிலிருந்து சின்னஞ்சிறு பெண்ணாக கால் கொலுசு ஒலித்திட உதித்து வந்தவள் பூலூரம்மன். இவளுக்கு ஜனன மரணம் இல்லை. சவுடம்மனுக்கு முன்பே தோன்றியவள். சவுடம்மனின் தமக்கியாக இந்த பூலூரம்மனை கருதுகிறார்கள். ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் சிவகாசி பக்கம் விளாம்பட்டி அருகே பூலூர் ஊருணிக்கு வடக்கே கோயில் கொண்டவள் இந்த அம்மன். 18 பட்டிகளுக்கும் அவளே தெய்வம். கால ஓட்டத்தில் பூலூர் அம்மனை தெய்வீகமாக கொண்டவர்கள் பல பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். அவர்களில் பலர் அருப்புக்கோட்டையிலும் குடியேறினர். பூலூர் அம்மனுக்கு கோவில் எழுப்பிட முடிவு செய்தனர். 1987 பூலூர் அம்மனின் பூர்வீக கோவிலிலிருந்து பிடிமண் எடுத்து வந்து அருப்புக்கோட்டையில் கோவில் அமைத்து பூலூர் அம்மனை நிலைநிறுத்தினார்கள். இந்த அம்மனுடனேயே சவுடம்மனையும் பிரதிஷ்டை செய்தார்கள். இரு அம்மன்கள் வீற்றிருக்கும் கருவறைகள் மீது விமானம் இன்றி உள்ளன. அம்மன் பூமிக்கும் ஆகாயத்திற்கும் இடையே வெட்ட வெளியில் அக்னியிலிருந்து வந்தவள் என்பதால் தனக்கு விமானம் வேண்டாம் என்று கூறிவிட்டாளாம். இன்று வரை வானமே கூரையாக கொண்டு இரு அம்மனும் வீற்றிருக்கிறார்கள். தேவாங்கர்கள் ஆடை நெய்வதை குலத்தொழிலாக கொண்டவர்கள். கோவில் கொடியேற்றத்திற்கு பயன்படும் துணிகள் இவர்கள் நெய்ததே. திருப்பதி, திருவண்ணாமலை, திருவதிகை போன்ற தலங்களில் கொடியேற்றும் கட்டளை இவர்களுக்கே உரியது. அமாவாசையின் நாட்களில் அம்மனை வழிபட வசதியாக அன்று துணிகள் நெய்ய மாட்டார்கள். ஓர் இனத்து அம்மன்கள் என்றாலும் எல்லா இன மக்களுமே இந்த அம்மனை வழிபட்டு நற்பண்களை பெறுகின்றனர். மகப்பேறு அடைந்திட,

0: சுகப்பிரசவமாக திருமணம் நடைபெற வேலை வாய்ப்பு கிடைத்திட இரு அம்மன்களையும் எல்லா ஜாதி மக்களும் மனமாற வேண்டி வழிபடுகிறார்கள். இந்த ஆலயத்தில் நந்தியோடு சங்கரேஸ்வரரும் கணபதி கல்யாண முருகன் இங்கே சன்னதி கொண்டிருக்கிறார்கள். திருவிழா நேரங்களிலே சவுடம்மனை கரகமாக அலங்கரித்து நீர்நிலையிலிருந்து எடுத்து வருவர். அப்போது கத்தி போடுதல் என்னும் சடங்கை செய்கிறார்கள். வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம், தைப்பொங்கல் போன்ற அம்மன் கோவில் விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன. இரட்டிப்பு பலன்களையும் அருளுகின்ற அருப்புக்கோட்டை இரட்டை அம்மன்களையும் வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேல மசீதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் வளம் வரும் கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மரங்களின் மகத்துவம். இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மரங்களின் மகத்துவம். மரங்களின் மகத்துவமாக உங்களுடைய எண்ணங்களில் என்ன மாதிரியான வண்ணங்கள் தோன்றது சொல்ல வரலாம். 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 அனைத்து நேர்களும், 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு தலைப்பை ஒட்டிய கருத்துக்களோடு பேச வரலாம். இன்றைய கண்ணாடி மாளிகையின் கதவுகள் திறக்கும் நேரம் 11:02. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர் புகழ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக கேட்கப் போகும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வடகரி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போகி புகழ் நிகழ்ச்சியில அடுத்ததான் நாம அறிவிப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மூலமாக அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஹோட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருதுங்க. இந்த விருதுக்கான விண்ணப்பங்களை www.tntourismawards.com என்ற இணையதள முகவரி மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சுற்றுலாத்துறை இயக்குநர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் முனைவர் வி ப ஜெயசீலன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், சுத்தமான சுற்றுலா தளம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம் அப்படின்னு சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் உள்ளிட்ட 13 வகையான விருதுகள் சுற்றுலாத்துறையின் மூலமாக வழங்கப்படுதுங்க. இந்த குறிப்பிட்ட விருதுகளுக்கான விண்ணப்பங்களை வருகின்ற 30/9/2026 இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ள www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தொழில் சார்ந்தவர்களும் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பு சொல்கிறது. இப்ப பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய் புகழ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வாங்க, காதலில் சொதப்புவது எப்படி என்ற தலைப்பிலிருந்து.

நேர்களே, இன்றைக்கு வளமரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி 11-2 வளமரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மரங்களின் மகத்துவம் அப்படின்ற தலைப்பில் தான் வளமர காத்துட்டே இருக்கு. மரங்களின் மகத்துவம் அப்படின்னு சொன்னதும் உங்களுடைய நினைவுகளில் தோன்றக்கூடிய எண்ணங்கள் அனைத்தையும் சொல்ல வரலாம். 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 அனைத்து நேர்களும், 0-4-5-2 என்ற மதுரையின் முன்னைப்பை தொட்டு அதனை தொடர்ந்து வளம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக 12-2 இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியில் மழை நீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் பாதுகாப்பும் சிறப்பு நிகழ்ச்சி தான் இடம்பெற காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்போர் மதுரை மாவட்ட நீர்வளத்துறையின் ஓய்வு பெற்ற இணை தலைமை பொறியாளர் எஸ் இளங்கோவன் மற்றும் மதுரை வக்பவாரி கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் ஆகியோர் பங்கு பெற காத்துட்டே இருக்காங்க. உடன் உரையாட காத்திருக்கிறார் என் வி சதீஷ்குமார் மற்றும் விக்னேஷ். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகி பூக்கள் நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம செய்தி துளிகள் கேட்கலாம் வாங்க. நாளைக்கு மின்தடை ஏற்படக்கூடிய இடங்கள் மேலூர், மில்கேட், வெங்கடேஷ் நகர், சந்தைப்பேட்டை, சிவகங்கை ரோடு, கஸ்தூரிபாய் நகர், நொண்டிகோவில்பட்டி, காந்திநகர், ஆட்டுக்குளம், உலகநாதபுரம், பெருமாள்பட்டி, கொட்டங்குடி, சத்தியபுரம், மேலப்பட்டி, ஆண்டிப்பட்டி, சின்ன சூரகுண்டு, நாகலிங்கபுரம், விநாயகபுரம், வண்ணாம்பாறைப்பட்டி, நாவினிப்பட்டி, பதினெட்டாங்குடி, மேலூரில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலும், அதுக்கு அடுத்ததாக ஒத்தக்கடை, நரசிங்கம், வவ்வால் தோட்டம், விவசாய கல்லூரி, அம்மாப்பட்டி, காளிகாப்பான், ஒத்தப்பட்டி, வீரப்பஞ்சான், செந்தமிழ் நகர், கருப்பாயூரணி, ராஜகம்பீரம், திருமோக்கூர், பெருங்குடி, புது தாமரைப்பட்டி, காதக்கிணறு, கடச்சனேந்தல், புதுப்பட்டி, ஜாங்கிட் நகர், அழகர் கார்டன், சுந்தர்ராஜன் பட்டி ஆகிய இடங்களில் நாளை காலை 9 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மின்தடை ஏற்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.

0: கல்லூரிகளில் பயிற்சி பட்டறை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி கணிதத்துறை சார்பில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த படைப்பாற்றல் என்ற தலைப்பில் பயிற்சி பட்டறை நேற்று நடந்திருக்குங்க. கல்லூரி தலைவர் துவங்கி வச்சுருக்காங்க. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கு பெற்று அறிமுக உரையாற்றி தொழில்நுட்பத்தை பற்றியான விரிவுரைகளாக நடத்தியிருக்காங்க பயிற்சி பட்டறை நிகழ்ச்சியில். இன்னொரு செய்தி தொழில் கேட்டலாம். வீல் சேர் டேபிள் டென்னிஸ் மதுரை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மதுரை ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முதல்வர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டி நடந்தது. வீல் சேர் ஆடவர் டேபிள் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் ஆரோக்கிய மைக்கேல் ராய் முதலிடம், மணியரசு இரண்டாம் இடம், முத்துக்கழுவன் மூன்றாம் இடம் பெற்றிருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தரும் பாடல் இதோ உங்களுக்காக.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு, இங்கே எவனும் இவ்வளோ அழகா ஒரு இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. முந்தின

0: இணைந்திருந்தீர்கள். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம். பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான் காத்துட்டே இருக்கு. அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம். செய்தி சுருக்கம் வரும் வர இணைந்தீர்கள் காற்றலையோடு.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளிகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஏ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்பட உள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு நிதியுதவியுடன் அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக தொழிற்பயிற்சிகளுடன் கூடிய இல்லம் அமைப்பதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின் போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நகர மதுரை வானவில் பண்பலை 103.3 அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களை உங்களுக்காகத்தான் காத்துட்டே இருக்கு. 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 2 எண்களில்

0: வரலாம். நிகழ்ச்சியில் வணக்கங்களுடன் அம்பிகா. இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது.
1: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்?
0: நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: விஸ்வரூபம் பட்டில இருந்து உன்னை காணாது நான் இல்லை, அந்த பாட்டு போடுங்க.
0: சரி, ஆனா நம்ம செவிகளாக பாடல் கேட்டலாம், சரிங்களா?
1: நன்றி
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு, உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும்.
2: கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் எங்கிச்சாவே இத்தவணை ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரொம்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாபை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா ஆயர் தம்மாயா நீவா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
7: சகோதரிக்கு இனிய காலை வணக்கம். பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். இளையது அனைவரும் நலமா மேடம்?
6: எல்லாரும் நலமா இருக்கும். சரி, ஒரே கேப் குடுக்காம பேசணும்னு முடிவுல வந்துட்டீங்களா?
7: இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல.
6: சரி சரி, என்ன பின்னாடி அவ்வளவு சத்தம் கேக்குது எங்களுக்கு? தள்ளி வந்து நின்னு பேசிடலாம், அப்பதான் நீங்க பேசுறது எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப தெளிவா கேக்கும். இப்ப சத்தம் இல்ல, சொல்லுங்க. என்ன பாட்டு
7: கேட்கலாம்?
6: அதான் அம்மா பேசுறத கேக்கணும்னு அவ்வளவு ஆசை அவங்களுக்கு. என்ன பாட்டு கேக்கலாம்?
7: தனியொரும் படத்துல இருந்து ஒரு காதல் சொல்லிருந்தது, அந்த பாட்டு
6: கேட்டுருவோமா?
7: கேட்கலாம் மேடம். நன்றி
6: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். It's a great Indian family wedding. GRTG.

0: மாவட்ட நேயர்களுடைய விருப்பமாக வலம் வந்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய மனம் விரும்பிய புதிய பாடலை காற்றலையில் கேட்டு மகிழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 25 30 170 மற்றும் 25 30 171 இரண்டு எண்களிலும் தொடர்பு கொண்டு பேசலாம். 0452 என்ற மதுரையின் முன்னப்பை தொட்டு இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: மேடம், ராமநாதபுரம் மாவட்டத்தில இருந்து முதனால இருந்து அன்பரசு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? நன்றி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. பைசன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ, உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும்.

பதுங்காத, தேடுடா, நீ தயங்காத.

ஆ ஆ ஆ.

0: அமைச்சரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு வேண்மா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இப்போ இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தமிழ்நாட்டிலிருந்து அஜித் பேசுங்க மேடம். அஜித்
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நானி படத்துல இருந்து ஈட ஈட ஈயா கண்ணு ரெண்டு ஈடா நர முட்ட வாடா மாத்தி வச்சு போட அந்த பாட்டு
0: பாடி முடிச்சிருவீங்களாட்டிருக்கு. நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்ம நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ பாடல்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும்.

0: தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: இன்றைக்கு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மரங்களின் மகத்துவன்ற தலைப்புல தான் வலம் வர காத்துட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து வலம் வரக்கூடிய நிகழ்ச்சியாக சிநேகிதியே. இன்றைய சிநேகிதிய நிகழ்ச்சியில் மழைநீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் பாதுகாப்பும்ன்ற பற்றின சிறப்பு நிகழ்ச்சி தான் இடம்பெற காத்துட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்போர் மதுரை மாவட்ட நீர்வளத்துறையின் ஓய்வு பெற்ற இணை தலைமை பொறியாளர் எஸ் இளங்கோவன் மற்றும் மதுரை வக்பு வாரிய கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் ஆகியோர் பங்கு பெற காத்துட்டே இருக்காங்க. இரண்டு நிகழ்ச்சிகளும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். 0452 என்ற மதுரையின் முன்னப்பை தொட்டு 2530 170 அறிமுக நேயர்களும் 2530 171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம். இப்போ ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சொல்வது
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: எனக்கு வந்து நீர் பறவை படத்துல இருந்து பறவை ஒன்று அந்த அந்த பாட்டு மேடம்.
1: பறவை ஒன்று. நன்றி நன்றி இணைப்பில் உங்களுக்காக இப்போ பறவை அனுப்பிடலாம்.

0: 35 நிமிடத்தில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக வளம் வந்துட்டு இருக்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டத்துல பேசுறேன் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சப்ரா மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கூலி படத்துல இருந்து மோனிகா பாட்டு போடுங்க.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மகாஹெட்ஸில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பமாக இன்றைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சி வளம் வந்துட்டே இருக்கு. இப்போ இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தான் வெள்ளச்சாமி. லைன்ல இருக்கு சொன்னீங்கல்ல.
0: சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல?
1: ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பல இருந்து வெள்ளச்சாமி பேசுறேங்கம்மா.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. சரி, என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க. நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காட்சியில்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
1: யார் பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து புதுவை கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
1: உங்க பெயர் சொல்லுங்க. சொல்லுங்க, ஒரே படப்பட போடைய பேசுறீங்களே.
2: இல்ல, முத முத கிடைச்சிக்க அதை பார்த்துட்டு பேசுறேன் மேடம்.
1: சரி, தொடர்ந்து நாம அடுத்தடுத்து பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இரண்டு முறை நாம ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்கு தருவோம், தொடர்ந்து பேசுங்க சரிங்களா? மற்றும் நிறைய நிகழ்ச்சிகள் காத்துட்டே இருக்கு சரிங்களா?
2: சரி மேடம்.
1: இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்னு சொல்லுங்க. நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேர்கள் அனைவருக்காகவும் இதோ காட்சியில் Mm.

0: நேர்களே, இதுவரை வளம் வந்தது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுர மாவட்ட நேர்களின் விருப்பமாக பங்குபெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல. மீண்டும் கேட்கலாம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நாளை காலை 8:02 இருக்கு. பண்பலை தொடரும் நிகழ்ச்சியாக நாம் கேட்கலாம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமுள்ள நிகழ்ச்சி. அதற்கு முன்னதாக கேட்கணும் செய்தி சுருக்கம், அதற்கும் முன்னதாக கேட்கணும் திரைசை, அதற்கும் முன்னதாக காத்துட்டே இருக்கு. நேரம் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோற்று போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி உறும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது. செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறதில்ல. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்ககிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அவாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடைகிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்டேருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாகச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம்.

0: உதவிகளை பெற முடியாதவங்க இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்களை வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம் சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னான், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தின ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முத நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவுதான். அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உக்காந்தேன் அப்படின்னா அவன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் திரை இசையில் இதோ பாடல்.
5: Hey, you are my love. You are my

0: நேர்களை பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து கேட்க போகிறோம் 10:02 விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக. ஆனால் இன்னும் சில நொடிகள் நாம் கேட்க போகிறோம் செய்திச்சுருக்கம் வரும் வரை இணைந்திருங்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நிலவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்பட உள்ளது. சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின் போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ட்ரைட்டன் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. பீட் சாங்ஸ் கூடவே தெரிஞ்ச தெரியாத பல தகவல்களை தரக்கூடிய நேரம் இது. இந்த உலகத்துக்கு நாம சாதாரணமான மனிதர்களா இருக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நாம் ஒவ்வொருத்தருமே ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியமானவங்க தான் இல்லையா? ஸோ ட்ரைவ் பண்ணுறவங்களோ இல்லை நடந்து போகிறவங்களோ இல்லை வாகனத்தில் ட்ராவல் பண்ணுறவங்களோ ரொம்ப ரொம்ப ரொம்பவே சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில் உங்களுடைய ட்ராவல் பண்ண காத்திருக்கிறது சூரியகலா.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 Feet Road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இன்னைக்கு செப்டம்பர் 18 சர்வதேச சம ஊதிய தினம். அதாவது ஒரு வேலைக்கு சமமான மதிப்புள்ள ஒரு பணிக்கு எந்த விதமான பாலின பாகுபாடுமே இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே ஊதியத்தை வழங்குறத உறுதி செய்யறதுக்காகவும் அதோட முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்காகவும் ஐக்கிய நாடுகள் சபையினால இந்த தினம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 2020 இருந்து இந்த நாள் செப்டம்பர் 18 சர்வதேச சம ஊதிய தினமாக அனுசரிக்கப்பட்டு வருது. மற்றும் ரமேஸ்வரம் FM 100.9 காத்திருக்க நேரம் இல்லை.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வீட்டான சாங்ஸ் கூடவே இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி ரெடம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மலை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்து ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் பத்தி கேட்க போறோம். பிரதான் மந்திரி சுரக்ஷித் மேட்ரிட்வா அபியான், கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச பரிசோதனை, தரமான சுகாதார சேவைகளை வழங்கக்கூடிய இந்த திட்டம் 2016 கொண்டு வரப்பட்டுச்சு. இரண்டாவது மூன்றாவது ட்ரைமஸ்டர்ஸ், அதாவது இரண்டாவது மூன்று மாத காலம், மூன்றாவது மூன்று மாத காலங்களில் இருக்க கர்ப்பிணிகளில் குறிப்பாக ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி, அதிகமான பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்ட கர்ப்பிணிகளுக்கு அதிகமான சிகிச்சை ஆரம்ப நிலையிலே அவங்களை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ற சிகிச்சை வழங்கப்படுது இந்த திட்டம் மூலமாக. இது மூலமாக பார்த்தீங்கன்னா பிரசவத்தின் போது தாய் இறப்பு விகிதம் பெருமளவு குறைந்திருக்கிறதா தரவுகள் சொல்லுது.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: Attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to September 30th, 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
4: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
5: நூற்றி 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 9:25 அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ட்ரைடம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இயற்கை அதிசயங்கள்ல ஒன்னா மின்மினி பூச்சிகளை சொல்லலாம் இல்லையா. இயற்கையாகவே இந்த பூச்சிகள் ஒளிர்ற தன்மைக்கு பின்னால இருக்க அறிவியல் காரணம் என்ன, அதை பத்தி நம்ம இப்ப கேட்க போறோம். மின்மினி பூச்சிகள் இதனோட வயிற்றுல பாத்தீங்கன்னா லூசிபெரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இந்த வேதிப்பொருள் ஆக்சிஜனோட சேரும்போது லூசிஃபெரஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட உதவியினால தான் குளிர்ந்த ஒளியை உருவாக்குது. இதுதான் மின்மினி பூச்சிகள் மிளர்றதுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் காரணம்.

நேரம் 9:34 கிட்டு இருக்கோம். ரிட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல பீட் சாங்ஸ் கூடவே தெரிஞ்ச தெரியாத பல தகவல்களையும் நினைவூட்டிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த தகவல், கூஸ் பம்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மயிர் கூச்செறிதல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பயப்படும் போதோ அல்லது குளிரா இருக்கும் போதோ கூஸ் பம்ப்ஸ் வரும் இல்லையா. இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்ரினலின் ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் தான் கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுறதுக்கு காரணம். இந்த ஹார்மோன் சுரக்கும் போது தசைகள் சுருங்குது, அதனால அதுக்கு மேல இருக்க முடிகள்லாம் நிமிர்றதுனால அந்த கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுது. இது பழங்காலத்துல இருந்தே ஆதி மனிதர்கள் மற்ற மிருகங்கள்கிட்ட இருந்து பாதுகாக்க, தங்களை பெருசா காமிச்சுக்கிறதுக்காகவும், உடலை குளிர்ச்சியா வைக்கிறதுக்காகவும் இது பயன்பட்டிருக்கு. அதோட தொடர்ச்சியாகத்தான் இப்பவும் நமக்கு பய உணர்வு ஏற்படும் போது கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு மரங்களின் மகத்துவம். மரங்களின் மகத்துவம் பற்றி நேயர்களை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். 25:30, 170 அறிமுகங்களும், 25:30, 171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 04-52 இன்றைய கண்ணாடி மாளிகையில் மரங்களின் மகத்துவம்.

இன்னைக்கு நிகழ்ச்சியில சில விஷயங்களுக்கு பின்னால இருக்க அறிவியல் காரணங்கள் பத்தி தொடர்ந்து கேட்டுட்டே வரும் இல்லையா. அடுத்து ஆப்பிள், ஆப்பிள் பத்தி கேட்கப்போறோம். ஆப்பிள் நறுக்கி வச்சதுக்கு அப்புறமா பழுப்பு நிறமா மாறிடுது இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பிளில் பாலிஃபினால் ஆக்சிடேஸ் அப்படிங்கிற என்சைம் இருக்குது. நாம் ஆப்பிளை கட் பண்ணி வைக்கும்போது இந்த என்சைம் ஆக்சிஜனோட வினை புரியுது, இதை ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சிடேஷன்னால தான் பழுப்பு நிறமாக ஆப்பிள் மாறுது. இதுதான் ஆப்பிள் பழுப்பு நிறமாக மாறுறதுக்கு பின்னால் இருக்க அறிவியல் காரணம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: காத்திருக்க நேரம் கேட்டுட்டே இருக்கும். 9:54 நிமிஷத்துல அடுத்த தகவல், நிறைவான தகவல். நமக்கு வேர்வை எதற்காக வெளியேறுது? நம்முடைய உடம்பை குளிர்விக்கிறதுக்காக. இந்த பணியை செய்யறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளையின் பின்பகுதியில இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ், இந்த பகுதி தான். இந்த பகுதி தான் நம்முடைய உடம்புடைய வெப்பநிலையை சரியான அளவுல 36-37 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணி நம்ம உடம்பை பாதுகாக்குது. ஸோ உடம்பினுடைய வெப்பநிலையை மெயின்டைன் பண்ற பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளையின் பின்பகுதியில இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ். இது மாதிரி பல தகவல்களுக்காக காத்திருங்க. நாளை காலை 9:02 கேட்கலாம் ரெட்டிமிட்ஸ் காத்திருக்க நேரம். வரும் பாடலோடு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சூரியகலா.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்காக 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். சுகாதார சேவையில் நோயாளியின் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கேரளம் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாட்ரா கூறியுள்ளார். இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றார். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,160 ரூபாய் உயர்ந்து 1,11,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 10,453 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 1 முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: பழனிசாமி. மதுரை பண்பலை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
2: நிகழ்ச்சியாக கேட்கலாம் விருப்ப கானங்கள். விருப்ப கானங்கள்ல இன்னைக்கு என் விருப்பம். நிகழ்ச்சி வரும் முன் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மாநகரம் மதுரை வானவில் பண்பலை 103.3 அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருப்ப கானங்கள். விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில இன்றைக்கு என் விருப்பம், என் விருப்பமாக நாம இன்றைக்கு என்ன கேட்க போறோம், எதனுடைய விஷயத்தை பத்தி நாம கலந்து ஆலோசிக்க போறோம் அப்படின்னு காத்துட்டே இருக்கீங்க. முதல்ல காத்துட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் சொல்வது அம்பிகா. இன்றைக்கு என் விருப்பமாக வளம் வரக்கூடியது காகிதம். காகிதம் எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? யோசிச்சுட்டே இருங்க, ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம் நேர்களே.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைக்கு விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக நாம் காகிதம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். காகிதம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த காகிதத்தை நம்ம மனிதருடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு காகிதம் தானே. இதில் என்ன வந்து வியக்கத்தக்க பல ஒற்றுமைகள், ஒரு கம்பாரிசன் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லாமல் சொல்லக்கூடிய கண்ணாடி தாங்க இந்த நம்மளுடைய காகிதம். எப்படி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, முதல்ல ஒரு புதிதாக ஒரு நோட்டோ இல்லை அப்படின்னா, அவங்க நீங்கள் வந்து ஒரு காகிதம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா, அதில் முதல்ல பார்க்கும்போது நமக்கு அது வெள்ளையாக வெண்மை நிறத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக, அதே சமயத்தில் அதனுடைய மனம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் சொல்லலாம். அந்த வெண்மையாக எதுவுமே எழுதப்படாத அந்த காகிதத்தை

பார்க்கும் பொழுது பிறந்த ஒரு குழந்தை கண்ணம் கபடம் இல்லாமல் நம்மளை பார்த்து சிரிப்பதும், அதற்கு நன்மை எது தீமை செய்கிறவங்க அப்படின்னு எந்த விதமான வேற்றுமையும் பார்க்காம நம்ம பார்க்குறவங்க எல்லாரையும் பார்த்தாலும் அது ஒரே மாதிரியாக ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது, நம்மை வெள்ளை காகிதம் முதல்ல வாங்கிய ஒரு புதுமையான தூய்மையான காகிதத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம் காகிதத்தை பற்றி விருப்பகானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பமாக. அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் பாடல். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேர்களை இன்றைக்கு வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி 11-2 வலம் வரக்கூடிய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு மரங்களின் மகத்துவம். மரங்களின் மகத்துவம் அப்படின்ற தலைப்பில் தாங்க வலம் வர காத்துட்டே இருக்குது. மரங்களுடைய மகத்துவமாக நீங்கள் என்னென்னலாம் விஷயங்கள் உங்களுடைய என்ன அலைகளில் தோன்றுதோ அந்த நினைவுகளை சொல்ல வரலாம். 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 அனைத்து நேர்களும், 0-4-5-2 என்ற மதுரையின் முன்னைப்பை தொட்டு, இதே எண்களை தொட்டு அடுத்த நிகழ்ச்சியாக 12-2 இருக்கு சிநேகிதிய நிகழ்ச்சி. இன்று சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர காத்துட்டே இருக்கு மழை நீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் பாதுகாப்புமான சிறப்பு நிகழ்ச்சியாக தான் இன்றைக்கு வலம் வர காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்போர் மதுரை மாவட்டம் நீர்வளத்துறையின் ஓய்வு பெற்ற இணை தலைமை பொறியாளர் எஸ் இளங்கோவன் மற்றும் மதுரை வக்பவாரி கல்லூரியின் மேனாள் முதல்வர் எம் அப்துல் காதிர் ஆகியோர் பங்கு பெற காத்துட்ருக்காங்க. உடன் உரையாட காத்திருக்கிறார் என் வி சதீஷ்குமார் அவர்கள் மற்றும் ஏ விக்னேஷ். நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம என் விருப்பமாக காகிதம் பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். எப்படி வந்து அந்த புதுமையாக இருக்கக்கூடிய வெள்ளைத்தாள் ஒரு மனிதனுடைய பிறப்பு, அதாவது ஒரு குழந்தையோடு நாம் தொடர்புபடுத்துகிறோமோ, அந்த காகிதத்தில் எழுதக்கூடிய எழுத்துக்களாகட்டும் இல்லை ஓவிய வரையக்கூடிய ஓவியங்களாகட்டும், அது எல்லாமே அந்த குழந்தைக்கான ஒரு அனுபவ பாடம் தான். இந்த அனுபவ பாடம் என்னாகும், மெல்ல மெல்ல அது சில நேரங்களில் ஆறாத வழுக்கள் வடுக்களை நமக்கு தரும். அப்படி தாங்க காகிதங்களை நாம் ஏதோ ஒன்று எழுதுகிறோம், வரைகிறோம், அதற்கு அப்புறமாக அதை பத்திரப்படுத்தி வைக்கும் பொழுது அதனுடைய மடிப்பு இல்லை ஒரு ஃபைலில் போடும்போது அதுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த ஸ்டாப்லர் பின் அந்த ஓட்டைகள், இந்த மாதிரியெல்லாம் இது வடுக்கள் ஏற்படுதலை அந்த காகிதத்துக்கும். அப்படி தானே மனிதனுடைய மனங்களுக்குள்ளேயும் அவ்வப்போது ஏற்படுது வடுக்கள். தொடர்ந்து பேசுவோம் காகிதம் பற்றி.

வெப்பகணங்கள் நிகழ்ச்சியில் என் வெப்பமாக நாம் இன்றைக்கு காகிதங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அதாவது அதனுடைய மடிப்புக்களை பார்க்கும்பொழுது அதனுடைய வடுக்களாக நமக்கு தெரியுதுன்னு பார்த்தோம். அதனால் தொடர்ந்து நம்ம இன்னும் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த காகிதங்களை எழுதி முடித்து நம்ம தூக்கி போடுறோம் அப்படின்னா அதற்கு அடுத்து வந்து நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படின்னா மறுசுழற்சி தான். இந்த மறுசுழற்சியை பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில், நம்ம மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் சில பல சோதனைகள் வரும், தடைகள் வரும். அதையெல்லாம் மீறி நாம் எந்திரிச்சு ஒரு புது மனிதனாக நாம் பிறப்பெடுக்கணும் அப்படின்னா அதற்கான ஒரு சாதனைக்கு அந்த மிகப்பெரிய ஒரு படியை நாம் தாண்டும் பொழுது, அது எழுந்து நிற்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மறுசுழற்சியான ஒரு மாறுதல் அடைந்த ஒரு மக உன்னதமான ஒரு மனிதனை நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். இப்படி தாங்க இந்த காகிதம் இன்னும் நிறைய நிறைய விடயங்களை நமக்கு சொல்லாமல் சொல்லிட்டு தான் இருக்குது, நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவங்களாக.

உங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு என் விருப்பமாக நாம் காகிதம் பற்றி தான் பேசினோம். காகிதத்தோடையும் காகிதத்தோட மனிதனுடைய வாழ்க்கையானது எந்த அளவுக்கு பின்னி பிணைந்து ஒற்றுமைகளை சொல்லுது அப்படின்னு சொல்லி சென்றது இன்றைய விருப்பகானங்களில் என் விருப்பம். நன்றிகளுடன் விடைபெறுகிறேன் அம்பிகா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.

0: FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது இருபட பாடல்கள். இன்னைக்கு எந்த இரண்டு படங்களினுடைய பாடல்கள் கேட்க போகிறோம்? பிரதர் மற்றும் லபர் பந்து. பிரதர் இந்த திரைப்படத்திலேருந்து இப்போ முதல் பாடல் கேட்கலாம். அமர்க்கலமான பாடல், துள்ளலான பாடல், இதோ காற்றலைகள்ல.
2: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
3: டேய், இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
2: மாமா, டீ அசி.
3: என்னடா திட்டியா?
2: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.
4: உன் சைட்ல ஃபால்ட்டை வச்சு நீ

என் பேர்ல நிறைய பெட்டிஷன், நான் ரூல்ஸ் மதிக்கும் மனுஷன், நீ பண்ற தப்பெல்லாம் மன்னிச்சன். நம்ம சிட்டி ஃபுல்லா பொல்யூஷன், சிற வேலைக்கு எதுக்கு கமிஷன், நான் கேப்பேன் என்ன சிட்டிசன், நம்ம வேற சொல்யூஷன்.

மச்சான், இட்ஸ் எ லாங் வே டு கோ.

0: 잠시.
1: கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இருபட பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 இருக்கு கண்ணாடி மாளிகையில். இன்றைய தலைப்பு மரங்களின் மகத்துவம். மரங்களின் மகத்துவம் பற்றி நேர்கள் பேச வரலாம். 25, 30, 170 அறிமுகங்களும், 25, 30, 171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு

0: 1-800-345-2. உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: இருபட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். லபர் பந்து திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், மோகன்ராஜன் இசையமைப்புல.

பிரதர் மற்றும் லவர் வந்து திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டுட்டே இருக்கோம். இந்த நிகழ்ச்சி இருபட பாடல்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 10:40 நிமிடத்துல

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: ஆம் நேர்களே, இது போல இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகையில மரங்களின் மகத்துவம் பற்றி தான் பேச காத்திருக்கோம். நேர்களை நீங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். 25:30-170 அறிமுகங்களும், 25:30-171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். உன் இணைப்பிற்கு 0452 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த நிகழ்ச்சி ஈடுபட பாடல்கள் பிரதர் மற்றும் லபர் வந்து திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும். 10:48

0: என்னக்கா ஏதோ போனை ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்கேன்.
1: நான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்கே?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும் மதியம், கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
1: சரி சரி, Facebookல மட்டுமா?
0: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்துலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
1: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.

அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரைக்கும் கேட்டோம் இருபட பாடல்கள். இன்னைக்கு பிரதர் மற்றும் லவர் பந்து இந்த ரெண்டு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிச்சோம். அடுத்த நிகழ்ச்சியாக 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய தலைப்பு மரங்களின் மகத்துவம். இந்த தலைப்பை பற்றி தான் பேசலாம். நேர்களை அழைக்கலாம் 04522 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு, 25:30 170 அறிமுக நேர்களும், 25:30 171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 04522 வரங்கள் நேர்களை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. காத்துட்டே இருக்கும் நமது பண்பலையில். அதற்கு முன் நிகழ்ச்சி வருமுன் கேட்கலாம் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாட்ரா கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து 113,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 10,453 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நாளை அந்தந்த வட்ட வழங்கல் அலுவலகம் தலைமையில் நடைபெறும் என ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராஜ்காட்டில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடங்குவது மழை காரணமாக தாமதமாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கேரளம் மற்றும் கர்நாடகாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலனை பாதுகாப்பதற்கான

0: மாநகரம் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 அலைகளின் ஓசையில் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைக்கு நாம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சி, அதே சமயத்தில் நமக்கு நாமே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்முடைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு
1: மரங்களின் மகத்துவம். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்கோம் இல்லையா?
0: ஆமாம். அதே சமயத்தில் இதை நம்ம இந்த மரங்களின் மகத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய இதிலிருந்து வேறுபாடான விடயங்கள் நம்ம பேசலாம். ஆனால் எல்லாம் நம்ம பேசாம மரங்களினுடைய மகத்துவமாகவே நாம பேசணும் அப்படின்றதான் இன்றைக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய கண்ணாடி.
1: ஏன்னா ஒன்றில் இரண்டு இல்லை, ஏராளமான பயன்கள். மரம் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்னே ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஏராளமான பயன்கள் இருக்குது, அதனுடைய மகத்துவம், முக்கியத்துவம், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம், அதற்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக இன்னைக்கு அமைய போது கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி.
0: கட்டாயமாக அதுதான் நம்ம சொல்லணும். இப்போது இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம நேயர்களுக்கு அன்பான ஒரு பதிவாக கூட சொல்லிடலாம். இப்போது நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம உற்று நோக்கினாலும் அதிலிருந்து சில விஷயங்கள் வேறுபடத்தான் செய்யும். அதிலிருந்து சில தீமைகள், அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்கிறதுனால நமக்கு எந்த விதமான பயனுமே
1: அப்போது நம்ம என்ன பண்ணலாம்
0: கிடைக்காது. நம்ம என்ன பண்ணணும், பண்ண போகிறோம், பண்ணினால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சாராம்சத்தை நோக்கி தான் இன்றைக்கு நிகழ்ச்சி இருக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். முதலில் வணக்கங்களுடன் அம்பிகா மற்றும்
1: சூரியகலா. நிகழ்ச்சியில் நேர பார்க்கறதுக்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவேளை.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: மரங்கள்

0: உணர்வின் மகத்துவம் அப்படின்ற தலைப்பில் தான் வலம் வர காத்துட்டே இருக்குது நம்முடைய கண்ணாடி மழை நிகழ்ச்சி. மீண்டும் மீண்டும் ஒரு அன்பான வேண்டுகோள் தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான சாராம்சத்தோடு இன்றைக்கி வலம் வரணும். ஏன்னா ஒரு நம்ம இந்த பாசிட்டிவ் வைப், இன்றைக்கி ஜென்சிஸ் எல்லாம் சொல்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம்னா அந்த பாசிட்டிவ் வைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசிட்டிவ் வைப் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நல்ல விஷயங்களை நம்ம ப்ளஸ்ஸாகவே பேசிகிட்டே இருக்கும்போது தான் அந்த பாசிட்டிவ் வைப் ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ நெகட்டிவ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், பாசிட்டிவாகவே பேசுவோம். முழுக்க முழுக்க இனி இருக்கக்கூடிய எல்லா காலங்களும் நம்ம அந்த பாசிட்டிவ் வைபோட இருக்கலாம்.
1: சரி, நேயர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்போம். முதல் நேயர் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: விருதுநகர் மாவட்டம் சாத்தூரோட்டம் சப்பளி கிராமத்திலிருந்து பேசுறேம்மா.
1: பேர் திரும்ப சொல்லுங்க ஐயா.
2: முனியசாமி.
1: ஆ சரிங்க, சொல்லுங்க.
2: அதாவது நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா நிறைய மரங்கள்ல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுமா. அதுல வந்து குறிப்பா நான் என்ன சொல்றேன்னா, அந்த வேப்ப மரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுமா. அதுல வந்து பூ பாத்தீங்கன்னா, பூவுல வேப்பம் பூவுல ரசம் வைப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த விதை வந்து வேப்ப விதை வந்து நிறைய பயனுள்ள அந்த வேப்ப எண்ணெய்
1: நிச்சயமாக அதாவது பனங்காய வந்து நொங்கு வந்து ரொம்ப முத்தி போச்சு அப்படின்னா அது நம்ம கீழப்படும், ஆனா அதையுமே அவங்க பழமாக மாற்றுவாங்க அப்படிதானே.
2: ஆமா, பழமாயிரும்.
1: அதான் ஆக மொத்தத்துல ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றிங்க, நன்றி நன்றி. இப்போ பனைமரம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது பார்க்கறதுக்கு தான் வறண்ட இது மாதிரி தெரியும், ஆனாலும் அது நிலத்தடி நீரை சேமிச்சு வைக்கிறதுல ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்.
0: நிச்சயமாக அதுதான். அதாவது மரம் அப்படின்னு சொன்னாலே நீங்க ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு வார்த்தை சொன்னீங்க, நம்ம மனிதன் மரம் இல்லாம இல்லை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்றதால வந்து நம்ம எல்லா நேயர்களுமே இந்த மாதிரி இப்போ இரண்டு மரங்களை பத்தி அவங்க சொன்னாங்க, வேம்பு பனை. அதை விடுத்து இப்போ அடுத்து வரக்கூடிய நேயர்கள் இதை தொடர்ந்து இதை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே நீங்க இணைப்புல வந்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நிறைய மரங்களுடைய மகத்துவங்களை நம்ம சொல்லலாம். இப்ப அடுத்தாக இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். வணக்கம். ரொம்ப நேரம் காத்திருக்கீங்க.
0: வணக்கம், சொல்லுங்க. இணைப்புல இப்பதான் அந்த நேயர் பேசி முடிச்சிருக்காங்க, சொல்லுங்க. வணக்கம்.
3: நல்லா இருக்கீங்களா? ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்துருங்க.
1: சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: ஐயா,
0: உங்களோட பேர் சொல்லிட்டு பேசலாமே. உங்களுடைய பெயர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கோங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு மரங்களை பாதுகாப்போம், வைத்த மரங்களை தண்ணீர் ஊற்றி வளர்க்கணும் அப்படின்றதான் முக்கியமான விஷயமாக இந்த ஐயா பதிவு பண்ணிருக்காங்க.
1: அதே மாதிரி ஏதாவது முக்கியமான நல்ல மரம் வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்களே, பிறந்த நாள் திருமண நாள். சரி, அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம தொடர்ந்து நேரே போய் சந்திக்கிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம்.
5: என்ன உண்மையாவா?
6: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
7: மேலும் விவரங்களுக்கு
8: 1-800-419-1800 and 1097.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
10: GRT Jewelers இன் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை

0: சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 11:11. மரங்களின் மகத்துவம் பற்றிய கருத்துக்களோடு கண்ணாடி மாளிகைக்கு ட்ரஸ்ட்டே இருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மரங்களின் மகத்துவம் பற்றி பேச காத்திருக்க அடுத்த நேயர் சந்திச்சிருவோமா?
2: சந்திச்சலாம். வருக, வணக்கம்.
3: மதுரை பண்பலைக்கும் மற்றும் ராமேஸ்வர பண்பலைக்கும் நேயர்களுக்கும் அம்மா என் சகோதரி சூரியகலாவுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள். சகோதரிகளே
1: வணக்கம். ஐயா, ஒரு நீண்ட வணக்கத்தோட நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கீங்க. யார் யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் மரங்களின் மகத்துவம் என்ற தலைப்பில் தங்களுடன் பேச வந்துள்ளேன். அம்மா
1: சொல்லுங்க.
3: மரங்களின் மகத்துவம் என்று சொன்னால் மிகவும் முக்கியமான ஒரு பிரபலியமான மரம், உலகத்துக்கே பயன்படிய கூடிய மரம் முருங்கை. அம்மா
1: சரியா சொன்னீங்க.
3: அது இரும்பு சத்து நிறைந்த ஒரு மரம். அதனால அதோடைய பூ, இலை, காய் எல்லாமே கீரையாக பயன்படுத்துகிறோம். பூவையும் பயன்படுத்தலாம். காய்களை மருத்துவம் செய்து பொடிகளாகவும் பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கெல்லாம்
2: செய்யலாம். கீரைய எடுத்துட்டு அந்த கீரையில இருந்து போக காம்புகள் இருக்கும், அந்த காம்பையும் சூப்பு வச்சு குடிக்கலாம். எல்லாமே தான் முழுக்க முழுக்க மருத்துவ குணம் தான்.
3: இன்னொண்ணுமா, மருத்துவ குணம் உள்ள உண்ணக்கூடிய ஒரு மர இலை, லட்சகட்ட கீரை என்று சொல்லுவார்கள்.
1: அதோட பயன்பாடுலாம் இப்ப குறைஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு இல்லையா?
3: அதிகமா இல்ல. இலை பாத்தீங்கன்னா
1: அகலமா
3: இருக்கும். ஒரு 5 இலை பறிச்சாலே நம்ம வீட்டுல கீரை வச்சு பருப்பு போட்டு இந்த குறுக்கு வலிக்கு அந்த கீரை நல்லதாமா. அந்த பருப்பு போட்டு அந்த லட்சகட்ட கீரையை பொரியல் செய்து சாப்பிட்டால் மிகவும் உடம்புக்கு நல்லது என்று சொல்கிறார்கள். அந்த மரத்தை வளர்ப்போம், அதை வாழ வைப்போம். அது அதிகமாக அதை பயிர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நல்லதுங்கய்யா. நன்றி நன்றியா. ரொம்ப எளிமையான ஒன்று, ஆனா அது கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம்லாம் அதிகம். கம்மியான விலையில நிறைந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு ரெண்டு விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த நேர் சொல்லியிருந்தோம்.
2: அதே சமயம் ஒரு வார்த்தை சொல்ல ரொம்ப ரத்தன சுருக்கமான ஒரு வார்த்தை, நமக்கு வந்து எளிமையா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கற மாதிரியான ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாம அதை வாழ வைப்போம், அது நம்மளே வாழ வைக்கும் அப்படின்ற மாதிரி வார்த்தையை வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஐயா. சரி, தொடர்ந்து நம்ம இன்னும் சில நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி
1: ஒரு பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். இது கண்ணாடி மாளிகை.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம், மங்களன் மங்கள்.

0: சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.
2: குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இன்றைக்கு மரங்களின் மகத்துவம் பற்றி தான் இன்றைக்கு நம்ம கலந்து ஆலோசனை செஞ்சிட்ருக்கோம் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். அதாவது நம்மளுடைய வள்ளுவர் பெருமானார் கூட இந்த மரங்களோட தொடர்பு படுத்தி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. மரம் போல்வர் மக்கட்பண்புடையோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரதிபலனே பார்க்காம எல்லா வகையிலையும் மரம் நமக்கு நன்மையை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
5: அந்த வார்த்தை பிரதிபலன் இல்லாத ஒன்று
4: செஞ்சிட்டு இருக்கு.
5: ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காத்து முதற்கொண்டு அது கொடுக்குற ஆக்சிஜன் தான் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு மற்ற நஜ்வாயுக்கள்லாம் உறிஞ்சிருது. நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது, வாழ்விடம் கிடைக்குது, நில அரிப்பை தடுக்குது. இந்த மாதிரி ஏராளமாக சொல்லிட்டே போகலாம்.
4: முழுக்க முழுக்க நமக்கு நிறைய விதமான விஷயங்கள் தெரியும். அது இன்னும் சொல்லலாம். இன்னொரு விஷயம், இப்போ சின்னதாக இப்போ ஒரு மரம் வளர்க்குறோம், கன்று வளர்க்குறோம் அப்படின்னா அதை முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நேராக வளர்க்கறதுக்கு ஒரு முதல வளையாமல் வளர்க்குறதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, அங்கங்கே சில நேரங்களில் நம்ம வந்து எதாவது கட்டி வச்சு துணைக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன நம்ம கட்டி வைப்போம். இதையுமே நம்ம வந்து நம்மளுடைய மனித வாழ்க்கையோட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அதாவது வந்து சின்ன வயசுல இப்ப நம்ம சொல்லிக் கொடுத்து வளைந்து வரும்பொழுது தான் நாம சரியான ஒரு நடைமுறையில நாம மனிதர்களாகி நாம வளர முடியும். அது போலதான் மரமும் நாம எப்படியெல்லாம் வளர்க்க முடியும்னு ஆசைப்படுறோமோ அப்படியெல்லாம் நம்ம இளம் அதனுடைய மரத்தினுடைய இளம் வயதுலயே அதுக்கும் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சரியா இருக்கும்.
5: அதை வச்சு ஒரு தத்துவம், வாழ்க்கை தத்துவத்தையும் சொல்லிட்டு அதே மாதிரி நேரா போகணும் அப்படிங்கறதுக்காக சைட்ல உள்ள கொப்புகளை கொஞ்சம் கட் பண்ணி விடுவாங்க.
4: ஆமா,
5: அந்த மாதிரிலாம் இருக்கும்.
4: ஆக மொத்தத்துல எப்படி பண்ணாலும் மரம் மனிதனோட முழுக்க முழுக்க தொடர்பு உடையதாதான் இருக்கு இல்லையா.
5: ஆமா, அடுத்த நேரம் சந்திக்கலாம். 11:24 வணக்கம்.
6: வணக்கம் மேடம். சூரியகலா மேடத்திற்கும் அம்பிகா மேடத்திற்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன்.
5: சொல்லுங்க.
6: மரம் வந்துட்டு மேடம் இயற்கையோட இயற்கைக்கு, அதாவது நம்ம பூமி தாய்க்கு முக்கியமானது. மரம் இல்லைன்னா பூமியே கிடையாது. எப்படின்னு சொன்னா, பூமியில வந்து எல்லா உயிரினங்களும் மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கும் அதற்கு உண்டான அது சம்பந்தப்பட்ட அனைத்திற்கும் மரம் தேவை. மனுஷன் எடுத்து நம்ம மனித உலகத்திற்கு வந்து ஆக்சிஜன் முக்கியம். அந்த ஆக்சிஜனை கொடுக்கறதே மரம்தான். சோ கார்பன் டை ஆக்சைடு கார்பனை உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அது அடர்த்தியா வச்சுக்கிட்டு அதுல இருந்து ஆக்சிஜனை வெளியிட்டு நம்ம மனித குலத்தையும் அனைத்து உயிரினங்களையும் வாழ வைக்குது. மனிதனுக்கு வீடு இருக்கிற மாதிரி மரங்களுக்கு, மரத்துல வந்துட்டு பறவைகள், குரங்கு, இந்த மாதிரி விலங்கினங்கள் வந்து அதுல வந்து தேனீக்கள், இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் பறவைகள் வந்து அதுல இருக்கு.
5: அதுடைய வாழ்விடமே மரங்கள் தான்,
6: மரம் தான். அந்த மரம் இருக்கிற வரைக்கும் மனித குலத்திற்கும் அனைத்து உயிரின அனைத்து குலம் அனைத்து உயிரினங்களுக்கும் நல்ல விஷயம். மரம் இல்லைன்னா யாருமே கிடையாது. கடைசி ஒரு ஒரு மரம் வச்சோம்னா எத்தனையோ பேருக்கு ஆக்சிஜனும் அது கொடுக்குது. அதே மாதிரி மண் அரிப்ப தடுக்குது. அந்த இடத்துல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒரு மரம் வெட்டப்பட்டாலும், ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வெட்டப்பட்டா அது வந்துட்டு பல வகையில நமக்கு பயன்படுது. எப்படின்னா வீட்டு பொருட்கள், ஆபீஸ் பொருட்கள், எழுதுகோள், பேப்பர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பரப்படுது. அதே மாதிரி பயன்படாத மரம் கூட அது வந்து கடைசியில ஃபியூவலா எடுத்துக்கிறோம், விறகு, விறகா பயன்படுத்தப்படுகிறது. அதனால கடைசி வரைக்கும் அது பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்கு மனிதன்ல. வந்துட்டு தென்கட்சி சுவாமியார் நாதன் வந்து ஐயா வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லிருப்பாருன்னா, ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துல வந்து ஒரு பையன் குழந்தையா இருப்பான், அப்ப அந்த அந்த மரமும் அந்த குழந்தையும் பேசுவாங்க,
4: பேசுறது மாதிரியான இருக்கும்.
6: ஆமா ஆமா.

0: ஆமா கடைசி வரைக்கும் நான் ஒரு ஃபாரினுக்கு போனுங்கிற கடைசியில அந்த மரத்தையே வெட்டிட்டு
1: தன்னோட
0: படகு மாதிரி செஞ்சு வெளியே போவாங்க. அந்த மாதிரி தான் மரம்.
1: நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு.
2: அதாவது நிறைய விஷயங்கள் நாம இப்படி தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டே இருக்கலாம், மரங்களினுடைய மகத்துவம். சரி, அப்பேற்பட்ட மகத்துவம் நிறைந்த மரங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நாம் இன்றைக்கு வந்து எல்லாரும் அதெல்லாம் சொல்லப்படுற முக்கியமான விஷயம், நம்ம ஆளுக்கு ஒரு மரம் நம்மளுடைய வாழ்க்கையில் வைக்கணும்.
1: அல்லது எனக்கு மரம் நட இடம் இல்லையே எங்கள் வீட்டு பக்கம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒரு செடி செடியாச்சும் வளர்க்கலாம் இல்லையா?
2: வளர்க்கலாம், கட்டாயம் வளர்க்கலாம். இல்லை இன்றைக்கு வந்து நம்ம அங்கங்கே நம்ம ஒரு 4 தெரு 5 தெருக்கள் சேர்ற இடத்துல ஒரு பார்க் மாதிரி இன்றையான அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அங்கே கூட நமக்கு பிடித்தமான ஒரு மரக்கன்றை போய் நம்ம நட்டு வச்சுட்டு அங்கேயும் கூட நம்ம வளர்க்கறதுக்கு நம்ம போகிறப்பெல்லாம் நம்ம வாக்கிங் போகிற களைச்செடிகள் வேண்டாத களைச்செடிகள் அதை எடுத்துட்டு எந்த அளவுக்கு அந்த மரத்தை வளர்க்கறதுல நாம உறுதுணையா இருக்க முடியும் அப்படின்னு
1: சொல்றது நல்ல விஷயம். இது ஒரு எளிமையான சேவை, பராமரிப்பு இல்லாம இருக்கிற மரங்களை நீங்க சொன்ன மாதிரி தண்ணீர் ஊற்றி களைச்செடிகளை எல்லாம் எடுத்து பராமரிக்கலாம்.
2: ஆமா, அந்த மாதிரி நம்ம செய்யலாம். சும்மா வாக்கிங் விட்டு போயிட்டு வர்றதுனால நம்ம உடம்புக்கு நல்லதுதான், அதே சமயம் மரத்தை சுத்தி நாம நடக்கும் பொழுது அந்த வாக்கிங் இன்னும் நமக்கு வந்து ஃபுல் எனர்ஜெட்டிக்காகவும் அதே சமயத்தில் ஒரு தூய்மையான ஒரு சுவாசம் கிடைக்கிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்ப நாமளும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம். இந்த மாதிரி யாராவது நேர்கள் பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி சொல்லுவாங்க, இல்ல பண்ற போறேன் அப்படின்ற மாதிரியான நேர்களும் சொல்ல வரலாம்.
1: அதே மாதிரி உங்க வீட்டுல மரங்கள்லாம் வளர்ப்பீங்க இல்லையா, அதற்கான அனுபவத்தையும் பகிர்ந்துக்கலாம். இப்படி எல்லாம் அதை பராமரிக்கீங்க, எவ்வளவு பயனுள்ளதா உங்களுக்கு இருக்கு, அந்த மாதிரியும் நேர்களையும் நீங்க சொல்ல வரலாம். அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்த நேர சந்திப்போம். 11:28 வணக்கம்.
3: வணக்கம்மா, காசிபாயன் கிருத்துறை.
1: சொல்லுங்கய்யா.
3: மூங்கில் மரம் இருக்கு, அகத்துக்கீரை மரம் இருக்கு, அதை வச்சு வெத்தலை கொடி இடத்துல வரப்புல மட்டும்.
2: ஐயா, உங்களுடைய இணைப்பு வந்து சரியா இல்லாம இருக்கே, விட்டு விட்டு கேக்குது. இணையம் சரியாக இருக்க இடத்துல வந்து பேசுங்களேன்.
3: ஹலோ
2: ஐயா, பேசுங்க, இப்ப பேசுங்க.
3: மூங்கில் மரம், நாவல் பழம் மரம், அகத்திக்கீரை மரம் மாதிரி வரும், அது வந்து அதுல கொடிக்கால் போடலாம், வெத்தலை கொடிக்கால், மத்த பாலமரம் வைக்கலாம், தென்னமரம் வைக்கலாம், மல்டி ஒரு ஒரு ஒரு ரெண்டு இடத்துல மல்டி பர்பஸ் பல மரங்கள் வைக்கலாம். அது போக வெத்த கொடிக்கால் போடலாம், திராட்சை பொடி போடலாம், இடம் சேமிப்பாகும், உங்களுக்கு நிறைய செடிகளும் மரங்களும் வளர்க்கலாம்.
2: சிறப்பு சிறப்புங்க ஐயா, நிச்சயமாக
1: அது மரங்களாலாம் கொடிகள் செடிகள் மரங்கள் மாதிரி கலந்து வச்சிங்கன்னா ஒரு சென்ட்டுக்குள்ளே இவ்வளோ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவங்களோட அனுபவத்தில் சொல்லியிருக்கீங்க.
3: நன்றி,
1: சரி, நன்றி.
2: அருமையான தகவல் கூட. கொஞ்சம்தான் இடம் இருக்கு, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சவங்க வானொலி கேட்டிருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயத்த நம்மளுடைய குருவித்துறை காசிமன் ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இணையக்கூடிய இணையர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: இந்த மேடத்துக்கு வணக்கம் சொல்லிட்டு காதத்துல இருந்து பஞ்சவனம் பேசுறேன். மதியம் வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாருமே நல்லா இருக்கும்.
1: மதியம் ஆகிடுச்சா உங்களுக்கு?
2: அவங்களுக்கு
4: வணக்கம் மேடம். தலைப்பு சூப்பர் மேடம்.
2: சரி சொல்லுங்க, மரங்களின் மகத்துவம் நீங்க சொல்லுங்க.
4: மரங்களை வளர்க்க வசதி இல்லைன்னு சொன்ன மாதிரி மரம் செடி கொடி வளர்க்க வசதி இல்லை மேடம். ஆனா செடி எல்லாம் போட்டா நல்லா வளரும் மேடம் என்னோட கையில. ஆனா மரங்கள்ல வந்து இந்த வேப்ப மரம் அரச மரமும் ஒன்னா இருக்கும் மேடம். அது அது ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். அந்த அடிவாரத்துல உட்கார்ந்தாலே நமக்கு அந்த காத்து பட்டாலே நல்லா இருக்கும் மேடம்.
1: அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த ரெண்டையும் வந்து தெய்வமாவே ஆக்கிட்டாங்க இல்லையா?
4: அந்த மரம் எங்க இருக்கு பஞ்சவரணம்னு என்கிட்ட கேப்பாங்க மேடம். என்கிட்ட கேப்பாங்க, நான் சொல்லுவேன் மேடம். இன்னொன்னு மேடம், இந்த வேப்ப முத்து பிறக்குறதுக்கு எங்க அம்மா எங்களை கூட்டு போவாங்க சின்ன பிள்ளையில. கூட்டு போகும்போது அந்த அந்த மரத்து பக்கம் போய் பிறக்குது, ஒரே பழமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். அப்ப சொல்லும் போது அந்த மரத்து காத்து நல்லா வரும், அந்த காத்து பட்டாலே தீக்கே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லும் போது நாங்க எங்க அக்கா தங்கச்சி நாங்க மூணு பேருமே அந்த ஊர் பிறக்குவோம் மேடம். அந்த அந்த மரத்து காத்து பட்ட உடனே எப்படி இருக்குன்றீங்க, அப்படி இருக்க முடியுது. ஆனா செடி வளர்க்கறது, பூ வளர்க்கற பூ செடி வளர்க்கறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். மரம் வளர்க்கறவங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். அதெல்லாம் வளர்த்தா நல்லது மேடம்.
2: சரி, நன்றி, நன்றி.
4: நல்லா வளர்க்கணும், நல்லது மேடம்.
1: நன்றி, நன்றி.
2: அதாவது ரொம்ப அழகு, அதாவது மரம் வளர்க்கறவங்கதான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு

0: சொல்லியிருக்காங்க. சிறப்பு சிறப்பு. அதாவது இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல நாம் பதிவு பண்ணலாம். சரி, பேசுவதற்கு முன்னால் ஒரு நேயர் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
2: என் பேர் ஜெயா.
1: எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: மதுரையில.
1: சொல்லுங்க.
2: மரத்தை பத்தி பேசினா, எங்க வீட்டு முன்னாடி நான் பெரிய வேப்ப மரம் வச்சிருக்கேன் மேடம். வேப்ப மரம், வாழை மரம், இந்த ரெண்டுமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுமே வேஸ்ட் ஆகாது மேடம். உடம்புக்கு வந்து வாழை மரத்துல இருந்து காயா இருக்கட்டும், பூவா இருக்கட்டும், மற்ற இலை எல்லாமே நம்மளுக்கு அது யூஸ் ஆகக்கூடியது. அதே மாதிரி வேப்ப மரத்தை பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வார வர நீங்க, நான் வந்து ஒரு தம்ளர் வேப்பலையே அரைச்சு குடிச்சிருவேன் மேடம் இப்ப வரைக்கும் பச்சை. அதனால எனக்கு எந்த ஒரு நோய் எதிர்ப்பு, வயசு 55 வயசு ஆகுது மேடம். நான் அப்படியே இருக்க காரணம் எனக்கு அந்த மருந்தினுடைய மகத்துவம் தான் நான் சொல்லுவேன் மேடம்.
1: சூப்பர், அருமைமா. எத்தனை வருஷமா இருக்கு உங்க வீட்டுல?
2: உட்காந்து தெருவுல உள்ள எல்லாருமே அதான் என் பையனுடைய ஃப்ரெண்ட் எல்லாரும் வந்து விளையாடுவாங்க மேடம். அவ்வளவு வாழை மரத்துல இருந்து எல்லாமே இது பண்ணி
1: அது அழகான அனுபவமா இருக்குல்ல. வாழை மரம் வந்து பக்கத்துல துணை கன்று வரும்போது
2: கண்டிப்பா கண்டிப்பா மேடம். அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு தேவையுள்ள எல்லாமே நான் வீட்டிலே போட்டுக்குவேன் மேடம். கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே நான் வீட்டு முன்னாடியே போட்டு வளர்த்துருக்கேன்.
1: நல்லா இயற்கையான உணவு தான் உண்றீங்க இல்லையா சொந்தமா?
2: கண்டிப்பா.
1: சரியா, என்ன உயிர்கள்லாம் வரும் உங்க மரத்துக்கு? அதுவும் ஒரு அழகான விஷயம் இல்ல?
2: கண்டிப்பா, எங்க இடத்துக்கு வந்து எல்லா எந்த இது வச்சாலும் வரும் மேடம். அது அந்த மண்ணு வாக்கு மேடம். எனக்கு வந்து பூர்வீகம் வந்து எங்களுக்கு வில்லேஜ் எங்க கிராமம் தான். அதனால அந்த சைட்ல எல்லாம் மரங்கள்லாம் வச்சிருக்கு. நான் சொல்றது வந்து எங்க அம்மா இருக்கிற இடத்துல, அங்க வந்துதான் இந்த மாதிரி இடம் எல்லாமே வச்சிருக்கிறேன். எல்லாமே செடி பூஞ்செடியில இருந்து எங்க வீட்டை பார்த்தா ஒரு எல்லாருமே தெருவுல போறவங்க நின்று உள்ள வந்து பாத்துட்டு போவாங்க மேடம். அப்படிதா ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டு போறதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: இவங்க அந்த மகிழ்ச்சியை சொல்ல இவங்களுக்கு வார்த்தை இல்லைன்னா, மரங்களை பராமரிக்கிறதுங்கிறது அவ்வளவு சொல்ல முடியாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் இல்லையா?
0: கட்டாயம். அதாவது இவங்க இந்த நேயர் பதிவிடும் போது எனக்கு ஒரு விஷயம் தோன்றுச்சு. இன்றைக்கு எல்லாத்தையும் ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம பரவலாக பார்க்கப்படுற விஷயம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ். அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம நிறைய நம்ம சமூக வலைதளங்கள்ல பாத்துட்டு இருக்கோம்.
1: குழந்தைங்கள இருந்து வயசு வித்தியாசமே இல்லாம எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க.
0: அவங்க எல்லாருமே இப்ப இந்த அம்மா சொன்னது மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய இந்த மரங்களோட இயற்கை சார்ந்து நம்மளுடைய மனதை செலுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப ரொம்ப எளிமையா நாம வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுல ரிலீஃப் ஆகலாம். ஏன்னா அவங்க சொன்னாங்க, நிறைய உயிரினங்கள் வந்து போகும், பசங்க விளையாடுவாங்க, நிறைய பேர் இழைப்பாரிட்டு போறாங்க, எல்லாரையும் நான் எல்லா மரங்களும் செடிகளும் வளருது அப்படின் போது கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க நம்மளுடைய பார்வையில் அது பட்டுட்டே இருக்கும்பொழுது அந்த மரங்களுடைய அந்த குட்டி குருவி வந்து இது வந்து அணில் வந்து அந்த அவங்களோட சவுண்டு கொடுத்துட்டு போறது, பறவைகள் நம்மளை காலையிலே எழுப்புறது, அது ஒரே ஒரு ரம்யமாக இருக்கும்போது நம்மை அறியாமலே நம் மனம் ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைதியான ஒரு சாந்தியான நிலையில வந்து இருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு வழியும் நம்ம நேயரை சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, தொடர்ந்து இன்னும் நேயர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுருவோமா? கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு மரங்களின் மகத்துவம்.
1: பாடல் கேட்கலாம், அதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் ₹150 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோல்ச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இன்றைக்கு மரங்களின் மகத்துவம் பற்றி தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு நம்மளுடைய வள்ளுவர் பெருமான்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நாம் அந்த மனிதர்களோட நம்ம மக்கட்பேர், அதாவது நமக்கு பிரதிபலன் பார்க்காம நமக்கு வந்து செய்யக்கூடிய மரமானது எண்ணிலடங்கா பலன்களை தருது. இத மரத்தை சார்ந்து நாம பேசும்பொழுது இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா இதனை தொடர்ந்து வரக்கூடிய சிநேகிதிய நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் மறக்காத்துட்டு இருக்கு. மழை நீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் அப்படின்ற விஷயத்தை தான் இன்றைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக

0: நாம கேட்க போறோம். நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக காத்துட்டே இருக்காங்க மதுரை மாவட்ட நீர்வளத்துறையின் ஓய்வு பெற்ற இணை தலைமை பொறியாளர் எஸ் இளங்கோவன் மற்றும் வஃப்பு வாரிய கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் ஆகியோர் காத்துட்டு இருக்காங்க. உடன் உரையாட காத்துட்டு இருக்காங்க என் வி சதீஷ்குமார் அவர்கள் மற்றும் ஏ விக்னேஷ். அதாவது மரம் எந்த அளவுக்கு முக்கியமோ மழையும் அந்த அளவுக்கு நமக்கு முக்கியம். அதாவது நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ,
1: அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் தான்
0: நம்ம தொடர்ந்து நம்ம
1: அதுக்கு இடையில நம்ம இவங்க ரெண்டு பேரும் இல்லாம நம்ம இல்ல
0: கட்டாயம் ஒரே ரைமிங் டைமிங்காக போனாலும் ஒரு நிதர்சனமான உண்மையைதான் என்ற இந்நிகழ்ச்சியில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கும் இணையர் வருக. வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியளம் டாக்டர் இம்மேயில கொண்டிருக்கிறேன்.
0: சொல்லுங்கய்யா.
2: இருவருக்கும் வணக்கம் சொல்லுங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் மருத்துவனால மூலிகை செடி நிறைய வளர்க்குறேங்கம்மா. துளசியிலே ஐந்து வகை வச்சிருக்கோம். பட்டை துளசி, கருந்துளசி, சுவர் துளசி, இனிப்பு துளசி, இந்த மாதிரி துளசி வச்சிருக்கு. அதே மாதிரி சோற்று கட்டாலையும் மூன்று வகையான வச்சிருக்கோம்மா. பட்டை தென்னிறம் எல்லாம் வச்சிருக்கேங்கம்மா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சுவருக்கு சாப்பிட சுவர் இலைஞ்சிலேயும் எங்க அகமலை பக்கத்துல அது வளர்க்குறேங்கம்மா. அப்புறம் கல் கரைப்பாஞ்சிலேயே ஒரு செடி வச்சிருக்கோம்மா. அந்த கல்லடத்துக்கெல்லாம் அது ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டாலே கல்லுகள்லாம் ஒரு ஏழு எம்எம் வரைக்கும் அந்த கல்ல கட்டு வச்சுமா. அந்த மாதிரி மூலிகை செடி நிறைய வச்சுக்கோமா. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மருதாணி செடி அஞ்சு மரம் வச்சிருக்கோம்மா. பெரிய மரமா அஞ்சு மரம் இருக்கும். அது மருதாணி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வச்சுக்கிட்டோம். மூன்று மாசம் தொடவை மருதாணி வைக்கிறது பாத்தீங்கன்னா நம்மள ஒரு மூளை வளர்ச்சிக்கு நல்லதா
0: இருக்கும்.
2: விரல இருக்க விரல இருக்க கிருமிகள் எல்லாமே அது கழிவு கால்சியம் சத்து எடுத்து கொடுத்துருக்குமா. முக்கியமான மரத்துக்கு மனிதனுக்குள்ள ஒரு மூன்று முக்கியமான ஒற்றுமை மட்டும் சொல்லி முடிச்சதுங்கம்மா. தானாக வளர்ந்து பலன் அளிப்பது பனை மரம். தானாக வழியை சென்று பிறருக்கு உதவுவர் பனை மரத்தை கொண்டவர். எப்போதாவது தண்ணி விட்டால் போதும் பலன் தருவது தென்னை மரம். எப்போதோ செய்த உதவிக்காக நன்றியுடன் இருப்பவர் தென்னையை போன்றவர். தினமும் தண்ணீர் விட்டால் மட்டுமே பலன் அளிப்பது பாக்கு மரம். உதவி செய்தால் பதிலுக்கு உதவி செய்வர் பாக்கு மரம் போன்றவர். நீங்கள் எந்த மரம் சொல்லி ஒரு கேள்வி
0: கேட்டுருக்காங்க.
2: வைரமுத்து சொன்ன ஒரே வரி முடிச்சுமா. மரம் தான் மரம் தான் எல்லா மரம் தான் மரம் தான் மரம் தான் மனிதன் எல்லாம் மரம் தான்.
1: அதாவது மரம் மரம் தான்
2: மரம் தான் மரம் தான் மரம் தான் மனிதன் எல்லாம் எல்லாம் மரம் தான் மரம் தான் மரம் மரத்தை மறந்துட்டாங்கிறத எல்லாம் மரம் தான் மரம் தான்.
0: நன்றி நன்றிங்க ஐயா. அதாவது
2: நன்றி
0: இல்ல மறக்கல அப்படின்றதான் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும். என்ன அப்படின்னா இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இருக்கோம். இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியில கேட்க வந்தவங்க பேச வந்திருக்க எல்லா நேயர்களும் சொன்ன விஷயம் நாங்க மரம் வளர்க்குறோம், மரம் வளர்க்குறோம், எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட நம்ம யாரும் மறக்கல அப்படின்ற விஷயத்தையும் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணாம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல்ல நம்ம சொன்னோம் நாம என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், என்ன செய்யறதுனால இன்னும் மேன்மை அடையும் அப்படின்னு நாம பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சிறப்பான அவருடைய பதிவு, அதாவது ஒரு ஒப்பீடு, அழகான ஒப்பீடு சொல்லியிருந்தாங்க. சிறப்புங்க ஐயா. அடுத்ததாக இணைப்பில் இணையக்கூடிய இணையர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
3: மண்ணுக்கு மரம் அழகு, மரத்திற்கு கிளை அழகு, கிளைக்கு இலை அழகு, இலைக்கு பூ அழகு, பூவு பிஞ்சழகு, பிஞ்சுக்கு காய் அழகு, காய்க்கு கனி அழகு, கனிக்கு சுவை அழகு. சுவையான மொழிபரப்பினை மற்ற நிகழ்ச்சிகளின் கேட்டு மகிழ்வதற்கு மதுரை 103.3 மிக மிக அழகு என்பதை தெரிவித்துக் கொள்வது கொண்டே முக்கிய முத்துராஜ்பா.
0: அழகு அழகுங்கய்யா. நன்றி. சிறப்பான ஒரு அழகான பதிவு தந்திருக்கீங்க. சொல்லுங்கய்யா மரத்தின் மகத்துவம்.
3: மரத்தின் மகத்துவம் பேசுறதுக்கு ஒரு மணி நேரமா நானும் விடாம ட்ரை பண்ணேன் கிடைச்சிருக்கேன்.
0: மேன்மையான விஷயங்களை பேசுறதுக்கு சில நேரங்களை நாம சிரமப்படதானே செய்யணும்.
3: ஆமா மேடம். இப்ப வந்து மரத்தின் மகத்துவம்னா நம்மளுக்கு நன்மை தர மரம் நிறைய இருக்கு, அதே மாதிரி நிழல் தர மரமும் நிறைய இருக்கு, பழங்கள் தர மரங்களும் நிறைய இருக்கு, காய் தர மரங்களும் நிறைய இருக்கு. அதுல நம்மளுக்கு ஆகாத மரம் ரெண்டு மரம் இருக்கு. எட்டி மரம், எட்டி மரம் காய்த்து என்ன, காயாது இருந்து என்ன, காய்த்து பயன் என்ன, அது ஒரு மரம். மலையில உதிய மரம்னு ஒண்ணு பெருசா இருக்கு மரம், உதியம் பெருத்தா உத்தரத்து கூட ஆகாதுன்னு சொல்லி தலைமொழி இருக்கு. நம்ம பொதுவா நல்ல வந்து எப்பயுமே வீட்டுகள்ல வந்து வீட்டுக்கு ஒரு மரம் கண்டிப்பான மரம் வளர்க்கல, வேப்ப மரம், புங்க மரம், நிழல் தரக்கூடிய மரங்க. அதே மாதிரி பனை மரம், தென்னை மரம் வந்து நம்மளுக்கு வெயில் காலத்துல இளநீர் கொடுக்குது, நுங்கு கொடுக்குது, பழநீர் கொடுக்குது, பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி.

0: அந்த பணம் வரதுனால இத்தனை வேலை செய்யறான்.
1: சிறப்புங்க ஐயா, சிறப்பு. நிறைய விஷயங்கள் நீங்க, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு மணி நேரமா முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு மணி நேரம் பத்தா
2: மணி நேரம் முயற்சி பண்ணிருக்காங்க.
1: இல்ல, மகத்துவத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் நிச்சயமாக பத்தாது. நம்ம அடுத்தடுத்த நேர்களுக்கு வழி கொடுக்கணும். அதே சமயத்துல இப்ப விளம்பரமும் வர தயாரா இருக்கு. தொடர்ந்து நேர்களை சந்திப்பதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் சிறு விளம்பர இடைவேளை.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: கண்ணாடி மாளிகை மரங்களின் மகத்துவமாக நேர்கள் கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருக்காங்க. நேர்கள் பங்கேற்க வேண்டிய தொலைபேசி எண்கள் நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம், இருந்தாலும் ஒரு முறை சொல்லிடுவோம். 25 30 170 அறிமுகங்களும் 25 30 171 அனைத்து நேர்களும் பங்கேற்கலாம். முன்னிணைப்பிற்கு 04 52.
1: இதே எண்களை தொட்டு அடுத்து வரக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சியாக 12 2 மழைநீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் பாதுகாப்புன்ற சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற காத்துட்டே இருக்கு. பங்கேற்க நிகழ்ச்சிக்கு வந்து காத்துட்ருக்காங்க மதுரை மாவட்ட நீர்வளத்துறையின் ஓய்வு பெற்ற இணை தலைமை பொறியாளர் எஸ் இளங்கோவன் மற்றும் வக்ஃபு வாரிய கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் இருவருமே சிறப்பு அழைப்பாளராக வந்து காத்துட்ருக்காங்க. உடன் உரையாட என் வி சதீஷ்குமார் அவர்கள் மற்றும் விக்னேஷ் அவங்களும் காத்துட்டே இருக்காங்க. அதாவது இப்போது நிறைய நேர்கள் வந்து இந்த மரம் வளர்ப்பை பற்றி அதாவது மரங்களின் மகத்துவம் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதில் ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணோம். இப்போ நம்ம மரங்கள் வளர்க்க எல்லாருமே பிரியப்படுறோம். இப்போ இந்த கற்றாழைகள் துளசி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து தன்னை சுற்றி நிறைய சின்ன கன்றுகளை இளம் செடிகளை முளைவிடும். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பேர் யாராவது ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா சரி அவங்க வீட்டில் 4 இருக்கல செடியை எடுத்துட்டு போவோம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இந்த 4 இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அச்சோ யான் செடியை எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சில நேரங்கள்ல சத்தம் போடுற காட்சி.
0: ஏன்னா அது வந்து அது ரொம்ப பிரியமா சில பேர் வச்சிருப்பாங்க. உயிர்கள் மற்ற செல்லப்பிராணிகளை வளர்க்குற மாதிரியே சில பேர் மரங்களை வளர்க்குறவங்களும் பார்த்துருக்கேன்.
1: உண்டுதான். ஆனா அதே சமயத்துல நம்ம கிட்ட தான் 4 இருக்குல்ல, ஒரு செடி தானே அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க அதை பத்திரப்படுத்தி வளர்க்கணும்ன்ற
0: கொடுக்க கொடுக்க அது பெருகதான் போகுது,
1: பெருகதான் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாம வந்து இருக்கல பதிவு பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால இன்னும் நம்ம நேர்கள் கேட்டுருக்கவங்களாம் யாருமே வந்து இனிமேல் அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம்.

0: மொழியின் மகத்துவம் பற்றி இப்போ இணைப்பில் பேச காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம்.
1: சொல்லுங்க, சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது மரங்களை வளர்ப்போம், உயிர் காற்று பெறுவோம். அதாவது எங்க வீடு வந்து சுற்றிலுமே வந்து பசுமை படர்ந்ததா ஒரு நிலத்தோட்டம் தான்ப்பா எங்க வீடு. என்ன காரணம்னா எல்லா வகை மரங்களும் எங்க வீட்டுல இருக்குப்பா.
2: பரவாயில்ல, டவுன் பகுதியில இருந்துகிட்டே நீங்க இப்படி சொல்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா.
1: நான் தேனி மாவட்டம் சின்னம்னூர்ப்பா. நானு
2: அப்படியா, இப்ப செல்லு
1: பொண்ணு வீட்டுக்கு பெங்களூருக்கு வந்திருக்கேன்.
2: சரி சரிங்கம்மா.
1: தோட்டம் தாப்பா இங்க இருக்க சின்னம்னூர்லப்பா. எல்லா வகையான மரங்கள் இருக்குது. பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுவடை செய்வதும் இல்லை. எங்களுக்கு மட்டும் உயிர் காற்று கொடுக்கலப்பா. அது எல்லா பறவைகளுக்குமே ஒரு புகலிடமா இருக்குப்பா. உணவு கலந்து இருந்தாப்ப எங்களுடைய வீடே சொல்லலாம். காலையில பார்த்தாப்ப எல்லா பறவைகளுமே எங்க வீட்டை சுத்தி தாப்பா உலா வரும்ப்பா.
2: எந்த என்னென்ன வகை பறவைகள்னு சொல்லுங்களேன். சிட்டுக்குருவி வரும், வேற
1: சிக்குக்குருவி வரும், மைனா வரும். காலையில அதாவது நம்ம எழுப்புகின்ற குயில் வரும் பாங்க. நம்ம நம்முடைய முன்னோர்கள் அடிக்கடி வருவாங்கப்பா, விசிட் வருவாங்கப்பா.
0: முன்னோர்கள்
1: வந்து ஆமா முன்னோர்கள் செய்கின்ற சேட்டை எதுக்கு நான் மரம் இருக்குதுப்பா. அந்த மரத்துல வந்து பொம்மை கிரேட்டு மாதுளம் பழம் நிறைய வரும். அதை பறிச்சு சாப்பிடுறதுக்கே ஒரு கூட்டமே எங்க வீட்டுக்கு வரும்ப்பா. காலையில வந்து உணவிற்காக வர்றது வரக்கூடிய பறவைகள். சாயங்காலம் குறிப்பிட்ட ஒரு பறவை காகம் தாப்பா எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருப்பா. சாயங்காலம் காக கூட்டமே வந்து எங்க வீட்டுல வந்து தயிர் சாதம் சாப்பிட்டு ஒத்தருக்கு ஒத்து ஊட்டி விட்டு மகிழ்ச்சி.
2: அத பாக்கல எவ்வளவு மகிழ்ச்சியா. அதுவும் இல்லாம நீங்க ஒரு நாள் சாப்பாடு வைக்கலனாலும் விட மாட்டாங்களே, கேப்பாங்களே.
1: தண்ணி அது வைப்போம்ப்பா. மரங்களை

0: சொல்றது என்னோட கணவருடைய பணி. அதை நான் வந்து பாதுகாத்து அதை மேலும் மேலும் வந்து உரம் ஊட்டு வந்து என்னுடைய பணிப்பா. சிறப்பா இருக்குப்பா. காலை எதிர்த்தோன்னு ரோஸு எங்களை பாவான்னு கூப்பிடுப்பா. தவணமல்லி இருக்குப்பா. நெல்லிக்காய் மரம் குறிப்பா கருவேப்பில மரம் தான்ப்பா எங்க வீட்டுல ஹைலைட்ட கருவேப்பில மரம் தான்ப்பா. காரணம் காலையில வெறுபகத்தில் நெல்லியும் கருவேப்பில சாறு எங்க முதல் நாள்
1: நான் என்ன நினைக்கிறேன்னா உங்ககிட்ட கேடுவே நாங்க தப்பா கேட்டோம். உங்க வீட்டுல என்ன மரம் இல்லன்னு
2: கேட்டேன். சரியா சொன்னீங்க.
0: ஆமாப்பா நல்லதுப்பா. மரம் வளர்த்து நாங்க எல்லா பயனும் பெற்றிருக்கப்பா.
1: நன்றிப்பா. அதாவது உங்களுடைய அந்த பரபரப்பான ஒரு பேச்சு வந்து எங்களுக்கு சொல்லாமல் சொல்லுது நிறைய விஷயங்களை. நன்றி இணைப்பில் வந்து பேசுனதுக்கு. பேசுவது அண்ணும் அடுத்த நேரம் சந்திப்பதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் சிறு விளம்பர இடைவேளை.
3: GRP Jewelers-ன் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேரம் 11:52. இயற்கையின் வரங்களான மரங்களின் மகத்துவம் பற்றி நேயர்கள் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய சொந்த அனுபவங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. மரங்களினுடைய பயன்பாடுகள், வீட்டில் மரம் வளர்க்குறவங்க அந்த அருமையான அனுபவம், அவங்களுக்கு ஏற்படுற அனுபவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எவ்வளவு பயனடைஞ்சோம் அப்படிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர் என்ன சொல்ல காத்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: ராமநாதபுரத்திலேருந்து வேலுநாட்டை பேசுகிறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: குறிப்பாக வாழை மரத்தில் எல்லாமே பயனாகும். நார், பழம், காய், திருப்பி அந்த பட்டு போகிற நேரத்தில் அதுவாகவே கனு விட்டு மறுபடியும் முளைச்சி வரும்.
0: வாழை மரத்துடைய தனி சிறப்பு இல்லையா?
1: எல்லாமே பயனாகும். எங்கள் வீட்டில் எல்லா மரமுமே இருக்கு. கொய்யா மரம், கருவேப்பிலை மரம்,
0: சொல்லுங்கம்மா,
1: பவளமல்லி செடி, நாத்த மரம், எல்லாமே இருக்கு.
0: எல்லாமே வச்சிருக்கீங்க.
1: அது என் புள்ள மாதிரி காலையில எழுந்துட்டோன்னு அதுக்கு தண்ணி விட்டாதான் எனக்கு வேற வேலையே பார்க்க முடியும்.
0: அழகா சொன்னீங்கம்மா, குழந்தை மாதிரி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க.
1: அது தண்ணி விட்டாதான் எனக்கு டீ குடிக்கவே மனசு வரும்.
0: சரி,
2: நன்றி.
0: தினமும் எவ்வளவு நேரம் செலவிடுவீங்க இந்த மரங்களை பராமரிக்கிறதுக்கு மட்டுமே?
1: குருவிலாம் வந்து இந்த பழம் கொய்யா பறந்தீங்க, காக்கா, வவ்வால் எல்லாம் வந்து அந்த பழம்லாம் தின்னுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: சரிங்கம்மா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களோட வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு.
2: இன்றைக்கு மரங்களின் மகத்துவம் அப்படின்ற தலைப்பில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நிறைய நேர்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். பேசுவதற்கு முன்னால் கேட்டுடலாம் சிறு விளம்பர இடைவேளை.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT.

0: மரங்களின் மகத்துவம் பற்றி இன்றைய கண்ணாடி மழை நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் ரொம்ப அருமையான கருத்துக்களையும் தகவல்களையும் தந்தாங்க. கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் அதே மாதிரி கேட்டுட்டு முதன் முதல்ல இப்போ கேட்டுட்ருக்கவங்களுக்கும் இனி நம்ம மரங்களை எப்படியெல்லாம் மகத்துவமாக பேணி பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் கட்டாயம் தெரிஞ்சிருப்பாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது அம்பிகா மற்றும்
1: சூரியகலா.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்டுவிடலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கேரளம் மற்றும் கர்நாடகாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட கூட்டு நாடாளுமன்ற குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. ஜார்க்கண்ட் மாநில கூட்டுறவு வங்கி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலங்களின் 7 இடங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளனர். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய்மோகன் குவாட்ரா கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1160 ரூபாய் உயர்ந்து 113,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர்

அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 10,453 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து வினாடிக்கு பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின்போது 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீகிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சிறப்பு நிகழ்ச்சியாக சிநேகிதே நிகழ்ச்சியில் மழை நீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் பாதுகாப்பும் சிறப்பு நிகழ்ச்சியாக மழைநீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் பாதுகாப்பும் சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க மதுரை மாவட்டம் நீர்வளத்துறையின் ஓய்வு பெற்ற இணை தமிழ் தலைமை பொறியாளர் எஸ் இளங்கோ மற்றும் மதுரை வக்பு வாரிய கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் ஆகியோர் பங்கு பெற காத்திருக்கிறார்கள். உடன் உரையாட என் வி சதீஷ்குமார் அவர்கள் மற்றும் ஏ விக்னேஷ். நேர்களை பங்கு பெற அழைக்கலாம். உங்களுடைய சந்தேகங்களை தலைப்பை ஒட்டிய சந்தேகங்களை கேட்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 04 5 2 என்ற மதுரையின் முன்னிப்பை ஒட்டி.
2: வணக்கம் நேர்களே. நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்பது வள்ளுவர் வாக்கு. எத்தகைய பெரியவரானாலும் நீர் இல்லாமல் வாழ முடியாது. அந்த நீரோ மழை இல்லாமல் கிடைக்காது. நம் புவியானது கடலால் சூழப்பட்டது. இருந்தபோதும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்னீர் அளவு என்பது மிக மிக குறைவுதான். ஆகையினால் வானம் மும்மாறி பெய்யும் மழை நீரை சேகரித்து சேமித்த நீரை திறம்பட பயன்படுத்துவதன் மூலமே வேளாண்மையை சிறப்பாக செய்ய முடியும். சங்க காலத்திலேயே மழைநீரை சேமித்து வைப்பதற்கு ஏற்ற நீர் நிலைகளை அமைப்பது ஒரு மன்னனுடைய தலையாய கடமை அப்படிங்கிறத நில நெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோரம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே எனும் புறநானூற்று பாடலில் குடப்புலவியனார் பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்து பாடியுள்ளார். இதன் பொருள், நிலம் எங்கெல்லாம் பள்ளமாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் நீர்நிலைகள் அமையும்படி கரையமைத்த மன்னர்களே இவ்வுலகில் என்றென்றும் அழியா புகழ்பெற்று விளங்குவர் என்பதாகும். இப்படி சங்க பாடல்களை நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வாறு நீரை சேமித்து வைத்த நீர் நிலைகளை இளஞ்சி, கயம், கேணி, கோட்டகம், ஏரி, மலங்கன், மடு, ஓடை, வாவி, சலந்தரம், வட்டம், தடாகம், நளினி, பொய்கை, குட்டம், கிடங்கு, குளம், ஊரணி, ஏந்தல், கண்மாய் என பல பெயர்கள் வைத்துள்ளனர். இக்காலகட்டத்தில் இவையெல்லாம் எங்கே போயின அப்படின்ற கேள்விக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பதில் கேள்விக்குறிதான். ஊர் மக்களையும் உணவளிக்கும் விவசாயத்தையும் நீர் மேலாண்மையால் பாதுகாத்த மக்கள் இப்போது ஏன் வறட்சி காடாக மாற்றினார்கள்? சரி, இனியாவது நீரை வீணடிக்காமல் கிடைக்கக்கூடிய மழை நீரை சேமித்து நீர் நிலைகளை பாதுகாக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இன்றைய நமது நிகழ்ச்சியில் கூட மழைநீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் பாதுகாப்பும் குறித்து தான் பேச போகிறோம். இது குறித்து நமது பல கேள்விகளுக்கு விளக்கமளிக்க காத்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் நீர்வளத்துறையின் ஓய்வு பெற்ற இணை தலைமை பொறியாளர் எஸ் இளங்கோ மற்றும் மதுரை வக்பு வாரிய கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். மழைநீர் சேகரிப்பு நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்த உங்களுடைய கேள்விகளோடு நீங்கள் அழைக்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 கைபேசி மற்றும் வெளியூர்

0: நேயர்களுக்கான மதுரையின் முன் இணைப்பு எண் 0452. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது என் வி சதீஷ்குமார், ஏ விக்னேஷ். வணக்கம் சார்.
1: இனிய வணக்கம் நேர்களே.
2: இனிய வணக்கம் சார்.
1: இனிய வணக்கம் விருந்தினர்களுக்கு. வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
1: இந்த நிகழ்ச்சி எதுக்குங்கிறத நல்ல ஒரு முன்னுரையே கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே விக்னேஷ் கொடுத்தாரு. ரத்தன சுருக்கமாக நான் 2 வார்த்தை சொல்லிடுறேன். தூய்மையே சேவைங்கிற பிரச்சாரம் வந்து இப்போ நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. 2017 ஆம் ஆண்டுலேருந்து 2026 ஆண்டு வரைக்கும் இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்கும். இதோட நோக்கம் என்னென்னா, தூய்மையான பாரதத்தை உருவாக்கணும். நாடு தூய்மையாக இருந்தால் நோய் நொடி வராது. நோய் நொடி இல்லைன்னா மருத்துவ செலவு குறையும். மருத்துவ செலவு குறைஞ்சால் வளர்ச்சி கூடிக்கிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் தூய்மையே சேவைங்கிற பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தூய்மையே சேவைங்கிற பிரச்சாரத்தோட ஒரு பகுதி தான் சுத்தமான நீர் சேகரிப்பு. அதுக்காகத்தான் இந்த தலைப்பு இன்றைக்கி வச்சுருக்கோம், மழை நீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் பாதுகாப்பும். சொன்னது மாதிரியே 2 விருந்தினர்கள் நம்மளுக்கு வந்திருக்காங்க. முதல்ல இளங்கோவன் சார் வந்திருக்காங்க. இளங்கோவன் சார், உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் மாத்திரம் நீங்கள் கொடுத்துட்டு ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அப்துல் கதர் சார் நீங்கள் சொல்லலாம்.
2: நன்றிங்க சார். எனது பெயர் வந்து இளங்கோ. நான் இணை தலைமை பொறியாளராக நீர்வளத்துறையில் சென்னையில் பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது மதுரையில் வசித்து வருகின்றேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துரைகளை வழங்குவதற்காக வாய்ப்பளித்த இந்த வானொலிக்கு முதல் கண் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினமானது புத்தம் புதியது. காலம் என்னும் வங்கி நமக்கு அளித்துள்ள கடன் அது. நன்மைக்காக நாம் உபயோகப்படுத்துவோம். நாம் பெருமைப்பட அதுவே காரணமாக இருக்கும். இன்றைக்கு நாம் பங்குபடக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீர், மழை நீரை எவ்வாறு சேமிப்பது, நீரை எவ்வாறு பாதுகாப்பது, அதன் பயன்பாட்டு விதத்தை நாம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இயற்கையோடு இயந்த உயிர்த்துகளின் ஆதியும் அந்தமும் நீர். இயற்கையோடு இயந்த உயிர்த்துகளின் ஆதியும் அந்தமும் நீர். அந்த வான் மலை அப்படியை பற்றி திருக்குறளில் அழகாக நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றாங்க. வானின்றி உலகம் வழங்காது, மலையே உயிரின் அமுது. உண்பார்க்கு உணவாகி உணவுக்கும் நீராகும் விருந்து. மழை பொய்த்தால் விரிநிலம் வாடி பசி உலகை வாட்டும். விசும்பின் துளியின்றி பசும்புல் கூட தலை காட்டாது. மலைவளம் குன்றினால் உழவர் ஏற்படுத்தி உளார். புயலின் நீரே வயலுக்கும் வாழ்வுக்கும் துணையாம். மழை பெய்தால் கெடுப்பதும் கெட்டாரை மீட்பதும் அதுவே. வானம் மறண்டால் பூசணையும் தானமும் தவமும் தளருமே. நீரின்றி அமையாது உலகம், வானின்றி உலகமும் அமையாது. மலையை மதித்து நீரை உலக வாழ்வை காப்போம்.
0: ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு. காதிர் சார், உங்களை பற்றி.
3: நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் அப்துல் காதிர். நான் வக்ஃபு அறை கல்லூரியின் மேனாள் முதல்வர். கிட்டத்தட்ட 37 ஆண்டுகாலம் கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த ஆல் இண்டியா ரேடியோ நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி நீரை பாதுகாப்பது மற்றும் நீர்நிலைகளை எவ்வாறு மாசுபடுத்தாமல் இருப்பது என்ற அந்த ஒரு இந்திய அரசாங்கத்தின் திட்டத்தின்படி இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் அழகாக கூறி இருக்கின்றார். இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை ஆதாரமாக விளங்குவது நீராகும். மனிதன் உணவு இல்லாமல் கூட சில வாரங்கள் உயிர் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் நீர் இல்லாமல் சில நாட்கள் கூட உயிர் வாழ முடியாது. விண்வெளியில் பல கோள்கள் இருந்தாலும் பூமியில் மட்டுமே உயிரினங்கள் வாழ காரணமான நீர் வளம் இங்கு உள்ளது. அப்படிப்பட்ட அரிய பொக்கிஷமான நீரை நாம் இன்று எவ்வளவு அலட்சியமாக பயன்படுத்துகிறோம் என்பதையும், நீரை சேமிக்க தவறினால் எதிர்காலத்தில் நாம் சந்திக்கப் போகும் பேராபத்துக்களையும், நீரை பாதுகாக்கும் வழிமுறைகளையும் இக்கட்டுரையில் விரிவாக இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்க்கலாம். ஏனென்றால் பூமியின் பரப்பளவில் சுமார் 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. இருப்பினும் இதில் 97% கடல் நீராகும். இது குடிப்பதற்கு உகந்ததல்ல. மீதமுள்ள 3% நன்னீரில் சுமார் 2% பனிப்பாறைகளாகவும் பனி துகள்களாகவும் உறைந்துள்ளன. மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் பயன்படுத்துவதற்கு வெறும் 1% நீர் மட்டுமே. நிலத்தடி நீராகவும் ஆறுகள், ஏரிகள் மற்றும் குளங்களாகவும் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இந்த நீரை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், நமது எதிர்கால சந்ததிக்கு நாம் எவ்வாறு விட்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கின்றோம். நேர்களே,
1: ரொம்ப நன்றி சார், நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. நீரோட அவசியம், இப்போ நீர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் சொன்னீங்க.

0: இப்போ இளங்கோ சார்ட்டே வந்துடுவோம் சார். இப்போ தமிழ்நாட்டில் நீர்வளத்துறையில் எந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
1: வந்து தமிழ்நாட்டில் நீர்வளம் பற்றிய அடிப்படை தகவல்கள், அதை நம்ம மேலே தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இயற்கையோடு நாம் எவ்வாறு ஒன்றிணைந்திருக்கின்றோம் என்பதை பற்றி ஒரு ஓவராலாக நம்மளுக்கு வந்து ஒரு கருத்துக்கள் வந்து நம்ம உள்வாங்கிக்கொள்ளலாம். நிலப்பரப்புன்னு பார்த்தோம்னாக்க நம்ம தமிழ்நாட்டுக்கு 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர், மக்கள் தொகை 2022 கணக்கீட்டின்படி 7.6 கோடி மக்கள் தொகை. இதில் பாசன பரப்புங்கிறது 59.72 லட்சம் ஹெக்டேர், காடுகள் வந்து 27.87 லட்சம் ஹெக்டேர். ஆண்டு சராசரி மழையளவு 925 மில்லிமீட்டராக இருந்தது, பின்னால் இது 960 மில்லிமீட்டர், அடுத்து வந்து 987. ஸோ 960லேருந்து 987 மில்லிமீட்டர் அப்படிங்கிற இடைப்பட்டதை நம்ம வந்து வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஆண்டு சராசரி மழையளவு 960 to 987. இதில் தென்மேற்கு அப்புறம் வந்து வடமேற்கு இந்த இரண்டு மழை சீசன்களை பொறுத்து நம்மளுக்கு வந்து மழை வரத்து வந்து இருக்கும். ஆறுகள் அப்படிங்கிறதுல வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 34 ஆறுகள் வந்து இருக்கிறது. இந்த 34 ஆறுகளிலிருந்து ஒரு 834 டிஎம்சி, அந்த டிஎம்சிங்கிறது 1000 மில்லியன் கனஅடி அப்படிங்கிற அளவுக்கு அதில் தண்ணி வரத்து வந்து இருக்கின்றது. நீர்த்தேக்கங்கள், தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நீர்த்தேக்கங்கள் 85+1 மொத்தம் 90. அந்த 90ங்கிறது ஏன் 85+5 சொல்கிறோம் அப்படின்னம்னாக்க 85 தமிழ்நாட்டில் உள்ள பெரிய விதமான நீர்த்தேக்கங்கள், அந்த 5 நீர்த்தேக்கங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சென்னைக்கு மட்டும் குடிநீரை வழங்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கங்கள் ஆகும். இந்த பூண்டி இது மாதிரியான நீர்த்தேக்கங்கள். அடுத்து ஏரிகள், கண்மாய்கள், குளங்கள். இந்த ஏரிகள் கண்மாய்கள் மொத்தம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்க 39,000 வந்து இருக்கிறது. அது பொதுப்பணித்துறையின் நீர்வளத்துறையின் பராமரிப்பின் கீழ் 14,308. இதன் மூலமாக ஒரு 390 டிஎம்சி, 1000 மில்லியன் கனஅடி அப்படிங்கிற அளவில் அந்த நீர்வரத்து வந்து இருக்கின்றது. நிலத்தடி நீர் நம்மளுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறுகள் மற்றும் அந்த ஓப்பன் வெல், அதே திறந்த வெளி கிணறுகள், இதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கூடிய அந்த நீர் ஆதாரங்களுடைய மொத்த தொகுப்பு 425 டிஎம்சி, 1000 மில்லியன் கனஅடி. அண்டை மாநிலங்களிலிருந்து ஏறத்தாழ ஒரு 31.5 டிஎம்சி அளவுக்கு நம்மளுக்கு தண்ணீர் வந்து கிடைக்கிறது. முல்லை பெரியார் அணைக்காக ஒரு 15 டிஎம்சி, அப்புறம் பாலாத்திலேருந்து ஒரு 5 டிஎம்சி, கிருஷ்ணா கால்வாயிலேருந்து ஒரு 7 டிஎம்சி, சிறுவாணியிலேருந்து ஒரு 5 டிஎம்சி. இதெல்லாம் வந்து ஓவராலாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தண்ணீருடைய அளவுகள். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தண்ணீரை நம்ம சிக்கனமாக வந்து பயன்படுத்தாததுனால கடலுக்கு செல்லக்கூடிய வீணாக கலக்கக்கூடிய அந்த நீரின் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 260 டிஎம்சி. அந்த 260 டிஎம்சியை எவ்வாறு நாம் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து நாம் அரசாங்கம் போடக்கூடிய அந்த திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் அந்த நீர் ஆதாரங்களை சேகரித்து சிக்கனமாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நாம் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக இருப்போம். நாம் அனைவரும் ரொம்ப சந்தோஷமாகும். நாம் வருங்கால தலைமுறைக்கு நிச்சயமாக நம்முடைய சொத்துக்களாக இதை விட்டுக் கொடுக்கவும் ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும்.
2: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னார். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 34 ஆறுகள் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் கிடைக்கக்கூடிய நீரளவு எவ்வளவு, வெளி மாநிலங்களிலேருந்து கிடைக்கக்கூடிய நீருடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ரொம்ப புள்ளி விவரமாக எடுத்து சொன்னாங்க. நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரலையில் இணைவோம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மென்மையான மெட்டுக்களால் இதயம் தொட்டு செல்வது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மழைநீர் சேகரிப்பும் நீர்நிலைகள் பாதுகாப்பும். இது குறித்து நம்ம பல கேள்விகளுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இளங்கோ மற்றும் முனைவர் எம் அப்துல் கதிர் அவர்கள்.
2: இப்போ இளங்கோ சட்டம் வந்து ஒரு சின்ன கேள்வி, இப்போ டேமு ஏரி இது மூலமாக தண்ணி எப்படி சேகரிக்கப்படுகிறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
3: நம்ம சொல்கிறேன் சார், நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் ஏற்கனவே இந்த சொன்ன மாதிரி வந்து 34 ஆறுகள் வந்து இருக்கிறது. அந்த 34 ஆறுகளிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு 835 டிஎம்சி. நீர்த்தேக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பெரிய நீர்த்தேக்கங்கள் ஒரு 85 பயன்பாட்டுக்கு இருக்கின்றது. ஏரிகள் வந்து தமிழ்நாட்டில் ஊராட்சி மன்றத்தின் பொறுப்பில் உள்ள ஏரிகள், பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை ஆதாரின் கீழ் உள்ள ஏரிகள், முன்னாள் ஜமீன் கண்மாய்கள் ஏரிகள் என்று வகைப்படுத்தப்பட்ட நிறைய கண்மாய்கள் வந்து இருக்கின்றன. அந்த கண்மாய்களில் நீர்வளத்துறையின் பராமரிப்பின் கீழ் 14,308 ஏரிகள் வந்து இருக்கின்றது. இந்த நீர்த்தேக்கங்களில் உள்ள இந்த அணைக்கட்டுகள், ஏரிகள், குளங்கள் இவைகளுக்கெல்லாம் தண்ணீரை நாம் மழைநீர் சேகரிப்பின் மூலமாக எவ்வாறு நம்ம வந்து மேம்படுத்தலாம், எப்படி சிக்கனமாக அதில் வந்து சேகரிக்கலாம் என்பதை நான் வந்து விரிவாக வந்து சொல்கிறேன். மழைநீர் என்பது இயற்கை வளங்கும் மிக முக்கியமான நீர்வளம். பெய்யும் மழையை உடனடியாக வடிகாலில் கடலுக்கு செலுத்தாமல் தேவையான இடங்களில் சேமித்து நிலத்தடி நீரை பெருக்குவது நீர் பாதுகாப்பின் அடிப்படையாகும். இதனால் நிலத்தடி நீர் உயர்வடைகிறது, குடிநீர் பாதுகாக்கப்படுகிறது, வெள்ளத்தை கட்டுப்படுத்தலாம், வறட்சியை எதிர்கொள்ளலாம், நீர்நிலைகளை மீட்கலாம், விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கும், கடல் நீர் ஊடுருவை தடுக்கும் நீருக்கான செலவு வந்து குறையும். நீருக்கான செலவு குறைவு என்பது வீட்டு மட்டத்தில் மழைநீரை சேகரித்து பயன்படுத்துவதால் வெளியே வழங்கும் நீர் வளங்களின் மீதான சார்பு வந்து குறையும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிச்சயமாக சமநிலைப்படுத்தப்படும். நீர் எதிர்காலத்திற்கான ஒரு முதலீடு என்று சொன்னால் மிகையல்ல. ஒருங்கிணைந்த அணுகுமுறை என்னன்னு பார்த்தோம்னாக்க மழை பெய்கின்றது, இது நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கூரை அல்லது ஒரு நிலப்பரப்பு அடுக்குமாடி கட்டங்களாக இருந்ததுன்னா, அடுத்து வந்து ஒரு வடிகட்டிக்கு தண்ணீரை வந்து கீழே இறக்குறோம், அங்கே தண்ணியை சேமிக்கிறோம், தன் பயன்பாட்டுக்கு வந்து அதை நீரை சிக்கனமாக நம்ம வந்து கொடுக்கின்றோம். மழை ஊடுருவு குழி, அந்த குழிக்குள்ளே தண்ணீரை விட்டு அந்த கிணத்தின் மூலமாக நிலத்தடி நீர் அதில் வந்து நல்லா பெருகுவதற்கு, நிலத்தடி நீரை நமக்கு தேவையான பொழுது பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த கிணற்று பாசனம் நிச்சயமாக உபயோகமாக இருக்கின்றது. மழைநீரை சேகரிப்பு என்பது மட்டும் போதாது, அதை சேமித்து நிலத்திற்குள் செலுத்தி நீர்நிலைகளை நிரப்பி சிக்கனமாக பயன்படுத்துவதே உண்மையான நீர் பாதுகாப்பு.
2: நல்லா அருமையாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து பொதுவாக வந்து இந்த நேரம் வந்து நேர்கள் பாட்டு கேட்குற நேரம், அக்கறையான நேர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 25-30-170 இல்லைனா 25-30-171 கால் பண்ணலாம். வெளியூர் நேர்கள் இல்லைன்னா செல்ஃபோனில் ட்ரை பண்ணுறவங்க 0452 முன்னிணைப்போட எப்படி நம்ம நீர்நிலைகளை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம், மழை நீரை எப்படி சேகரிக்கலாம்ங்கிறத நீங்கள் கேட்கலாம். நம்ம நேர்கள் எல்லாமே அக்கறையான நேர்கள், நியூஸாக நேர ஆப்லேயும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அப்துல் காதர் சார்கிட்ட கேட்குறேன் சார், இவ்வளவு நீர்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க, அப்படி இருந்தும் நீர் பற்றாக்குறை ஏன் சார் வருது?
4: நல்ல கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் மழை என்பது மும்மாறி பொழிந்து கொண்டிருந்த காலம். நீர்நிலைகள் எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு எதுவுமே இல்லாமல் மாசு ஏற்படாமல் மிகவும் சுத்தமான நீரை, மழை நீரை சேகரித்து வரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல மக்களுடைய வாழ்வு முறைகள் மாறி விட்டதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு உள்ளாகிறது. நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு உள்ளாது மட்டுமல்லாமல் அது மாசு ஏற்படுத்துவதற்கு மக்களே ஒரு காரணமாக அமைந்து விட்டார்கள். இதனால் நீர்நிலைகள் சுருங்கிருச்சு முதல்ல. ஏன்னா நீர் பற்றாக்குறை எப்படி வந்து ஏற்படுது அப்படின்னா, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகும் போது அதனுடைய மொத்த பரப்பளவு சுருங்குது, சுருங்கும் பொழுது அதனுடைய கொள்ளளவு குறைய ஆரம்பிக்குது. அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்படுது.

0: அது போல வந்து அதை மாசு ஏற்படுத்துகிறாங்க. அந்த ஏரியில் உள்ள நீரையோ அல்லது குளத்தில் உள்ள நீரையோ நாம் நேரடியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல், கால்நடைகளும் அதே போல் அதை நேரடியாக பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியாக உள்ள ஒரு காரணம் ஒன்று. ரெண்டாவது மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு பெருகிவிட்டது. ஆக மக்களுக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீர்நிலைகளை பாதுகாப்பது நமது கடமையாக எண்ணாத ஒரு நிலையில் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சி, தொழிற்சாலைகள் அதிகமாக ஏற்படும் போது தொழிற்சாலைக்கு தேவையான நீர் அதிகமாக தேவைப்படுகிறது. அதை இந்த நீர் தேக்கங்களிலிருந்தும் அல்லது நிலத்தடி நீர் வளங்களிலிருந்தும் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படி நீர் வளத்தை பொதுவாக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் நாம் நீரை சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து முறையாக பராமரிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. மற்றொரு முக்கியமான காரணம் காடு அழிப்பு என்பது. ஏனென்றால் மழை, நாம் தொடர்ச்சியாக மழை பெற வேண்டும் என்றால் காடுகள், அடர்ந்த காடுகள் அவசியம் வேண்டும். மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளில், அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகள் வளமாக இருக்க வேண்டும். அந்த சூழலில் நமக்கு இந்த காடுகள் முறையாக பராமரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய காடுகளை எல்லாம், மழை தரக்கூடிய காடுகளை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்ததினால் நீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது.
1: இப்போ ஒரு பொறுப்பான நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, லைனில் காத்திருக்காங்க. ஐயா வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் மனத்தை தெரிவித்துக்கிறேன். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கிருந்து ஸ்ரீராமர் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க.
2: ஒரு டிஎம்சி எத்தனை லிட்டர் தண்ணி சார்?
1: ஒரு டிஎம்சினா எத்தனை லிட்டர் தண்ணி கேக்குறாங்க?
3: ஒரு அதாவது 1000 மில்லியன் கனடி. அந்த 1000 மூணு சைபர், மில்லியன்கிறதுக்கு ஒரு 6 சைபர், கனடி. அதாவது உங்களுக்கு சுருக்கமாக சொன்னோம்னாக்க ஒரு கனமீட்டருக்கு 1000 லிட்ரு அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக வந்து நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். ஒரு கனமீட்டருக்கு 1000 லிட்டர், ஒரு கனடிக்கு 28.3 கன அடி.
1: வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? நீர்நிலை மாசுபடுறதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? நீர்நிலைகள் மாசுபாடு அதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கா? அந்த கேள்வி ஏன் இருக்கு? கண்டிப்பா அந்த கேள்வி ஏன் ஒரு கேள்வி இருக்கு, குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்தை பத்தி. அது நான் ரெண்டு பேர்த்திட்டுமே கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க
2: இணைப்பு தமிழ்நாடு ஃபுல்லாவே முழுச்செடி இருக்கு சார், மொத்தத்துல அழைக்கணும் சார். வேற எத்தனை மாநிலத்துல இந்த மாதிரி முழுச்செடியே இல்ல சார்.
1: சரிங்கய்யா, சரிங்க. உங்க பொறுப்பு பொறுப்பு
2: என்ன சார்? இருக்கு ஒரு வாழமரமா
1: நடக்கும் நம்புவோம். அந்த கேள்வியில நானும் வச்சிருந்தேன். இப்ப நீங்களே எல்லா கேள்வியும் கேட்டீங்க. இப்ப உங்களை விட்டாலே கிட்டத்தட்ட 30 கேள்வி கேப்பீங்க போல. ரொம்ப நன்றிங்கய்யா.
3: ஐயா, நீங்கள் இந்த கேள்விக்கு நம்ம கண்மாய் அப்படின்னு வந்து ஒரு திட்டங்களில் ஏரிகள், கண்மாய் குளங்களில் தூர் வரும்போது அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது மாதிரி கருவேல் மரங்கள், இது மாதிரி சின்ன சின்ன வந்து ஸ்க்ரப் ஜங்கிள்ஸு, அதே போல் வந்து நடுத்தரமான உள்ள ஜங்கிள் கிளியரன்ஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த மதிப்பீடுகள்லேயே திட்டங்களில் வந்து சேர்த்திருந்து வேலைகள் செய்யும்போது அதை வந்து ரிமூவ் பண்ணி மக்கள் நடந்து போகிறதற்கும் மற்றபடி வந்து வண்டிகள் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அதை வந்து கிளீனாக வந்து வெட்டி கொடுத்துருவாங்க. மற்றபடி வந்து இது வந்து எப்போ நடக்கும்னாக்க நம்ம அந்த மதிப்பீடுகள் 5 வருடங்களுக்கு 1 முறை ஒரு கண்மாய்க்கு வந்து தயாரிப்பாங்க. அந்த 5 வருடங்களுக்கு 1 முறை கண்மாயை சீர்படுத்தும் போது இது மாதிரியான கிளியரிங் ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ், கிளியரிங் ஜூலி ஃப்ளோரா ஜங்கிள், கிளியரிங் லைட் ஜங்கிள் வித் அப்ரூட்டிங் வித்தவுட் அப்ரூட்டிங், கீழே இருக்கக்கூடிய தண்டுகளை பொறுத்து நம்ம தூரோடு வந்து எடுக்கிறதா அல்லது தூர் இல்லாமல் வந்து மறுபடியும் இது பண்ணுறதா அப்படிங்கிறத அந்த திட்டமிடக்கூடிய பொறியாளர்கள் திட்டத்தில் வந்து சேர்த்து அதுக்குள்ளே மதிப்பீடுகளை தயாரித்து ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இது வந்து வேலைகள் நடக்கும்போது தரைத்தலங்களுக்கு, அந்த கண்மாய் தரங்களுக்கு வந்து சென்று நன்றாக அதை செய்திருக்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும்.
1: இன்னொரு கேள்வி கேட்டார் ஐயா, அந்த கடலில் தண்ணி வீணாக கலக்குதுங்கிற கேள்வியும் கேட்டார், அதுக்கும் கொஞ்சம் பதில் சொல்லிடுங்க ஐயா.
3: ஐயா, அந்த கடலில் வந்து தண்ணீர் வந்து வீணாக சொன்ன மாதிரி வருஷத்தில் வந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமது தமிழ்நாட்டில் 34 அந்த ரிவர் ஆற்றுப்படுகையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்து சுமார் ஒரு 260 TMC அந்த 260 TMC அளவில் தண்ணி வந்து வேஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா

0: தண்ணி மழை வந்து பெய்யும் போது அதுக்குள்ள திட்டங்கள், அதாவது அந்த டேமில் வந்து தண்ணியை வந்து தேக்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏரி குளங்களே அந்த கண்மாய்களெல்லாம் வந்து தண்ணி தேக்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும். இப்படி தேக்கி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வேஸ்ட்டாக போகக்கூடிய தண்ணியை வந்து எவ்வாறு நம்ம மாற்றுத்திட்டங்களின் மூலம் தேக்கி வைக்கலாம் என்பதற்கு நமது தமிழ்நாட்டில் உள்ள நடைமுறையில் பணியில் இருக்கின்ற பொறியாளர்களும் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற மூத்த பொறியாளர்களும் ஒன்றாக இணைந்து திட்டங்களை வந்து தயாரிக்கின்றார்கள். நமது மூத்த பொறியாளர் அவர்களுடைய நமது மூத்த பொறியாளர்கள் பொதுப்பணித்துறையின் மூத்த பொறியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா பொறிஞர் வீரப்பன் அவர்கள், அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நமது துறைக்கும் மக்கள் பயன்பாட்டிற்குமாக ஒரு 300 டிஎம்சி அளவில் தண்ணியை எப்படி சேகரித்து வைக்கலாம் என்பதற்காக ஒரு பரப்புரையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த பரப்புரையை நாம் நிச்சயமாக படித்து தெரிந்து கொண்டால் அதை வந்து நம்ம நல்ல விதமாக தண்ணீரை நாம் மீட்டெடுக்கலாம். இந்த விதமான மீட்டெடுத்தல் கூடிய திட்டங்கள் தயாரித்தலை நம்ம தமிழ்நாடு அரசிற்கும் அனுப்பி இருக்கின்றோம். அவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக இதை செயல்படுத்த வருவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. பொதுவாக வந்து அப்துல் காதர் காதிர் ஐயா வந்து பேசும்போது நீர்நிலைகள் மாசை பற்றி பேசினாங்க. நீர்நிலைகள் மாசு அப்படின்னா மனிதனால் ஏற்படக்கூடிய மாசையும் சொல்லலாம், ஆகாய தாமரை போன்ற மாசுகளையும் சொல்லலாம். நம்ம அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பான நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோமா? வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்களா சார், அது இப்ப நம்ம கொஞ்சமா வீடு கட்டுறோம்னா அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிக்காக எவ்வளவு இடம் கொடுக்கணும், அதான் ஒரு சந்தேகம்.
1: இது ஒண்ணுதானே உங்க சந்தேகம்?
2: அது மட்டும் இல்லாம அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து சிமெண்ட் இதெல்லாம் போட்டுறாங்க, அதனால ஏதாவது யூசேஜ் இருக்கா? மண் இருந்தாலும் சார் அந்த மழையை வந்து மழை தீர் தண்ணி வந்து தேக்கி வச்சுக்கும். ஆனா நிறைய பேர் அது அவேர்னஸ் இல்லாம அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்.
1: சரி, கண்டிப்பா உங்களுக்கான பதில இளங்கோ சார் சொல்லுவாங்க, சொல்லுங்க சார்.
0: ஆமாம், நீங்கள் அழகாக நல்ல கேள்வியை கேட்டுருக்கீங்க. அது மாதிரி இந்த கேள்விகளை கேட்டதற்காக முதல்ல உங்களுக்கு வணக்கங்களை வந்து சொல்லிக்கிறோம். மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது நம்ம இல்லை, வீடுகள்னு பார்த்தோம்னாக்க இப்போ ஒரு தனியார் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எடுத்துக்காட்டாக அந்த தனியார் வீடு ஒரு 1000 சதுரடியில் வந்து இருக்குது. அந்த 1000 சதுரடிங்கிறது வந்து 100 சதுர மீட்டருக்கு வந்து ஈக்குவலாக வந்து இருக்கும். இதில் நமது தமிழ்நாட்டில் நம்மளுக்கு ஆண்டினுடைய மழை சராசரி அளவு 925 960 அல்லது வந்து 975. அதனால் நம்ம ஆவரேஜாக ஒரு 925 மில்லிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த 100 சதுரடிக்கு நம்மளுக்கு வந்து அதை வீட்டின் மூலமாக மேற்கூரையின் மூலமாக ஒரு 83 கனமீட்டருக்கு தண்ணீரை வந்து நம்ம வந்து சேகரிக்கலாம். இந்த 83 கனமீட்டரை நம்ம வந்து உள்வாங்கிக் கொள்வோம். உள்வாங்கிட்டு ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு 5 நபர்கள் உள்ள ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு தண்ணீர் வந்து தேவைன்னாக்க 135 பெர் லிட்டர் பெர் நாள் அப்படிங்கிற முறையில் கணக்கிட்டு பார்த்தோம்னாக்க 30 நாளைக்கு ஒரு மாதத்திற்கு 20 கனமீட்டர் அளவுக்கு நமக்கு வந்து தண்ணீர் வந்து தேவைப்படுகிறது. எனவே நம்ம தண்ணியை அந்த மழை காலங்களில் கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி 83 கனமீட்டர் அளவுள்ள தண்ணியை ஒரு மாதத்திற்கு 5 நபர்கள் உள்ள வீட்டிற்கு 20 கனமீட்டர் உள்ள அளவுக்கு நமக்கு தேவைப்படும்னாக்க இதை 4 மாதத்துக்கு தண்ணீரை வந்து நம்ம வழங்க முடியும். எனவே மழையை சிக்கனமாக பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமது சமுதாயத்துக்கு வந்துச்சுனாக்க நம்ம நன்றாக செயற்படுத்தலாம் என்பதை நிச்சயமாக மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப நன்றி ஐயா.
3: அதாவது சொன்னாங்க மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைச்சிட்டு அதை வந்து சிமெண்டை போட்டு மூடிடுறாங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்த இந்த பதிலே அதுக்கு உண்டான ஆன்சராக உங்களுக்கு கிடச்சிருக்கும்.
1: இப்போ அந்த ஆகாய தாமரை நெகிழி இதெல்லாம் வந்து ஆற்றில் கலக்குது, குளத்தில் கட்டுது கலக்குது, குட்டையில் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அப்துல் காதர் ஐயா.
4: அதாவது நம்ம இப்போ பார்த்தோம்னா ஏரி குளங்களில் யாருமே வந்து முயற்சி எடுக்காத ஒரு சூழலில் வந்து ஆகாய தாமரை வந்து அது வாட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து வளர்ந்து அந்த குளத்தையே மூடக்கூடிய அளவுக்கு குளத்தில் தண்ணி இருக்கா இல்லையா என்பது தெரியாத அளவுக்கு அது வந்து வளர்ந்துருது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு தாவரம் வளர

0: அப்படின்னா அதுக்கு உரிய ஊட்டச்சத்து வேணும். அப்போ அந்த ஊட்டச்சத்து வெறும் தண்ணியில் மட்டும் இருக்காது. அப்போ இந்த ஏரிகள்லையும் குளங்கள்லையும் வந்து கழிவுகளில் வந்து கழிவு நீர்கள் கலக்கும்போது அந்த கழிவு நீரில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், அதாவது யூரியா போன்றது தான் வந்து கழிவு நீரில் நிறையா இருக்கும். ஏன்னா வீட்டு கழிவுகளிலெல்லாம் அந்த மாதிரியான ஒரு உரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து இந்த தாவரம் ஆகாய தாமரை வளர்வதற்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது, அதுக்கு வந்து வளர்கிறதுக்கு ஒரு காரணியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சரி இது வளர்ந்துட்டு என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா, நமக்கு வந்து ஒரு நீர்நிலை என்பது மனிதனுக்கு நீர் கொடுக்கக்கூடிய ஆதாரம் மட்டும் கிடையாது, அதில் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் நிறையா இருக்குது. அந்த நீர் வந்து அந்த உயிரினங்களுக்கும் சேர்ந்தது தான் அந்த நீர், மனிதனுக்கு மட்டுமல்ல நீர் இல்லை. அப்படி வரும் பொழுது அந்த நீரில் வந்து இந்த சூரிய வெளிச்சம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுனா உள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு சரியான முறையில் ஆக்சிஜன் கிடைக்காம அந்த உயிரினங்கள் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அது மட்டுமல்லாமல் நாளடைவில் இந்த ஆகாய தாமரையானது வந்து அது அழுகி போய் அதுவே என்ன செய்யும் அப்படின்னா அந்த நீரை மாசுபடுத்தக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டுரும். ஆகையினால வந்து இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பொதுவாக வந்து அரசாங்கங்கள் முயற்சி எடுக்கிறாங்க, ஆகாய தாமரை நிறையா வளர்ந்துருச்சு அதையெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு. ஆகாய தாமரையை அப்புறப்படுத்துவது மட்டுமே அதோடு நிற்காமல் அது வளர்வதற்கு உண்டான காரணத்தை கண்டுபிடித்து கழிவு நீர் எங்கேயெல்லாம் அதில் வந்து அந்த இதில் கலக்குது என்பதை அதை தடுத்து நிறுத்தினாலே இந்த ஆகாய தாமரைகள் வந்து அதில் வளர்றதை நிறுத்திடலாம். ஸோ இதன் மூலமாக நீர் வந்து சுத்தமாக இருக்கும், அந்த நீர்நிலையில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு போதுமான வந்து அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு வழி ஏற்படும்.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க இளங்கோவன் சார், உங்களுடைய கருத்து.
2: சார், இந்த ஆகாய தாமரையினால் நம்ம கண்மாயில் நாங்கள் கண்கூடாக வந்து பார்த்தது வந்து என்னென்னாக்கா நீர்பரப்பு வந்து மூடியிருக்கும், ஆக்சிஜன் குறைவாக வந்திருக்கும், மீன் வளங்கள் பாதிப்படையும், நீரின் ஆவியாதல் அதிகரிக்கும், நீரின் பயன்பாடு வந்து குறைவாக இருக்கும், நீரோட்டம் தடைப்படும், கண்மாய் கொள்ளளவு குறையும், கொசு நோய்க்கிருமி பெருக்கமாகும், நீரின் தரம் மோசமாக இருக்கும், கண்மாய் பராமரிப்பு செலவு அதிகரிக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறனாக்க ஐயா அவங்க சொன்ன மாதிரியே அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரசாயனத்தை கட்டுப்படுத்தணும், அதுக்கூடிய விழிப்புணர்வை நாம் நிச்சயமாக வந்து எடுக்க வேணும். ரெண்டாவது வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், தண்ணி வரக்கூடியதில் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், கழிவு நீர் வருவதை தடுக்கணும், சுத்தம் அறவே வந்து கழிவு நீரை எந்த காரணம் கொண்டும் அந்த கம்மாய்க்கோ ஏரிக்கோ குளங்களுக்கோ ஒரு நீர்நிலை சார்ந்த தேக்கத்துக்கோ வந்து அதில் செல்லக்கூடியதை நிச்சயமாக தடுக்கணும். அடுத்து வரத்துக்கால பராமரிக்கணும், நல்ல சிறப்பாக வந்து பராமரிக்கணும், நிரந்தரமாக கண்காணிக்கணும். இது அந்த குட்டை ஏரி கண்மாய் இது எல்லாமே வந்து நமது கண்மாய் நமது சொத்து வருங்கால சொத்து அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து அடிக்கடி போய் கண்காணிக்கணும். அடுத்து ஒருங்கிணைந்த அணுகுமுறை, ஒரு ஆள் மட்டும் இல்லாமல் நம்ம கிராமங்களில் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒருங்கிணைந்த அணுகுமுறையாக நாம் வந்து அதை செயல்படுத்தினால் நிச்சயமாக இந்த ஆகாய தாமரை அறவே ஒழிக்க முடியும் என்பது நாங்கள் கண்ட
0: அருமையாக சொன்னீங்க சார். அப்புறம் இது இதில் வந்து இன்னொரு ஒரு கருத்து இருக்குது. எப்படின்னா பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போல்லாம் வந்து குப்பையை வந்து குப்பைத்தொட்டில் போடாமல் போகிற வழியில் இருக்கக்கூடிய கம்மாயில் ஈஸியாக வீசிட்டு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கிறாங்க. ஸோ இதுபோல் உள்ள அந்த மனித தவறான நடவடிக்கைகள் காரணமாக தண்ணீர் வந்து மாசு ஏற்படுது. எல்லாம் நினைக்கிறாங்க நமக்கு தான் வீட்டில் பைப்பில் தண்ணி வருது, முனிசிபாலிட்டி வாட்டர் நமக்கு வீட்டில் அழகாக கிடைக்குது, இந்த தண்ணியாக நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த ஏரி தண்ணீர் தான் நிலத்தடி நீராக மாற்றப்பட்டு நிலத்தடி ஆதாரங்களாக ஆக்கப்பட்டு அதன் மூலம்தான் நமக்கு அந்த நகராட்சியோ மாநகராட்சியோ நமக்கு நீர் வளத்தை தர்றாங்க. இந்த நீரை நாம் மாசுபடுத்த இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய குளம் ஏரியில் இருக்கக்கூடிய திறந்தவெளி அந்த நீர்நிலைகளை மாசுபடுத்தினோம்னா நிச்சயமாக நம் ஒரு நாள் நமது வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நீரும் மாசு ஏற்பட்டு தான் வரும் என்பதில் ஐயமில்லை.
1: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க சார். அதாவது இப்போ ஆகாய தாமரை பற்றி நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னீங்க, அது மட்டுமே ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. காலநிலை மாற்றம், சீரற்ற மழை பொழிவு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அது நீர்நிலைகளை எந்த அளவுக்கு பாதிக்குது காதிரி சார் சொல்லுங்கள்.
0: காலநிலை மாற்றம் இப்பொழுது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை பார்த்துக்குங்க. அதுக்கு வந்து இப்போ சமீபமாக ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி கூட இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்பட்ட விளைவுகள் நேபாளத்தில் நடந்தது. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன அந்த ஆன்மீக யாத்திரிகர்கள் கூட மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. அந்த அளவிற்கு வந்து காலநிலை மாற்றம், இந்த காலநிலை மாற்றம் எப்படி ஏற்படுது அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்த காலநிலை வல்லுநர்கள் கண்காணிச்சுட்டே வர்றாங்க. இந்த வளிமண்டலத்தில் உள்ள அந்த டெம்பரேச்சர்னு இருக்கக்கூடிய அந்த வெப்ப வெப்பநிலையை. இப்போ நீங்கள் பார்த்து

0: அப்படின்னா ஏறத்தாழ வந்து 50 ஆண்டுகளில் 1 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாயிருச்சு. நாம் நினைக்கலாம் 1 டிகிரி தர கூடியிருக்கு அப்படின்னா, ஆனால் இந்த 1 டிகிரி செல்சியஸுக்கு கூடுதுனால வெப்பம் அதிகப்பட்டதுனால எந்த அளவிற்கு இதுனா, நம்ம இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை ராம்நாடு இந்த மாதிரியான ஏரியாக்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த ஆண்டுகளை விட இந்த வருஷம் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது. வெளியிலேயே பகல் நேரத்தில் அரசாங்கமே இப்போ நமக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க, 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் வெளியில் போகாதீங்க, வீட்டுக்குள்ளே இருங்க, ஏன்னா வெப்ப தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வானிலை அறிக்கையில் கூட சொல்லி மக்களை எச்சரிக்கக்கூடிய அளவிற்கு வருது. அப்போ இந்த காலநிலை மாற்றம் எப்படி ஏற்படுது அப்படின்னா, இது அதுவாக மாறவில்லை, நாமாகத்தான் நம்மளுடைய தவறான நடவடிக்கைகளினால மரங்களை அழித்ததுனால, அழித்த மரங்களுக்கு பதிலாக வேறு மரங்களை நடாமல் விட்டதுனால் இந்த மாதிரியான வந்து காலநிலை மாற்றம் ஏற்படுது. அது மட்டும் அல்லாமல் நிறைய வளர்ச்சியும் நமக்கு தேவைப்படுது, சமுதாய வளர்ச்சிக்கு, நாடு வளர்ச்சிக்கு. அதிகமான மக்கள் வந்து கிராமத்திலிருந்து மக்கள் நகரத்துக்கு வர்றாங்க, அவர்களுக்கு வந்து வாழ்விடத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அங்கே காடுகளை அழித்து வீடுகளை கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சூழலில் நகர வளர்ச்சி தவறு இல்லை, ஆனால் அந்த வளர்ச்சிக்கு எந்த அளவிற்கு நாம் இயற்கையை அழிக்கின்றோமோ அதே அளவிற்கு, உதாரணமாக எத்தனை மரங்களை நாம் வந்து அழித்தோமோ அதை விட பல மடங்கு 10 மடங்கு மரங்களை நட வேண்டும். இதைத்தான் நமது பாரத அவர் ஜனாதிபதி அவங்க அப்துல் கலாம் ஐயா அவங்க அந்த மாதிரி மரம் நடுறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து கல்லூரி மற்றும் வந்து பள்ளி மாணவர்களிடத்தில் மரம் நடுறத முக்கியத்துவத்தை வந்து பேசி வந்தாங்க. ஸோ அந்த மாதிரியாக மரம் நடுறதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தால் நிச்சயமாக இந்த காலநிலை மாற்றத்தை நாம் தடுக்க முடியும், ஓரளவுக்கு தடுக்க முடியும், அதனால் ஏற்படும் விளைவுகளிலிருந்து நாம் எல்லாரையும் நாம் வந்து பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் அல்லது இந்த சூழல் என்பது நமக்கு மட்டுமே உரித்தானது அல்ல, இந்த சூழல் எதிர்கால சந்ததிக்கும் உரித்தானது. அதை நான் எவ்வாறு பாதுகாத்து அவர்களுக்கு வழங்கப் போகிறோம் என்பது நமது கடமையாக உள்ளது.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ இந்த உள்ள இப்படி உள்ள சூழ்நிலையில் ஜென் இசட் இல்லை ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம்
0: ஜென்சி
1: நீங்க ஏன்னா நீங்க அந்த கல்லூரியிலே தொடர்ந்து பயணிக்கிறதுனால உங்களுக்கு அது கரெக்டா தெரியுது. ஜென்சிட்ட வந்து எப்படி கொண்டு போறது, அவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதாவது இதுக்கு வந்து அரசாங்கமே திட்டமிடும், எப்படின்னா நாட்டு நல பணித்திட்டம்னு ஒன்று இருக்குது, என்எஸ்எஸ் அப்படின்ட்டு. காலங்காலமாக வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு கல்லூரிகளையும் பல்கலைக்கழகத்திலும் பள்ளிகளிலுமே நாட்டு நலப்பணித்திட்டம் என்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதிலே மாணவர்களை சேருவதற்கு ஊக்கம் அளித்து அதிலே மாணவர்கள் நிறையா சேர்ந்திருக்கிறாங்க. இந்த நாட்டு நலப்பணித்திட்டத்தின் மூலமாக மரம் நடுவதன் அவசியத்தையும் காலநில மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை பற்றி தொடர்ந்து நாங்கள் வந்து பள்ளி கல்லூரிகளில் வந்து அவங்களுக்கு வந்து செமினார் போன்ற அந்த கருத்தரங்கங்கள் நடத்தி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அது மட்டுமல்லாமல் மரம் நடுவது, இப்போ நான் வந்து முதல்வராக இருந்தக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு வந்து இந்த மரம் நடுவதின் அவசியத்தை சொல்லி ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு மரத்தை வந்து தத்து எடுத்துக்கொண்டு நீங்கள் காலையில் வந்தவுடன் இந்த மரம் எப்படி உள்ளது, அதற்கு தண்ணீர் தேவையா என்பதை பார்த்து, அது தண்ணீர் தேவைப்பட்டால் தண்ணீர் இட வேண்டும் என்பதையும் நான் அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அதை வந்து நான் அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது மூலமாக அந்த கல்லூரியிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் அதிகமாக வளர்க்கப்பட்டது. ஏன்னா அந்த பையங்க அது ஒரு பெட்டு அனிமல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க வந்து ஒரு பெட்ரி அப்படின்னு வச்சு அவங்க அந்த மரத்துக்கு ஒரு பேரையே வச்சிடறாங்க அந்த அளவிற்கு. ஸோ இது மாதிரியாக இந்த ஜென்சி இளைஞர்களை வந்து சரியான வழி நடத்துதன் மூலமாக நமக்கு எதுக்கு இது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அரசாங்கம் தரக்கூடிய திட்டங்களை முழுமையாக செயல்படுத்தினாலே நிச்சயமாக இளைஞர்களை சரியான பாதையில் நாம் வழி நடத்த முடியும். இந்த காலநிலை மாற்றத்திற்கு அவர்களையும் அழைத்து வந்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும்.
1: அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, மரம் நல்லா இருந்தால் மனுஷன் நல்லா இருப்பேன்,
0: கண்டிப்பாக
1: அதுபோல் சுத்தமாக இருந்தாலும் மனுஷன் ரொம்ப நல்லா இருப்பேன் கான்செப்ட்.
0: அதே தான், அதே தான்.
1: இந்த நேரத்தில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோமா? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் பொற்கொடி பீதிக்குளம் ஏரியா மதுரையிலேருந்து பேசுகிறேன் சார்.
1: கேளுங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்ன?
2: ஓகே சார், இப்போ மழை விழுந்ததுக்கு மழைநீரை எப்படி சேகரிக்கணுங்கிறத நாளைய தலைமுறைக்கு எப்படி நம்ம எடுத்து சொல்லி புரிய எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்? ஏன்னா தண்ணிங்கிறது பாட்டில வாங்குற பொருள்னு அவங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். அதை எப்படி நம்ம இந்த கட்டடங்கள் இந்த வேஸ்டா போறதுல இருந்து தடுத்து அவங்க எப்படி சேகரிக்க வைக்கலாம், எப்படி அதை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கலாம்
1: கொடுக்கலாம்? இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கலாம், அதாவது மேனாள் பேராசிரியர் அவங்ககிட்ட கேட்கலாமா, இல்ல நீர்வளத்துறை இணை பொறியாளரா இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்கலாமா, யார்கிட்ட கேட்கலாம்?
2: நீர்வளத்துறை அவங்க.
1: சரி ஐயா, நீங்க சொல்லுங்க.
3: நம்ம இது மாதிரி வந்து நீங்கள் தண்ணியினுடைய சேகரிப்பை எப்பாறு நம்ம வந்து ஒரு பாதுகாக்க

0: நீர்நிலையில் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அந்த நீர்நிலை என்பது வெறும் நீர் தேங்கும் இடம் மட்டுமல்ல, அது குடிநீர், விவசாயம், நிலத்தடி நீர், உயிர் சூழல் மற்றும் மனித வாழ்வின் இயற்கை காப்பகமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் உணரணும். ஒன்று. ரெண்டாவது, ஏரி, குளம், கண்மாயில் எந்த வகையிலையும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. ஆக்கிரமிப்பு செஞ்சவங்களை நிச்சயமாக அதை வந்து அப்புறப்படுத்தணும். நீர்நிலைகளில் குப்பை கொட்டுவதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும். மூன்றாவது, கழிவுநீர் கலப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வரத்து கால்வாயை பாதுகாக்க வேண்டும். மழைநீரை சேகரிக்க வேண்டும். நீர்நிலைகளின் இயற்கை தன்மையை பாதுகாக்க வேண்டும். சமூக பங்கேற்பு முற்றிலும் நிச்சயமாக அவசியம். சமூக பங்கேற்பு. ஆக்கிரமிப்பை கண்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆண்டுதோறும் அல்லது இது மாதத்தில் ஒரு நாளானாச்சும் நம்ம கண்காணிக்கணும். பள்ளி முதல் சமுதாயம் வரை விழிப்புணர்வு தேவை. குழந்தைகளுக்கு நீர்நிலைகளின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்து ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு நீர்நிலைகளை பாதுகாப்பது ஒரு பொறுப்பு போன்ற சமூக இயக்கங்களை நாம் உருவாக்கலாம். ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு குழந்தைகளுக்கு இது மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து நம்ம வீடுனாலும் சரி, கண்மாயினாலும் சரி, நீர்நிலையினாலும் சரி எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தால் அதே மாதிரியானதை மற்ற குழந்தைகளும் அதை கற்று நமக்கு எல்லாருக்கும் வந்து சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும்.
1: அப்படி ஏற்பட்டுட்டால் எல்லாருமே மழைநீர் சேகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமை இருக்காது. ஐயா, இப்போ நீங்கள் ரெகுலராகவே பார்க்கலாம், நம்ம மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாண்டு இல்லை ஏதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா 10 ரூபாய்க்கு தண்ணி கிடைக்குது, அதே மாதிரி 20 ரூபாய்க்கு தண்ணி கிடைக்குது. மினரல் கூட கூட தண்ணியோட ரேட்டும் கூடுது. இப்படி உள்ள சூழ்நிலையில் நம்ம எதை நோக்கி போகிறோம்? இந்த சந்தேகம் வந்து பெரிய சந்தேகமாக இருக்குது. காதிரியா, நீங்கள் சொல்லுங்களேன்.
2: அதாவது நீங்கள் நல்லா சொன்னீங்க. இன்றைக்கி வந்து ஒரு நாம் இப்படி கூட நம்ம சிந்திக்கலாம். எப்படின்னா, நாமெல்லாம் சிறு வயசில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிகளுக்கு செல்லும்போது தண்ணீர் பாட்டில் நம்ம எடுத்து சென்றதே கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், நல்ல சுத்தமான தண்ணீர் கிடைத்தது. அதைத்தான் நாம் பருகி வந்தோம், குடித்து வந்தோம். நமக்கு அதன் மூலமாக எந்த ஒரு நோயும் ஏற்படவில்லை. ஆனால் இன்றைக்கு பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளும் சரி, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் சரி, தங்களுடைய புத்தக பையோடு ஒரு தண்ணீர் பாட்டிலை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. இது ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னா, அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணீர் வந்து மாசுபட்டு இருக்கிறதுனால தண்ணி சுத்தமான தண்ணீராக கையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல். இதே இது நம்மளுடைய இது ஏன் எப்படி இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய தவறான நடவடிக்கைகள் தான், மனித தவறுனால இந்த மாதிரியான ஒரு சூழல். இதை இந்த அளவிலே நாம் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக நாளை இந்த தண்ணீர் பாட்டிலை நான் இப்பொழுது எப்படி சுமந்துக்கிட்டு போறோமோ அதே போல ஆக்சிஜன் சிலிண்டரையும் ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். ஸோ அந்த அளவிற்கு மிக வேகமாக இப்பெல்லாம் வந்து காலநிலை மாற்றம் மாற்றம் என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் வந்து விஞ்ஞானிகளும் சரி, வானியல் அறிஞர்களும் சரி, இப்போ காலநிலை மாற்றம் எல்லாம் இல்லை, காலநிலை நெருக்கடி வந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆக காலநிலை மாற்றம் என்பது ஏதோ சமாளிச்சுக்கிறலாங்கிறக்கூடிய ஒரு லெவல் தான் அது. ஆனால் காலநிலை நெருக்கடி என்பது உடனே கவனிக்கப்பட வேண்டியது. அப்படி இல்லை என்றால் மனித குலத்திற்கு பேராபத்து விளையும் என்பதனுடைய அர்த்தம் தான் காலநிலை நெருக்கடி என்பது.
3: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. தனி மனித ஒழுக்கம் இதில் ரொம்ப முக்கியம்னு ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் இப்போ ஒரு நேயர் நம்ம கிட்ட பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்.
3: யார், எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
4: மதுரை விளாச்சேரி காந்தி தெரு.
3: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி
4: என்னங்க?
3: சரி, பரவாயில்லைங்க. அதாவது நீங்கள் பதில் சொன்னதுலேயே அவர் கேட்க வந்த கேள்வியை மறந்து மெய் மறந்து கேட்டார் அப்படின் தான் நம்ம நினச்சிக்கிடணும். சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு அறிவியல் துறை பேராசிரியராக இருக்கீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு ஏஐ அப்படிங்கிறது வந்து சிறு குழந்தைகளுக்கிட்ட கூட அதோடைய தாக்கத்தை ரொம்ப அதிக அளவில் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா புகைப்படங்களை வந்து ரொம்ப ஓல்டாக கொண்டு போகிறது, பழைய போட்டோக்களை புதுசாக கொண்டு வர்றது, இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நிறைய தொழில்நுட்பங்களை அதில் புகுத்தி நிறைய செய்கிறாங்க. இதனால் வந்து நிறைய அளவிற்கு நீர் விரயமாகுது அப்படின்னு ஆய்வறிக்கை சொல்கிறது, அது எந்த அளவிற்கு உண்மை அதை சொல்லுங்களேன் கொஞ்சம் விரிவாக.
2: இது ஒரு நல்ல கேள்வி, நேயர்களெல்லாம் புரிஞ்சுக்கிறனோ. ஏன்னா வந்து ஒரு அடிப்படையான ஒரு சந்தேகம் இருக்கும் நமக்கு, செயற்கை நுண்ணுணர்வுக்கு எதுக்கு தண்ணீர் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். செயற்கை நுண்ணறிவு செயல்படுத்துவதற்கு மிகப்பெரிய வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் வேணும். எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் சாதனம், எந்த ஒரு

0: மின்சாதனமே தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருக்கும் பொழுது அது வெப்பம் ஏற்படும். அந்த வெப்பத்தை வந்து கட்டுப்படுத்தவில்லை என்றால், அல்லது அந்த வெப்பத்தை குறைக்கவில்லை என்றால், அல்லது அந்த வெப்பத்தை குளிர்விக்கவில்லை என்றால், அந்த வெப்ப சாதனம் என்னாகும் அப்படின்னா உருகிவிடும். சரியான நிலையிலே அது வந்து செயல்படாது. ஆக இப்பொழுது நீங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவில் ஏகப்பட்ட அந்த சிப்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் அந்த சில்லுகள் உள்ளது, செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தொடர்ச்சியாக மின்னேற்றம் செய்யப்பட்டு அதன் மூலமாக நிறைய தரவுகளை உள்ளடக்கி நமக்கு தேவையான அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய தகவல்களை பெறக்கூடிய ஒரு இதுதான் வந்து அமைப்பு தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவு உலகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட வந்து 800 கோடிக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா, குறைஞ்சது வந்து இப்போ எல்லாம் 600 கோடி பேர் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நொடியும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த செயற்கை நுண்ணறிவு அந்த சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தொடர்ச்சியாக மின்சாரத்தில் பயன்படுத்துவதனால அது சூடேறிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு அந்த ஆப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கவலையாக உள்ளது என்னவென்றால், இந்த மாதிரியாக இது சூடேறி இதுக்கு ஏகப்பட்ட தண்ணீர் செலவாகுது, இதற்கு நாம் என்ன மாற்று செய்ய முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக அந்த சூடேற்றத்தை நாம் தடுக்கிறதுக்கு தண்ணீர் தான் பயன்படுத்த வேண்டும், அல்லது தண்ணீருக்கு மாற்றாக வேற ஒன்றை வந்து நாம் கண்டுபிடிக்கணும். அந்த வேற ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் வரை தண்ணீர் தான் நாம் அதற்கு பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தண்ணீர் அதிகமாக தேவைப்படுகிறது. மனித பயன்பாட்டுக்கு, அன்றாட வாழ்க்கைக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மூலம் பெறக்கூடிய தகவல்களை கொடுப்பதற்குண்டான அந்த மெஷின்களுக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. அப்படி உள்ள ஒரு சூழலில் இது நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால், இந்த இருக்கக்கூடிய தண்ணீரை நாம் சேமிக்க வேண்டும், வரக்கூடிய மழை நீரை நாம் சேமிக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியாக ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் நமக்கு வேண்டிய தொழில்நுட்பத்தை முழுவதுமாக பயன்படுத்த வேண்டுமென்றால் தண்ணீர் மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், கிடைத்த நீரை மாசு ஏற்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும்.
1: நீங்கள் சொல்கிறத பார்த்தா, நெட்டு யூஸ் பண்ணுற யாராக இருந்தாலும், இல்லை செயற்கை நுண்ணறிவு யூஸ் பண்ணுற யாராக இருந்தாலும், அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணியாவது ஒரு மரத்துக்கு ஊற்றணுங்கிறீங்க.
0: கண்டிப்பாக அதுதான் முக்கியம்.
1: மரத்துலேருந்து
0: ஆமாம். நீங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த நீங்கள் வந்து முயற்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கடமை வந்துருச்சாங்க. எந்த அளவுக்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் மீது ஒரு கடமை இறங்கி விட்டது. என்னவென்றால், தண்ணீரை பாதுகாக்க வேண்டும், அல்லது தண்ணீரை உருவாக்கக்கூடிய
2: இணைப்பில்
1: வெகு நேரமா ஒரு நேயர் காத்திருக்காங்க, அவங்க காத்திருப்புக்கு மரியாதை கொடுப்போம். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க கேள்வி என்ன, யார்கிட்ட கேட்க விரும்புறீங்க?
3: ரெண்டு பேருமே நல்ல ஐயா, பெரியவங்க, மதிப்பு இருக்கிறவங்க தான், ரெண்டு பேர்த்தையுமே கேட்கலாம்.
1: சரி.
3: இன்னைக்கு என்னன்னா, நாங்கள் கிராமத்தில் இருக்கோம். ஏற்கனவே 3 போக விளைஞ்சது, 3 போக விளைஞ்சது காரணம் கம்மாய்கள்லாம் நிறையா இருக்கு, டேம் எல்லாம் இருக்கு, மூணு மாதிரி மழை பெஞ்சது, நல்ல விவசாயம் பண்ணோம். இன்னைக்கு அங்கேயே தண்ணி இல்லை. புதுத்தரன்றது மறை மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாதிரி வெத்தலை விளையுது, வாழை எல்லாமே விளையிறது. அதுக்கு நம்மளுடைய மைனஸ் தான், மரங்கள் அழிக்கப்படுது, ஜலத்தை கொடுது. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், திரும்ப மழையோடி நம்ம சுத்தமான நீரை போர் போட்டோம்னா வைகாட்டில நல்ல சுத்தமான பில்டர் தண்ணியாக வரும். அந்த மாதிரி பண்ணணுன்றதான் என்னுடைய ஆசை. அதை வேண்டுகோளாக
1: வச்சுக்கிறேன். ரொம்ப நல்லதையா, அதாவது சந்தேகம் இல்லை, உங்களோட கருத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க.
2: என்ன செய்யலாம் எடுத்துக்கிறேன். அதாவது மரங்கள் அப்படின்னம்னாக்க இது மாதிரி கம்மா, அப்புறம் டேமு, அப்புறம் அந்த ஊரணி, இது மாதிரி நீர்நிலைகளை சார்ந்த ஏதாவது ஒரு தேக்கங்களில் வேம்பு, அந்த வேம்பு வந்து நம்ம போட்டோம்னாக்க வறட்சியை வந்து கட்டுப்படுத்தும். வேம்பு மரம், அடுத்து வந்து புங்கை மரம். அந்த புங்கை மரத்தை பார்த்தோம்னாக்க காற்று நல்லா வரும், கரை வந்து பாதுகாப்பாக இருக்கும், கரை வந்து பாதுகாப்பாக இருக்கும். அரச மரம், கம்மா கரையில் வெளிப்புறத்தில், நான் உள்புறத்தில் கிடையாது, வெளிப்புறங்களில் போட்டோம்னா ஒரு பரந்த நிழல் வந்து இலைப்பாடுறதுக்கு வந்து கிடைக்கும். ஆலமரம் வெளிப்புறத்தில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். நாவல், பயன்பாட்டுடைய மரம், அந்த பயன்பாட்டுடைய மரத்தை வந்து கொடுத்தோம்னா ஈரப்பதம் தேவை, தண்ணி இல்லாத காலங்களில் கூட ஈரத்தை வந்து உறிஞ்சிக்கிறோம்,

0: அதனால் வந்து போட்டோம்னா மக்கள் பயன்பாட்டு இருக்கும், அது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல விதமான பலன்கள் வந்து கொடுக்கும். நீர்மருது, நீர்மருதுங்கிறது கரையினுடைய நிலைத்தை தன்மை பாதுகாக்கிறதுக்காக நீர்மருது அப்படிங்கிற மரத்தை நம்ம தான் நல்லா வந்து வளர்க்கலாம். வில்வம், வில்வம்ங்கிறது வறட்சியை வந்து தாங்குமா, வில்வ மரம். இழுப்பை, வறண்ட பகுதிகளுக்கு இழுப்பை மரத்தை நம்ம வந்து வளர்க்கலாம். மருதாணி, மண்ணரிப்பை தடுப்பதற்காக மருதாணி மரம். இதெல்லாம் மரங்கள். அடுத்து அந்த நீர் மேலாண்மையில், தண்ணீர் குறைவான காலங்களில் நீர் மேலாண்மை எவ்வாறு செய்வது அப்படின்னு அந்த ஐயா கேட்டிருந்தாங்க விவசாயி. அதில் வந்து நான் ஜென்ரலாக வந்து ஒரு கருத்துக்களை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.
1: ஐயா ஒரு நிமிஷம், நம்ம இப்போ இணைப்பில் இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்களையும் சந்திச்சிருவோம். சந்திச்சுட்டு அடுத்த கேள்வி கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: யாருமா, எங்கேருந்து பேசுறீங்க?
2: செல்லூர்லேருந்து ஜீவா ராணி பேசுகிறேன் சார்.
1: ஆமாம், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கலாமா? முதல் கேள்வி
2: இருக்கு. சமையலுக்குல இருந்து எல்லா பயன்பாட்டுக்கும் தேவையானது எப்படி அமைக்கலாம்?
3: சோலார் பேனல்,
1: இது இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம சோலார் பேனலை பத்தி பேசலாமா? இது மழைநீர் சேகரிப்பு சம்பந்தமா மற்ற
2: சார். அதான் இப்ப மேல வந்து நம்ம சோலார் பேனல் வந்து நம்ம வசதிக்காக பண்றோம், மின்சார சேமிப்பு கவுண்டி பண்றோம்.
1: சரி,
2: இப்ப இது இது வந்து இப்ப மாடி குடியிருப்புல இருந்தே நம்மளுக்கு மழைநீர் வசதியா குழைகள் மூலமா வீடுகளுக்கே நேரடி பயன்பாட்டுக்கு கொண்டு வர அமைக்க முடியுமான்னு
1: கேட்கிறேன்
4: சார். ரொம்ப அருமையான கேள்விங்கம்மா. அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சார், இப்ப வந்து மழைநீரை வந்து நம்ம வந்து சேகரிப்பு தொட்டி மூலமா நிலத்துக்கு அனுப்புறோம், அதை நிலத்திற்கு நம்ம அனுப்பாம ஒரு தொட்டி மூலமா சேகரிச்சோம்னா, ஏன்னா மழைநீருங்கிறது வந்து தூய நீர் தான், சில நேரங்களில் மாடிகள் இருக்கிறனால தூசி இதெல்லாம் வரும் அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி பயன்படுத்தலாம்னு கேட்குறாங்க.
3: அது பொதுவாக வந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஒரு நல்ல ஒரு புதிய சிந்தனை தான். ஆனால் நம்ம சுற்றுப்புற சூழல் வந்து ஏகப்பட்ட தூசி நிறைந்த ஒரு இதாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த மழை நீரை அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது. அரசாங்கமும் நமக்கு அந்த மாதிரியான அறிவுரை சொல்வது இல்லை. ஏனென்றால் அதில் நிறைய வந்து தூசி இருக்கும். ஏன்னா நீங்கள் மழை நீரை சேமிக்கக்கூடிய அந்த மழைநீர் தொட்டியில் கூட முதல்ல வரக்கூடிய மழை நீரை வந்து அப்புறப்படுத்தணும்னு தான் சொல்கிறாங்க. அதற்கு பிறகு வரக்கூடிய நீரைத்தான் நாம் நிலத்தடிக்கு செலுத்த வேண்டும் என்பது தான் வந்து வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேரடியாக சோலார் பேனல்லிருந்து வரக்கூடிய நீரை வந்து நம்ம அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு உகந்ததாக இருக்காது.
0: ரொம்ப ஐயா சொல்கிறது வந்து கரெக்டான கருத்துகள். ஏன்னா இதிலிருந்து வரக்கூடிய தண்ணியை நம்ம ஃபில்டர் மீடியா அப்படிங்கிறத நம்ம வந்து தொழில்நுட்பத்தில் வந்து சொல்லுவோம். முதல்ல வந்து ஆக்சுவலாக வந்து மணல், மேற்பாங்கான படத்தில் மணலில் வந்து போடுவோம். கீழே வந்து நம்ம வந்து பிரிக் பேட், அதாவது வந்து நம்ம செங்கல் இருக்குது பார்த்திங்களா, அது மூலமாக தண்ணியை வந்து கீழே வரும்போது இயற்கையாகவே தண்ணியினுள்ள மாசுகள் பூரா வந்து மேலே வந்து கட்டுப்படுத்தப்படும். அதனால் வந்து அந்த கட்டுப்படுத்தப்பட்ட தண்ணீர் வந்து கீழே வடிகால் பின்னாடி வந்த பிறகு அந்த வடிகால் கொடுத்தப்பட்ட தண்ணியத்தை நம்ம வந்து தேக்கி வைக்கலாம்.
1: இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேம்பு மரம், புங்க மரத்தை பற்றிலாம் ஐயா சொன்னாங்க. ஆனால் முக்கியமான ஒரு மரத்தை பற்றி பேசலை. தமிழ்நாட்டோட மாநில மரமான பனைமரம், அந்த பனைமரம் இருந்துச்சுன்னா நீர்நிலைகள் வந்து வற்றாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை பற்றி காதரியா நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: பனைமரம்ங்கிறது வந்து மனிதனுக்கு முக்கியமான ஒரு ஒரு அதாவது வாழ்க்கைக்கு ஏந்து வாழக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. இதை பொதுவாக எந்த இடத்துல வளர்க்குறாங்க அப்படின்னா, அந்த ஏரி கரையின் ஓரத்தில் வந்து இந்த பனைமரத்தை வளர்க்குறாங்க. அதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா அந்த கரையை வலுப்படுத்துவதற்கு, இன்றைக்கெல்லாம் வந்து அந்த ஏரி குளம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டை போட்டு தான் வலுப்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அரசர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இயற்கையாகவே அந்த அந்த ஏரி கரையை வந்து எப்படி வந்து பலப்படுத்தினாங்க அல்லது வலிமையாக்கு
1: அதிகமாக தண்ணீரை எடுத்துக்கொள்ளாமல் அதே நேரத்தில் அதிக பயன்பாடை தரக்கூடிய ஒரு மரம்.

0: இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பனை மரத்தை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடியது எதுவுமே நமக்கு வீணாக போகிறதில்ல. மொத்த மரமும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான பயன்பாட்டை தரக்கூடிய ஒரு மரமாக உள்ளது தான் இந்த பனை மரம். ஸோ அந்த மாதிரியாக நீர்நிலைகளுக்கு உரித்தான ஒரு மரம், நீர்நிலையை பாதுகாப்பதற்கு உரிய ஒரு மரம் என்றால் அது வந்து பனை மரம் அப்படின்னு நாம் எடுத்து சொல்லலாம்.
1: அதே போல் இந்த நீர் மேலாண்மையில் ஐயா சொன்னாங்க, ஒரு விவசாயி கூட ஒன்று கேட்டாங்க, அந்த நீர் பற்றாக்குறையான காலங்களில் தண்ணீர் மேலாண்மையை நம்ம பயன்படுத்தி நிலத்தடி நீரை எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட வந்து நீர்வளத்துறையில் உத்திகள்லாம் இருக்குது. நெற்பயிரில் நம்ம பண்ணும்போது நாற்றாங்கால் நிலம் பயன்படுத்த, பூக்கும் பருவம், பால் பிடிக்கும் பருவம், அப்புறம் வந்து முதிரும் பருவம் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் நெற்பயிர்னால் ஒரு ஹெக்டர் நிலத்திற்கு 1150 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவில் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறதை பழக்கப்படுத்திக்கொள்ளணும். கடலை 550 மில்லிமீட்டர், பருத்திக்கு 550 மில்லிமீட்டர், சோளத்துக்கு 500 மில்லிமீட்டர். இந்த தேவையான அளவை தேவையான இடங்களில் தேவையான நேரம் அப்படிங்கிறதில் நம்ம வந்து

0: விவசாயியோட ஒன்று கேட்டாங்க, அந்த நீர் பற்றாக்குறையான காலங்களில் தண்ணீர் மேலாண்மையை நம்ம பயன்படுத்தி நிலத்தடி நீரை எவ்வாறு மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மகிட்ட வந்து நீர்வளத்துறையில் உத்திகள்லாம் இருக்குது. நெற்பயிரில் நம்ம பண்ணும்போது நாற்றாங்கால் நிலம் பயன்படுத்த, பூக்கும் பருவம், பால் பிடிக்கும் பருவம், அப்புறம் வந்து முதிரும் பருவம் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் நெற்பயிர்னால் ஒரு ஹெக்டர் நிலத்திற்கு 1150 மில்லிமீட்டர் அப்படிங்கிற அளவில் தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுறதை பழக்கப்படுத்தி கொள்ளணும். கடலை 550 மில்லிமீட்டர், பருத்திக்கு ஒரு 550 மில்லிமீட்டர், சோளத்துக்கு ஒரு 500 மில்லிமீட்டர். இந்த தேவையான அளவை தேவையான இடங்களில் தேவையான நேரம் அப்படிங்கிறதில் நம்ம வந்து பயன்படுத்தணும்னாக்க நிச்சயமாக இருக்கலாம். இதுபோல் கூட்டு நீர் பயன்பாடு, கன்ஜெக்டிவ் யூஸ், சர்ஃபேஸ் வாட்டரையும் நம்ம கிரவுண்ட் வாட்டரையும் எவ்வாறு சமநிலைப்படுத்தி அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஆயக்கட்டை உறுதிப்படுத்தல், ஸ்டெபிலைசேஷன், அதாவது சில சமயங்களில் தண்ணீர் பற்றாக்குறையில் தண்ணீர் வந்து கிடைக்காது, கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீரை குழாய்கள் மூலமாக நம்ம வந்து கொண்டு வந்து இல்லாத பகுதிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து செய்யலாம். இது மாதிரியான உத்திகள்லாம் செயல்படுத்துறதுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்து நிச்சயமாக தேவை.
1: நல்லா சொன்னீங்க. நிறைவாக காதரியா ஒரு நிமிடம் எடுத்துக்கங்க.
2: நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோளை தான் வைக்கிறேன், ஒரு அறிவுரையும் சொல்கிறேன். என்னென்னா, இன்று நீரை சேமித்தால் நாளை நீர் நம்மை சேமிக்கும். நல்லா மனசில் வச்சுக்கோங்க நேயர்களே, இன்று நாம் நீரை சேமித்தால் நாளை நீர் நம்மை சேமிக்கும். பூமியில் உள்ள வளங்கள் அனைத்தும் நமது மூதாதையர்கள் நமக்கு விட்டு சென்ற சொத்து அல்ல, அவை நமது எதிர்கால சந்ததியினரிடம் இருந்து நாம் வாங்கியுள்ள கடன் என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும். இன்று நாம் அலட்சியமாக கொட்டித்தீர்க்கும் ஒவ்வொரு சொட்டு நீரும் நாளை நமது குழந்தையின் கண்ணீராக மாறக்கூடும். எனவே நீல நிறமாக இருக்கும் நமது பூமியை நீல நிறமாகவே வைத்திருப்பது நமது கைகளில்தான் உள்ளது.
3: ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. மதுரையிலிருந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது வைகை ஆறை பற்றி சொல்லித்தான் ஆகணும். வைகை என்பது வெறும் ஆறாக மட்டும் இல்லாமல் சங்ககால மக்களுடைய வாழ்வியல், காதல், வீரம், விழாக்கள் மற்றும் விழா வழிபாடுகளோடு பிணைந்த ஒரு வழிபாட்டு சின்னம். ஆனால் அதை நம்ம இப்போ என்ன ஆக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கே நல்லாவே தெரியும். இனிமேலாவது மழைநீரை சேகரிப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிடுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கூட மழைநீர் சேகரிப்போம், நீர்நிலைகள் பாதுகாப்பு குறித்த நமது பல கேள்விகளுக்கு தெளிவான விளக்கம் அளித்தனர் மதுரை மாவட்ட நீர்வளத்துறையின் ஓய்வு பெற்ற இணை தலைமை பொறியாளர் எஸ் இளங்கோ மற்றும் மதுரை வக்பு வாரிய கல்லூரியின் மேனாள் முதல்வர் முனைவர் எம் அப்துல் கதிர் அவர்கள். இவர்கள் இருவருக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது என் வி சதீஷ்குமார், ஏ விக்னேஷ். நன்றி நேயர்களே.
2: நேயர்கள் அனைவருக்கும்
0: நன்றி.

வணக்கம் நேர்களே. தேனினும் இனிய கானங்களா, நெஞ்சம் விட்டு மறையா கானங்களா, என்றும் இனிமையா ஒழிக்கக்கூடிய கானங்களாக இது வசந்த கானங்கள். இன்னைக்கு நிகழ்ச்சி இன்னும் கூடுதலாக இனிமையாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சொல்ல கேட்டாலே மனசில் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும். உற்சாகத்துக்கு குறைவே இல்லாதவங்க இவங்க, தெய்வத்துக்கு நிகராக வச்சு போற்றக்கூடியவங்க. இவங்களோட அறியாமை கூட

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள். இன்னைக்கு குழந்தை பாடல்களா கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. முதல் பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். தொடர்ந்து கற்பகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. பி சுசீலா அவங்க பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி ஆகியோரை செய்ய கவிஞர் வாழி வரிகளில் இதோ அந்த பாடல் காற்று அலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: வசந்த கணங்கள் கேட்டுட்டே இருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் இசைக்க காத்திருக்கிற அடுத்த கானம் பாபு திரைப்படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இசையமைத்திருக்காங்க MS விஸ்வநாதன். பாடலை பாடியிருக்கிற TM சவுந்தரராஜன், கவிஞர் வாலியின் வரிகளில் இதோ அந்த கானம் இசைக்கிறது 1 மணி 10 நிமிடத்தில்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: GRP ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 80 feet road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
6: புரியாம பேசாதீங்கம்மா, இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
7: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா?
8: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
5: அது வந்துனே,
8: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாதவனுக்கு இந்த ஒரே எண்ல PNR ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பு இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
6: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139, உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 1:17 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 என்றும் இனிமையான கானங்களாக நாம் ரசிச்சுட்டே இருக்கும் வசந்த கானங்கள். இன்னைக்கு மழலைகளின் பாடல்கள். அந்த அழகான பாடல் வரிசையில் அடுத்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம். எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களோட இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசில் ஆகியோர் பாடியிருக்காங்க. கவிஞர் வாலியோட வரிகளில் இதை வந்து பாடலை இசைக்கிறது.

வசந்த காலங்கள் கேட்டுட்டே இருக்கோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னைக்கு மழலை பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களோட இசையில கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் வாணிஜெயரா மற்றும் சாய்பாபா இணைந்து பாடிய இதோ அந்த பாடல் காற்றலைகளில் 1:28.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்கள். நேரம் 1:30 ஆயிருச்சு. என்னப்பா இன்னும் நாங்க வந்து பதில் சொன்னோம், எங்க பேர்லாம் ரீட் பண்ணலன்னு சொல்லி நேர்கள் எல்லாம் காத்துட்டே இருப்பாங்க. நேற்று என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டிருந்தோம் சூரியகலா? நம்ம
1: சொல்லிருவோம், வித்தியாசமான தமிழ் திரைப்படங்கள்ல ஒண்ணு கேட்டிருந்தோம், இது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் மதுரை அப்படின்னு சொன்னதும் உங்கள் நினைவுக்கு முதலில் வருவது எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம். அடுத்து வந்து பொது அறிவு கேள்விகளில் பண்டைய பாண்டியர்கள்

0: முக்கிய துறைமுக நகரம் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தோம்.
1: அதாவது பொது அறிவு ஒன்று, திரை சம்பந்தமான கேள்வி ஒன்று, ஜென்ரல் க்வெஸ்சன் ஒன்று அப்படின்ற மாதிரி நம்ம வந்து முன் வச்சிருந்தோம். அதற்கு வந்து நேர்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் என்னென்ன கமெண்ட்லாம் சொல்லியிருக்காங்கன்றத தெரிஞ்சுப்போமா?
0: கேட்கலாம்.
1: பிரமிளா தமிழ்ச்செல்வன் வந்து கொற்கைன்னு வந்து அதற்கான சரியான விடை அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வித்தியாசமான தமிழ் திரைப்படமா அவங்க ஒரு படத்தோட பேர் சொல்லியிருக்காங்க, என் ஆளோட செருப்பை காணோம். உண்மையிலே அப்படி ஒரு படம் பேர் இருக்கா, நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. நடிகை கயல் ஆனந்தி அவர்கள் நடித்த திரைப்படம் தான் இப்படி ஒரு பேர்ல வெளிவந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மதுரையில மதுரைன்னு சொன்னது ஞாபகம் வர பொருளா வந்து மதுரையில இருந்து மல்லிகைப்பூ சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்தோனிராஜ் வந்து ஒரு படம் பேர் சொல்லியிருக்காரு, ராஜாதி ராஜ ராஜ குலோத்தங்க ராஜ மாத்தாண்ட ராஜகம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன் அப்படின்ற படம் பேரை சொல்லியிருக்காரு. கொற்கைன்ற பதில வந்து இவரும் சொல்லியிருக்காரு. கல்யாணி சரவணன் வந்து வித்தியாசமான திரைப்பட பேரா வந்து பன்னிக்குட்டி அப்படின்ற பட பேரை சொல்லியிருக்காங்க. மதுரைன்னு சொன்னதும் ஞாபகம் வர விஷயமா அவங்க சொல்லியிருக்கிறது சித்திரை திருவிழா மற்றும் ஜிகர்தண்டா சொல்லியிருக்காங்க.
0: சரி, இப்போ இது மதுரை கைத்தறி நகர் துவாரகன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா. கொற்கை அதற்கும் பதில் அளிச்சிட்டாங்க, முக்கிய துறைமுகம் கேட்டிருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் மதுரை நினைவுக்கு, மதுரைன்னு சொன்னதும் நினைவுக்கு வர்றதுக்கு வந்து திருமலை நாயக்கர் மகளை சொல்லியிருக்காங்க, வித்தியாசமான திரைப்படத்தில் அவை ஷண்முகியா சொல்லியிருக்காங்க. அடுத்து மதுரை சந்திப்பேட்டையிலேருந்து ஓகே சிவா அவங்க கோவில், மதுரைனாலே கோவில், ஜிகர்தண்டா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வித்தியாசமான திரைப்படம்னு வரும்போது நானும் ரவுடிதான் படத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் தொடர்ந்து வந்து நம்ம கேட்போம் ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் மற்ற நேயர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் 2வது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த காலங்கள் கேட்டுட்டே இருக்கும். இப்ப இடையிடையே வந்து சமூக வலைதள பக்கத்துல நம்ம கேட்டிருந்த கேள்விகளுக்கு பதிலளிச்ச நேர்களினுடைய பேர்களையும் சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா. 3 கேள்விகள் கேட்டிருந்தோம். இப்போ அடுத்து யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்போம். மதுரைனா நினைவுக்கு வரக்கூடியது என்ன அப்படிங்கிறதுக்கு தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதுரமல்லி நாயக்கர் மகாலை சொல்லியிருக்காங்க. வித்தியாசமான தமிழ் திரைப்படம் கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கதவை தட்டிய மோகினி பேய். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையே? பெற்ற மகனை விற்ற அன்னை,
1: அப்புறம் நைட்டு கனவுலாம் இதாங்க வரும்.
0: ஆமாம், பெற்ற மகனை விற்ற அன்னை சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாபு முள்ளக்காடிலிருந்து கனவுகள் கற்பனைகள் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. செல்வராஜ் நாமக்கல்லிருந்து வந்து மதுரைனா நினைவுக்கு வரக்கூடியதில் இட்லி மதுரமல்லி இதை சொல்லியிருக்காங்க. அடுத்து அன்பு ராணி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் நீயா அந்த ஒரு நிமிடம் இந்த படத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. சாமிநாதன் ஆண்டாள்புரத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்தியாசமான திரைப்படத்தில் ஜீன்ஸ் திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க.
1: அவர் வந்து மதுரையில் பிடிச்ச இடம் எது அப்படின்றது மீனாட்சி அம்மன் கோவில், மல்லிகைப்பூ வந்து பிடிக்காங்க.
0: அதே மாதிரி அந்த பாண்டியர்களினுடைய துறைமுகம் பற்றி கேட்டதுக்கும் பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த நேர்கள் நம்ம சொன்ன நேர்கள் எல்லாம் அதுக்கும் பதில் சொல்லியிருந்தாங்க.
1: புவனகிரி சுமதி பாபு வந்து வித்தியாசமான திரைப்படங்களில் ஆவேசம் அப்படின்ற திரைப்படம் சொல்லியிருக்காங்க. உஷா முத்துராமன் வந்து சைக்கோ மற்றும் கொலையாளி அப்படின்ற திரைப்படத்தை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு இன்னொருத்தவங்க வந்து டிஃப்ரெண்டா ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. கனகராஜ் கூடுவாஞ்சேரியில இருந்து ஒரு புல்லாங்குழல் அடுப்பூதுகிறது அப்படின்ற திரைப்படம் பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படம் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க
0: கேள்விப்பட்டதே இல்லை.
1: வித்தியாசமா இருக்கு.
0: சரி,
1: அது இன்னொரு எனக்கு வித்தியாசமான படங்களோட பேருன்னு சொன்னே ஒரு படம் ஞாபகம் வருது, 4 போலீஸும் நல்லா இருந்த ஊர்.
0: நல்லா வித்தியாசமான படம் தான்.
1: அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான திரைப்படம் சொன்னே ஞாபகம் வருது எது?
0: வித்தியாசம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அவள் ஒரு தொடர்கதை, ஆனா படமே வித்தியாசமான படம் எனக்கு, அதனால டக்குன்னு படம் தான் நினைவுக்கு வந்துருச்சு.
1: படம் வருது எனக்கு வந்து தலைப்புகள் வந்து இந்த மாதிரி இப்ப அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான தலைப்புகள் கேட்சியா வைக்கணும்.
0: அதுக்கப்புறம் 47 நாட்களில் அந்த படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வித்தியாசமான
1: பாடல்கள் நம்ம இங்க நம்ம பண்பலையில பிளே பண்ணும் போது அந்த திரைப்படங்கள் எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட ஒண்ணு விஷயம்தான். அதே மாதிரி நிறைய பேர் அனுப்பிடுவாங்க. பாட்ஷா வந்து வித்தியாசமான திரைப்படம் சொல்லி ஜெகதீசன் சொல்லியிருக்காரு. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அனந்தநாயகி சகானா அவங்க சொல்லியிருக்காங்க. ஜெகதீஷ் வந்து சாரங்கதாரா அப்படின்ற ஒரு படத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து நிறைய நிகழ்ச்சி வந்து நிறைய சிறப்பா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர்

0: அசோக் குமார் வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படின்ற படத்தை சொல்லியிருக்காங்க. காக்கா முட்டை, இறுதி சுற்று, துருவங்கள் 16, மாநகரம், மண்டேலா, ஜிகர்தண்டா, மாயாண்டி குடும்பத்தார், இந்த படங்கள்லாம் வந்து ஞானகுரு அவங்க சொல்லியிருக்காங்க. அஸ்வின் அதாவது கல்யாணி சரவணன்றவங்க வந்து பன்னிக்குட்டின்ற படத்தை சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சூதுகவும் திரைப்படம், ஆனந்த தாண்டவன்ற படத்தை வந்து சண்முகம் சொக்கலிங்கம் அவங்க சொல்லியிருக்காங்க. இவன் வேற மாதிரி அப்படின்ற திரைப்படத்தை வந்து சூரிய நாராயணன் சொல்லியிருக்காரு. சூரிய நாராயணன் வந்து மதுரையில தனக்கு பிடிச்ச இடமா வந்து மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் கோவில், மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி, இது வண்ணை கணேசன் பொன்னியம்மன் மேடு பகுதியில இருந்து என்ன படம் சொல்லியிருக்காங்கன்னா, இட்லி கடை, ஒரு குப்பை கதை, மிஸ் யூ, இந்த படங்களை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பாடலை தொடர்ந்து
0: குருபரன் வந்து இதுதான் போலீஸ் அந்த படத்தை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நேயர்கள் வந்து இன்னும் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, நாளைக்கு என்ன கேள்விகள்னு தெரிஞ்சவும் நேயர்கள் வந்து ஆர்வமா காத்துட்டே இருக்காங்க. அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டலாமா?
1: அதற்கு முன் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.
2: GRP Jewelers இன் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள்.

0: மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 Feet Road, ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேயர்களுக்காக நம்ம மூன்று கேள்விகள் முன்வைத்தோம். அந்த மூன்று கேள்விகளுக்கு யார் யாரு என்னென்ன கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத வரிசையா கேட்டு தெரிஞ்சுட்டே இருக்கும். நம்ம முன்வைத்த கேள்வி வந்து மதுரைன்னு சொன்னதும் உங்களுக்கு ஞாபகம் விஷயம் என்ன, நிறைய நேயர்கள் சொன்னது வந்து மதுரை மல்லிகைப்பூ,
2: அப்புறம்
1: மீனாட்சி அம்மன் கோவில், நிறைய அதுதான் ரிப்பீட்டடா
2: வந்துச்சு.
1: நாயக்கர் மஹால் சொல்லியிருந்தாங்க, அப்புறம் மதுரைன்னு சொன்னதே ராணி மங்கம்மாள் சத்திரம் இருக்கு, காந்தி மியூசியம், அது ஒரே ஒரு நேயர் மட்டும் அதை சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு மதுரைன்னு சொன்னணும்
2: நிச்சயம் தமிழ் சங்கத்தமிழ் வைத்து வளர்த்த நகரம் இல்லையா?
1: ஆமா,
2: அதுதான் நினைவுக்கு.
1: அதனால மதுரை தமிழ்
2: அது இந்த பேச்சு தமிழ், மதுரை தமிழே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லுவாங்க.
1: மத்த இடத்துக்கு நம்ம போகும்போது மதுரைன்னு சொன்னோடனே
2: பரோட்டா ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு?
1: பரோட்டா இல்ல, மதுரையில வந்து ஃபேமஸான எங்க போனீங்கனாலும் மதுரை கடை அப்படின்னு சொல்லி, இப்ப நம்ம சென்னை போறோம்னா அங்க வந்து மதுரை சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னே சொல்லி எழுதி போட்டிருப்பாங்க. இன்னொன்னு நீங்க சொன்னே சொல்றேன், பரோட்டா வந்து நம்ம மதுரையில சாப்பிடுற மாதிரி, அது மதுரைன்னு இல்ல நம்ம தென் தமிழகத்துல சாப்பிடுற மாதிரி எங்க எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்க இருந்து வந்து
2: சாப்பாடு டைத்துல
1: நேர்கள் வேற சொல்லுவாங்க, ஐயோ நம்ம வேற ஆசையை கட்டிட்டோமே சொல்லி இப்ப எல்லாருமே பரோட்டா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நாளைக்கு என்ன கேள்வி எல்லாம் நம்ம முன் வச்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல வந்து நேயர்கள் ஆர்வமா இருப்பாங்க. அந்த என்னென்ன கேள்விகள் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம்.
2: அதிர்ஷ்ட தேவதை உங்கள் முன்னால் தோன்றினால் என்ன கேட்பீங்க?
1: நீங்க என்ன கேட்பீங்க?
2: எனக்கு டக்குன்னு என்ன தோணுதுன்னா டைம் டிராவல் பண்ண வச்சிருந்தா கேட்பேன், மாத்திருவோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள தோணும். ஆனா இது நடக்காத விஷயம், இது வந்து ஜஸ்ட் ஒரு கற்பனை தானே.
1: இன்னைக்கு வந்து அடுத்த கேள்வியுமே வந்து கொஞ்சம் அந்த மாதிரி மாயாஜாலம் ஃபேண்டஸி அது ரிலேட்டடா இருக்கு. மாயாஜால திரைப்படங்களில் உங்களை கவர்ந்த திரைப்படம் எது? அதாவது ஃபேண்டஸி மூவிஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டது அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி திரைப்படங்கள்ல உங்களை கவர்ந்த திரைப்படம் எது அப்படின்ற கேள்வி முன் வச்சிருந்தோம். பொது அறிவு கேள்வியா என்ன முன் வச்சிருந்தோம்னா, புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார்? இதுக்கு வந்து நம்மளுக்கே ஆன்சர் சொல்லணும்னு தோணுது. ஆனா நேர்கள் இப்பயே வந்து ரொம்ப ஆர்வமா எல்லா கேள்விக்குமே கிட்டத்தட்ட 15-20 நேர்கள் கமெண்ட் வந்த வண்ணம் தான் இருக்கு. இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோங்க, பா கமெண்ட் வாசிக்கிறீங்க, என் பேரும் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முகநூல் ஃபேஸ்புக்ல வந்து மதுரை பண்பலைன்னு சொல்லி நம்மளுக்கு பேஜ்
2: ஆங்கிலத்துல இருக்கு,
1: அதை அதாவது MADURAI மதுரை PANBALAI பண்பலை அப்படின்னு சொல்லி நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதுல சர்ச் பண்ணாலும் இதான் நேம். சர்ச் பண்ணீங்கன்னா மதுரை பண்பலின் கியூட்டா நம்ம பேஜ் வந்து நிற்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணிருங்க, ஏன்னா 7000 ஃபாலோவர்ஸ் இப்போ வந்துட்டோம். இந்த குடும்பம் வந்து இன்னும் மேல் மேலும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிட்டு அதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு ஒரு போஸ்டா இன்றைய தேதி போட்டு அழகா நாங்க போஸ்ட் பண்ணிருப்போம். அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணி உங்களோட பதிலை மட்டும் பண்ணா பத்தாது.
2: ஆமா, முக்கியமா உங்களுடைய பேர் எந்த பகுதியில இருந்து அனுப்புறீங்க அதையும் குறிப்பிடுங்க. ஏன்னா உங்க ஃபேஸ்புக்ல உங்களுடைய பேர் நீங்க ஷார்ட்டா கொடுத்துருப்பீங்க, ஸ்டைலா வேற பேர் வச்சிருப்பீங்க. அதனால நீங்க உங்களுடைய நிஜ பேரு எந்த இடத்துல இருந்து அனுப்புறீங்க அப்படிங்கிற தகவலையும் சேர்த்து நீங்க எங்களுக்கு அனுப்பி.
1: திருப்பி மீண்டும் ஒரு முறை கேள்விகள் சொல்லிடும். அதிர்ஷ்ட தேவதை உங்கள் முன்னால் தோன்றினால் என்ன கேட்பீர்கள்? மாயாஜால திரைப்படங்களில் உங்களை கவர்ந்த படம் எது? புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார்? இதுதான் இந்த இன்றைக்கான மூன்று கேள்விகள். இந்த கேள்விக்கு அழகா போய் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க உங்க ஊரு பேரோட சேர்ந்து. இது எல்லாம் நாங்க எப்ப சொல்லுவோம் இந்த கேள்விக்கான விடைகள்? நீங்க பண்ண கமெண்ட் எல்லாம்
2: நாளைக்கு இதே நேரத்துல உங்களுடைய பெயரோடு நீங்க சொன்னீங்க பதிவிட்ட அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கப்படும்.
1: சோ என்ன பண்றீங்க, கமெண்ட் மட்டும் பண்றதோட நிப்பாடாம அந்த போஸ்ட் லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம மதுரை பண்பலை ஃபாலோ பண்ண
2: சொல்லுங்க. அஜிதா ஒரு அன்பான கட்டளை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க.
1: ஆமா, ஃபாலோ பண்ணிருங்க, அப்பதான் நம்ம மதுரை பண்பலை ஃபேமிலி
2: முன்பாக கேட்கலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நன்றி.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 Feet Road, ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மதிய வணக்கம் நேயர்களே, நல்லா சுட சுட சாப்பிட்டு முடிச்சுட்டு லேசா கண்ண சொக்கிற இந்த மதிய நேரத்துல உங்க தூக்கத்தை விரட்டி மனசை சுறுசுறுப்பாக்க வந்தாச்சு ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தெம்மாங்கு பாடல்கள். வயக்காட்டில் வேலை செஞ்சு களைப்படைஞ்சு அப்படியே வெயில் சாயிற நேரத்துல களைப்பு தெரியாமல் இருக்க நம்ம மக்கள் பாடின பாட்டு தான் இந்த தெம்மாங்கு பாடல்கள்ங்க. அந்த உழைப்போட சுவையும் கிராமத்து மண்ணோட வாசமும் நிறைஞ்ச பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். உங்க மதிய வேலையை சுறுசுறுப்பாக்க நிகழ்ச்சியில் இணைவது நான் அஜிதா. வயிற்றுக்கு உணவிட்டாச்சு, இப்போ செவிக்கு விருந்தா பாடல் கேட்டுடலாம். மண்வாசனை படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 பீச் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசித்து இருக்கோம். தெம்மாங்கு பாடல்களாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி. பாடல் கேட்டலாம் குங்குமச்சுமிழ் படத்திலிருந்து.

12 மணி 12 நிமிஷம் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்துல நிகழ்ச்சியில நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. பாடல் கேட்டலாம் உதயகீதம் படத்துல இருந்து.

மனம் கவரும் கிராமிய காதல் பாடல்களாக கேட்டு ரசிட்டு இருக்கும் தெம்மாங்கு பாடல்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் நாம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. பாடல் கேட்டலாம் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து.

0: பொண்ணு இருக்கு என்ன சொல்ல வேணுமா.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
2: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
3: திவ்யா ஒரு நிமிஷம்
4: தயவு செஞ்சு கை விடுங்க.
3: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
4: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
3: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
2: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
2: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி நாம கேட்க போற அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு இளையராஜா. எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரல்ல பாடல் கேட்டலாம், கிழக்கு வாசல் படத்துல இருந்து.

0: வளைச்சி வளைச்சி வள விரிச்சி விரிச்சி வர கண்ணால்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை பண்பலை

0: 93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM Rainbow 103.3.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: அருமையான பாடல்களா கேட்டு ரசிச்சிருக்கோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காரு மனோ. பாடல் கேட்டலாம், ராஜா கைய வச்சா படத்துல இருந்து.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மற்றும் கே எஸ் சித்ரா பாடல் கேட்டலாம். நினைவே ஒரு சங்கீதம் படத்திலிருந்து.

வித்து கடி பாடி சந்தக்கடி.

0: மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து பாடல் கேட்டு ரசித்தோம்.
1: GRT Jewelers இன் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 Road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தொழிலிசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்றைய தெம்மாங்கு பாடல்கள் நேரம் 2:45 நம்ம கேட்க போற அடுத்த பாடலை பாடியிருக்காங்க எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி சைலஜா ஆகியோர். பாடல் கேட்டலாம் முந்தானை முடிச்சு படத்துல இருந்து.
2: மன்மதண்டா
3: பரிமளா மேல சொல்லு

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மக்கள் இசை பாடல்களை கேட்டு இருக்கும் தெம்மாங்கு பாடல்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நிகழ்ச்சியில நிறைவான பாடலா பாடல் கேட்டலாம். கோவில் காலை படத்திலிருந்து

0: வந்தோ புத்தன் நம்புள்ளம் வேணாம் எங்கிட்ட குறும்பு விட்டு வேலகித்தானா அங்கிட்டு போதுங்கு.
1: தெமாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில் நீங்க கேட்டு பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் டல்லா இருந்திருப்பீங்க, உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடியதாகவும் இருந்திருக்கும் நம்பிக்கையோட மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஜிதா நன்றி நேர்களே. அடுத்தடுத்து உங்களை என்டர்டைன் பண்றதுக்காகவும் உங்களுக்கு எனர்ஜி ஏற்கிறதுக்காகவும் நம்ம பண்பலையில நிகழ்ச்சிகள் காத்துட்டே இருக்கு. 3:32 மெல்ல ஒரு பாட்டு நிகழ்ச்சி வளம் வர காத்துட்டே இருக்கு. அதனை தொடர்ந்து 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம் நிகழ்ச்சி. இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன கேம் விளையாட போறோம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம போன் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருங்க. 4:02 கால் பண்ணுங்க. என்ன கேம் அப்படின்றதெல்லாம் நாங்க சொல்ல காத்துட்டே இருக்கோம். தொடர்ந்து 4:02 உங்களை வந்து ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்க வரையும் அதுவரை இணைந்திருங்கள். ஆகாஷ் பண்ணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்ந்து வானிலை இருக்கி சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளியில் 82.2 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்துள்ளது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.5 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.4 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பம் பதிவாகியுள்ளது. புதுவையில் கணிசமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் வெப்ப அளவு இயல்பை விட மிக மிக அதிகமாகவும் சென்னை, கரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட மிக அதிகமாகவும் தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடாயிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை உள் கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், மதுரை, சிவகங்கை, கடலூர், பெரம்பலூர் மற்றும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான

மழை பெய்யக்கூடும். நாளை, நாளை மறுநாள் மற்றும் வரும் 23ஆம் தேதி வரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கு இன்று தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதி

0: கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கு இன்று தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை 19ஆம் தேதி முதல் வரும் 22ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகள், அந்தமான் கடலின் அநேக பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதிகபட்சமாக புள்ளம்பாடி திருச்சியில் 8 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூரில் 7 சென்டிமீட்டரும் பயணியர் விடுதி, சிவகங்கை மாவட்டம் விமான நிலையம் ஆகிய இடங்களில், தஞ்சாவூர் பூதலூர் பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து வத்தளை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளியில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மேலும் கஞ்சனூர், விழுப்புரம் மாவட்டம் கடவுர் மற்றும் திண்டுக்கல், விருதுநகர், தாளவாடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7% அளவிற்கு அதிகரிக்கும் என்று சர்வதேச நிறுவனமான மூடிஸ் மதிப்பிட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேங்காய் ஏற்றுமதி 62% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நமோதியா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தாவேக அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் வீரர்களின் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா தென்கொரியா இடையேயான டேவிஸ் கோப்பை தகுதிச் சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் தற்போது நடைபெற்று வருகிறது. மழை காரணமாக 20 ஓவராக குறைக்கப்பட்ட இப்போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: इस कार्यक्रम के बाद अब हमारा आज का समय यहीं पर समाप्त होता है। तो उमंग की तकनीकी टीम यानी जगबंधु, चेतना, अर्षद, कुसुमलता और वीरेंद्र के साथ मुझे यानी विमलेश को अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: இதுவரை கேட்டீர்கள் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

வணக்கம் நேர்களே. மாலை நெருங்கும் இவ்வேளையில் மனதிற்கு இனிய ராகங்களோடு நமக்கு ரசிக்க இருக்க இந்த நிகழ்ச்சியும் மெல்ல வரும் பாட்டு. இதமான பாடல்களோடு நிகழ்ச்சியில் உங்களுடன் சூரியகலா.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி.

0: தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: GRP ஜுவல்லர்ஸின் 2வது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், 80 பீச் ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நிலவரம் பாட்டு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்கிறோம். 3:40 நிமிடத்துல

0: கேட்ட பாடல் புதிய முகம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா குரலில்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: மெல்லிசை கானங்களால் மனமருடும் நேரமாய் நாம் ரசிப்பது மெல்லவரும் பாட்டு. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்த கானம் கேட்கலாம். அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சோபனா ஆகியோருடைய குரல்கள்ல.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மெலவரம் பாட்டு கிட்ட ரசிக்கிறோம். இதமான பாடல்களாக இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம். பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நடப்பு நிதியாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7% அளவிற்கு அதிகரிக்கும் என்று சர்வதேச நிறுவனமான மூடிஸ் மதிப்பிட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தேங்காய் ஏற்றுமதி 62% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தாவேக அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்க உள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் வீரர்களின் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா தென்கொரியா இடையேயான டேவிஸ் கோப்பை தகுதிச் சுற்று டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் 20 ஓவராக குறைக்கப்பட்ட இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் மாலை 4:03. மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. வசந்த் அண்ட் கோவின் ஆட்டக்களம், இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.

0: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: கும்பாபிஷேகம்
4: வேற முடிஞ்சிருக்கு, அந்த வைப்ல வேற மக்கள் இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. திருவிழா வைப் இன்னும் குறையல அப்படின்னு சொல்லலாம்.
3: நேத்து லீவ்ல இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு வந்து லீவ் போட்டிருப்பாங்க இல்லையா?
4: லீவ் போட்டாதான் நாலு நாள் லீவ் கிடைக்கும்.
3: அப்பதானே அந்த மாதிரி வேற நிறைய பேர் இருப்பாங்க. சரி, ஓகே, எல்லாருக்கும் ஒரு ஜாலியான கேம் இன்னைக்கு வந்து அஜிதா கொண்டு வந்திருக்காங்க.
4: சூரியகலா வந்திருக்காங்க, அவங்க அழைப்புகள் ஒருங்கிணைப்புக்கு வந்து அபிராமி அவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. அபிராமி, ஒரு வணக்கம் சொல்லிடலாமே நம்ம நேயர்களுக்காக.
5: அனைவருக்கும் வணக்கம்.
4: ஆமா, இன்னைக்கு வந்து உங்க அழைப்புகள்லாம் நாங்க பேசணும்னா அவங்கதான் முக்கிய காரணம். அதனால
3: அதே மாதிரி இப்ப உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல்கள், அது வந்து பாடல்கள் உங்களுக்கான கேள்விகளே பாடல்களுக்குள்ளதான் இருக்க
4: போகுது.
3: அதை கொடுக்க போறதும் அபிராமி தான் அப்படின்னு சொல்லிக்கோ. அப்புறம் நேரில் நம்ம கூட சண்டை போடுவாங்க, நீங்க எங்களுக்கு கஷ்டமா கொடுத்தீங்கன்னு.
4: அதனால வந்து முதலே டிஸ்க்ளைமர் கொடுத்துறோம், பாடல்கள் கொடுக்க போறது வந்து அபிராமி அவர்கள் தான். இன்னைக்கு என்ன
6: விளையாடுறோம்?
3: சரி, சொல்லி வச்சு. அதாவது இன்னைக்கு ஒரு சுத்தல்ல விட போறோம்.
4: ஆமா, என்னன்னா என்ன எல்லாமே டபுள் டபுளா கேக்குது.
3: ஆமா, இதுதான் தலைப்பு.
4: அது எங்களுக்கு கேட்கலங்க. உண்மையிலே இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு வந்து என்னங்க எல்லாமே டபுள் டபுளா கேக்குது அப்படின்னு. அதனால உங்களுக்கு எப்படின்னா இரண்டு பாடல்களை சேர்த்து ஒரே கிளிப்பிங்கா நாங்க கொடுப்போம். அந்த ரெண்டு பாட்டு என்னன்னு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு பாடி காட்டணும். அது பல்லவியா இருக்கலாம், சரணமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு
3: பாடக்குள்ளயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கா?
4: ஆமா, எது வேணா இருக்கலாம். ஆனா எல்லாமே வந்து நம்ம பண்பலையில ரெகுலரா நேயர்கள் கேட்கிற பாடல்கள் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு நேயர்கள் எல்லாமே தயார். அதான் ஒரு நேர் விளையாடி காட்டிட்டாங்கன்னா அப்படியே அடுத்தடுத்த நேர்கள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இணைப்புல யாரு காத்துட்டு இருக்காங்க?
3: முதல் தைரியசாலி இந்த புது விளையாட்டு விளையாட போறவங்க, வணக்கம்.
7: வணக்கம் மேடம், மதுரையில இருந்து வெங்கடேஷ் பேசுறேன் மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வெங்கடேஷ் ஐயா, இன்னைக்கு என்ன கேம்னு கேட்டீங்களா?
7: ஆமா மேடம், ரெண்டு பாட்டு டபுள்ஸ் போட
4: போறீங்க. விளையாட ரெடியா இருக்கீங்களா?
7: இருக்கேன் மேடம்.
4: இதோ உங்களுக்கான ஒலிக்கிட்டு.

0: கேட்டிங்களா?
1: ஒரு பாட்டு கன்ஃபியூஷன் மேடம், எந்த பாட்டு பக்கம் எந்த பக்கம் போனாலும் வானம் ஒன்று அப்படிங்கிற பாட்டு.
0: ஆமா, இன்னொரு பாட்டும் கூடவே வந்துச்சு, அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இன்னொரு பாட்டு தான், அது கொஞ்சம் கம்மி, லோ வாய்ஸா இருந்தது அது, அதனால கொஞ்சம் இன்னொரு தடவை போடுங்க மேடம்.
0: இன்னும் மீண்டும் வரை உங்களுக்காக.

0: அதாவது முடியும் போது அது என்ன பாட்டுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த லிரிக்ஸ் கரெக்டா கேட்டுருச்சு. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில அந்த பாட்டு கேட்போம்.
1: பாட்டு வேணுமா தினமும் அந்த பாட்டு கேட்போம்.
0: தினமும் அந்த பாட்டு வந்து ஏதாவது ஒரு நேரம் அந்த பாட்டை கரெக்டா கேட்டுருவாங்க.
1: என்ன படம்னு ஒரு க்ளூ கொடுத்தீங்கன்னா சொல்லிடுறேன்.
0: சூரி நடித்த திரைப்படம். ஓ, க்ளூ கொடுக்க வேணாம்னு வந்து அங்க இருந்து அழைப்புகள்
1: ஒருங்கிணைப்பட்டலை
0: வருது. வெற்றியாளர் வந்தமைக்கு
2: நன்றி.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாட்டுன்னு?
1: ரெண்டு பாட்டுமே நல்ல பாட்டு, அடுத்த ஒளிபரப்பு பாட்டு. ஆனா டக்கும் நாகம் இல்லையாங்கம்மா, இன்னொரு முறை போடுங்க.
0: இன்னொரு முறை உங்களுக்காக.

0: என்னென்ன பாடல்கள் கண்டுபிடிக்கிறாங்களா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணைய காத்திருக்கும் நேயர் யாருங்க கேட்கலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: கோயம்பங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன் மேம்.
0: ரம்யா, இத ஒலிக்கிட்டு கேட்டீங்களா, கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா?
2: தெரியல.
0: சரி, உங்களுக்காக ஒரே ஒரு முறை இந்த ஒலிக்கிட்டு

0: இன்னும்
1: ஒரே ஒரு நேயருக்கு இந்த ஒலிக்கீட்டு கொடுத்து பார்ப்போம், கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத, இல்லாட்டி அடுத்த ஒலிக்கீட்டு மாத்திடலாம். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க,
3: விருதுநகர் மாவட்டம் பணிக்குருளம் பேசுறேன். பணிக்குறப்பு மணிகண்டன்.
2: மணிகண்டன், விருதுநகர்.
1: பதட்டமாவே பேசுறீங்க, லைன் கிடைச்சிருச்சுன்ற சந்தோஷமா?
2: உங்களுக்காக திரும்பவும் அதே பாட்டு தான் நாங்க கொடுக்க போறோம், கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க.

0: கண்டுபிடிச்சு முடிஞ்சா உங்களால?
1: தெரியல மேடம்.
0: தெரியலையா? எந்த ரெண்டு பாட்டுல ஒரு பாட்டு கூட கண்டுபிடிக்க முடியலையா? நன்றி.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் மாலை 4:14. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் ஆட்டக்களம் கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: நலன் மருத்துவமனைக்கு போப்பா, அடிபட்ட உடனே சரி இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 Feet Road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 4:19, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். இன்னைக்கு ஒரு அமர்க்களமான விளையாட்டு விளையாடிட்டே இருக்கோம்.
2: அது என்னன்னா எல்லாமே ரெண்டு ரெண்டா
1: எல்லாமே டபுளா கேக்குது.
2: இப்ப வந்து ஒரு ரெண்டு நேர்கள் விளையாடி காட்டிட்டாங்க எப்படி விளையாடணும். எல்லாமே வந்து நீங்க கேட்ட பாடல்களோட ஒன்னு பல்லவியா இருக்கும் இல்ல சரணமா இருக்கும். நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அது என்ன பாடல்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சு நிகழ்ச்சியோட வெற்றியாளராகவும் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வர நேர் வெற்றியாளர் ஆகுறாங்களா இல்லையா, பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாலமுருகன் ஐயா. இதுக்கு முன்னாடி ஒளிபரப்பின பாட்டெல்லாம் கண்டுபிடிச்சீங்களா?
3: ஒரு பாட்டு கண்டுபிடிச்சேன் மேடம்.
1: ரெண்டு பாட்டு. அதே மாதிரி இப்ப உங்களுக்கு பாட்டு கொடுக்கறோம், முடியுதான் பாருங்க.
3: மூணு பாட்டு மூணு தடவை போட்டு கண்டுபிடிச்சாங்களா மேடம்?
2: இன்னும் கண்டுபிடிக்கலையே. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஆ, நான் கண்டுபிடிச்சேன் மேடம்.
2: என்ன பாட்டுன்னு சொல்லிருங்க, அதுக்கு அடுத்து உங்களுக்கான ஒலிக்கிட்டு கேட்டலாம் மேடம்.
3: உங்களுக்கான
2: ஒலிக்கீற்று தயாரா இருக்கேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கரண்ட் இல்லைங்க, செல்ல கம்மியா தான் கேக்குது.
0: இன்னும் ஒரு தடவை உங்களுக்காக.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இந்த பாட்டு கேக்குது.
0: ஒண்ணு அப்படி போடு, இன்னொரு பாடல் என்ன பாடல்?
1: அப்படி போடு போடு அந்த பாட்டு.
2: சரி, இன்னொன்னு
0: இன்னொரு பாட்டு வந்து சிம்பு அவர்கள் நடித்த திரைப்படத்துல வந்த பாடல். ஆட்டக்களத்துல எல்லாமே டபுள் டபுளா கேக்குது.
2: அடுத்து இந்த கேமுக்கு வரப்போறவங்க விளையாட காத்திருக்க நேயர் வணக்கம். சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு இந்த பாட்டை ஒளிபரப்புறோம், கேளுங்க, கேட்டு கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. அதே அளவுதான் எல்லாருக்கும், எவ்வளவு ஒளிபரப்புறமோ அதே
3: அளவுதான்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இன்னொன்னு
0: ஒலிக்கிட்டு வந்துட்டே இருக்கு. ஒலிக்கிட்டு

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆயிரம் தாமரை மொட்டுகளே.
0: ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு. என்ன பாட்டு?
1: ஒண்ணும் தெரியவில்லையே.
0: தெரியவில்லையா? சரி, அப்ப வந்து நீங்க முழுமையான வெற்றியாளர் இல்ல, பரவாயில்ல. இனிப்பில் வந்து நல்லாவே முயற்சி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
2: கண்டிப்பா. அடுத்த நேரம் 4:24 நிமிஷத்துல. வணக்கம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா ரெண்டு பாடல்கள்
1: என்னென்னு?
0: அந்த பாடல் எப்படி ஆரம்பிக்கும்ன்றத பாடி காட்டணும். ஓ கொட்டு மலரே அதுலயே வந்துருச்சு, அது என்ன பாடல் தான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: இதுக்கு முன்னாடி நேரா அந்த பாடலுக்கான பதில் சொல்லிட்டாங்க.
0: ஆமா, ஒரு பாட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்க இன்னொரு ஹாஃப் மட்டும் தான் கண்டுபிடிக்க
2: போறீங்க. இன்னொரு பகுதி கண்டுபிடிக்க முடிஞ்சா
0: மீண்டும் ஒரு முறை, இதோ ஒரே ஒரு முறை உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: அது உங்களுக்கு முன்னாடி வந்த நேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க நீங்க கண்டுபிடிக்கிறது இன்னொரு இன்னொரு ஹாஃப் என்ன பாட்டு தவறான விடை அந்த பாட்டு இல்ல. இன்னொரு பாட்டு என்னன்னா ஆவாரம் பூ படத்துல வந்த அடுக்கு மல்லி எடுத்து வச்சு அந்த பாடல் தான். சரி, இணைப்புல இணைய அடுத்த நேயர் வந்து அவங்களுக்கு ஒளிபரப்புற பாட்டை கண்டுபிடிக்கிறாங்களா கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
1: 4:26 அட்டக்களத்துல எல்லாமே டபுளா கேக்குது.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் ஆலம்பட்டிலிருந்து எஸ் ராமர்.
1: ராமர், சரி, உங்களுக்கான பாட்டு ஒளிபரப்பிடுவோமா?
2: சரிங்க மேடம்.
1: உங்களுக்கான பாட்டு
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா
2: மேடம்? எல்லா பேரும் ரெண்டு முறை, எனக்கு ஒரு இன்னொரு முறை ப்ளீஸ்.
1: சரி, இன்னும் ஒரு முறை.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எல்லோரும்
0: நலமா இருக்கும். சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா அந்த பாட்டு என்னன்னு?
1: எனக்கு இன்னும் ஆப்ல வரவே இல்ல மேம். இன்னொரு
2: முறை ப்ளே பண்றோம் கேளுங்க.
0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: என்னென்ன பாடல்கள்? ரெண்டு பாடல்கள்.
1: எனக்கு என்ன மூங்கி தோட்டம் மௌலிகா வாசம் அந்த பாட்டுன்னு தோணுது. அப்படியே மேம்?
0: இல்ல, அது மெலோடிய. இது வந்து நாங்க கொடுத்த ரெண்டு பாடலுமே வைபான பாட்டு.
2: அதுவும் கொஞ்சம் பின்னாடி போகணும், 90s.
3: அப்படியே
2: வரிசையா ஒரு பாட்டா சொல்லிட்டே இருக்கீங்க. இல்லை, தவறான
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றின்னு சொல்லி இணைப்பில் என்னைய காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எண்கள் நம்ம இன்னைக்கு சொல்லலன்னு நினைக்கிறேன்.
0: சொல்லாமே இவ்வளவு நேரில் வந்துட்டே இருக்காங்க பாருங்களேன். அதான் ஆட்டக்களத்தோட ஸ்பெஷல்.
2: அதேதான்
0: சொல்லிருங்க, நம்பர்
2: சொல்லிருவோமா? 25, 30, 170 அறிமுகங்கள் இன்னைக்கு தான் முதன்முறையாக நீங்க பேச போறீங்க அப்படின்னா இந்த எண்கள்ல தொடர்பு கொள்ளலாம். 25, 30, 171 அனைத்து நேயர்களுமே பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 0452 அடுத்த நேயர் வந்தா
0: சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க பாருங்களேன். அதான் நம்ம நேயர்கள் அப்படின்னு சொல்றது. இணைப்பில் இணைஞ்சிருக்கிறது யாருங்க? வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: அதோட
0: ஆன்சர் தெரிஞ்சுச்சா? சொல்லிருங்க.

0: சொக்கதங்க படத்துல இருந்து சிறுசு நல்லா படிச்சிருக்கு அந்த பாட்டு ஒண்ணு.
1: இன்னொரு பாட்டு
2: எல்லாமே டபுளா கேக்குது.
1: ஆமா,

நேரம் மாலை 4:29:34. நேயர்கள், இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 Feet Road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல ஆட்டக்கிழம். இன்னைக்கு ஆட்டக்கிழத்தோட கிழம் என்ன?
1: எல்லாமே டபுளா கேக்குதே.
0: ஆமா, டபுளா கேட்டாலும் நேயர்கள் வந்து அதை கரெக்டா கண்டுபிடிச்சு பாடிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைப்பில நேய காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் எல்லாருக்கும். மாலை வணக்கம்.
1: எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது யாரு?
2: முனீஸ்வரி.
1: ஒரே புண்ணியோட வந்திருக்கீங்களே.
0: அபிராமி
1: அக்கா அதுக்காக ஈஸியா கொடுக்க மாட்டாங்க.
0: அப்ப இதே நம்பிக்கையோட கண்டுபிடிச்சிருங்க. இதோ உங்களுக்கான ஒலி கீற்று. அபிராமி கொடுத்துருங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா முனீஸ்வரி?
1: அடுத்தவங்களுக்கு போனவங்களாம் பட்டு பட்டு பட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்களே.
2: எனக்கு
1: பிடிச்ச பாட்டா வந்துச்சு. நன்றி. அடுத்த நேர் யாருங்க கேட்டலாம்.
0: வணக்கம்.
1: விடுபட்டுட்டாங்க. நீங்களும் விளையாடணுமா? போன் இருங்க, டயல் பண்ணுங்க. 0452 என்ற மதுரையோட முன்னெடுப்பை தொட்டு 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களில் வரலாம். வந்து விளையாடலாம். எல்லாம் டபுள் டபுளா கேக்குதே. விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களத்துல. இணைப்பில் இணையம் நேயர் வணக்கம்.
3: வணக்கம். காசிமயன் குடிசரை.
0: காசிமயன், கண்டுபிடிக்க முடிஞ்சா இதுக்கு முன்னாடி கொடுத்த பாடலாம்? முடியலையா? சரி, உங்களுக்கு கொடுக்குறோம், முயற்சி பண்ணுங்க.
3: சரியா.

0: ராசிமாயன் இன்னைக்கு காலை நிகழ்ச்சியில வந்தீங்க இல்லையா?
1: சாரி
0: சார், ஆர்வம் மிகுதியில நேர் வந்து.
2: சரி, வந்தீங்க, கண்டுபிடிச்சாரா நான் கூட தெரியலையே. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: பாட்டு கொடுத்துருவோம்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஈஸியா தான் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னும் ஒரு முறை.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரு படம் தான் புரியுது. இது சிங்கார சொன்னபடிக்கு
2: இன்னொரு பாட்டு.
1: அந்த ஒரு பாட்டு தான் புரிஞ்சு.
2: இன்னொன்னு, அதே நடிகர் நடித்த திரைப்படத்துல வந்த பாடல் தான்.
1: அதே அதே படமா?
2: அதே படல, வேற ஒரு திரைப்படம்.
3: உக்கிரபாண்டியனையா
2: பேசுங்க. அதுக்கு முன்னாடி உங்க வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வரலாமே.
3: தள்ளி வைக்கிறதுக்குனாக்கா வண்டி நிப்பாட்டி நகர்த்து தான் போகணும். இருங்க, ஒரு ஒரு செகண்ட், ஒரு செகண்ட்.
2: வண்டி ஓட்டிட்டு போன் பேசக்கூடாது இல்லையா? ஓரமா நிப்பாட்டிட்டு பேசுங்க. நம்மளே வந்து எத்தனை அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தவறான செயலுக்கு முன்னுதாரணமா நீங்களே இருக்கலாமா?
3: அதுல வந்து சார்லி சாப்ளின் வேஷத்துல கமலாசன் நடிச்ச படம் அந்த பாட்டு. இன்னொரு வட்டம் போடுங்க. அதனால
2: இன்னொரு வட்டம் போடணும். இந்த கேளுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஆமா, குடுமா குடுமா அப்படிங்கிற பாட்டு
2: கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. வெற்றி பெற்றுட்டீங்க. அதாவது ஒரு ரெண்டு நேரம் பிரிச்சுக்கிறீங்க. நாங்க ரெண்டு பாட்டு ஒரு நேரம் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பாட்டு ஒரு நேரம் ஒரு பாட்டு கண்டுபிடிப்போம், இன்னொரு நேரம் இன்னொரு பாட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நேங்கம் 4:45 கேட்டுட்டு இருக்கோம் ஆட்டக்கழம். ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இனிவோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னைக்கு ஆட்டக்கழத்துல என்ன காணிக்கிறோம்?
0: எல்லாமே டபுளா கேக்குது.
2: எல்லாமே டபுள் டபுளா கேக்குது. நேர்கள் வந்து டபுளா ஒரு நேரம் கண்டுபிடிக்க சொன்னா இவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க? அவங்களுக்கு
0: கண்டுபிடிச்சிடுறாங்க.
2: அதே மாதிரி ஏற்கனவே கொடுத்த ஒரு ஒலிக்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் ஒரு பாட்டு கண்டுபிடிக்காம இருக்கு. அந்த பாட்டை யாரு சொல்லுவாங்க? நானும் காத்துட்டே இருக்கேன்.
0: பாடலுக்கு அப்புறமா கேட்டு

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agn.chn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
3: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: நேரமாலை 4:49. அமர்க்களமா ஆட்டக்களம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விளையாட்டோடு நம்ம கிட்ட ரசிச்சுட்டே இருக்கோம். அந்த விளையாட்டு
6: எல்லாமே டபுள் டபுளா கேக்குது.
5: அந்த டபுளை பிரிச்சு சிங்கிள் சிங்கிளா நீங்க பதில் கண்டுபிடிச்சு சொல்றீங்க.
6: விளையாடக்கூடாது, ஒரே நேர் வந்து ரெண்டு பாட்டையும் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் யார் இருக்காங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்ங்க,
6: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்தி கணேசன் பேசுறேங்க.

0: பேசுங்க ஐயா, சொல்லுங்க, விளையாட்டு எப்படி இருக்குங்க?
1: நன்றி.
0: உங்களுக்கான ஒலிக்கு இதோ.
2: தேங்க்ஸ்பா.

0: அதாவது களைப்பா இருக்கீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்காக உங்களுக்கு தாலாட்டு பாட்டு அபிராமி தேடி எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பாட்டு என்ன பாட்டுன்னு
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு பாட்டு தங்க தாமரம் பாட நினைக்கிறேங்க.
0: ஐயா என்னங்க இல்லங்க,
1: என்ன ஒரு வாட்டி ஓட்டம் ஓடிடுங்க.
2: ஒரு முறை மீறி

0: கேட்டீங்களா?
1: ஒலிக்கீற்று.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பாட்டுன்னு?
1: இது விஜயகாந்த் நடிச்ச படம். அந்த பாட்டு முதல் வரி வர
0: மாட்டேங்குது. இதே பாடம் வந்து ஸ்நேகிதியில கேட்டிருப்பீங்க. எத்தனை நம்ம நம்ம நீங்களே வந்து வந்து பாடல் விருப்ப பாடலா கேட்டிருப்பீங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க.
1: இன்னொரு ஒரு முறை போடுறீங்களா?
0: மீண்டும் ஒரு முறை. ஏற்கனவே பழைய நேருக்கு வேற கொடுத்தோமே. சரி, உங்களுக்காக ஒரே ஒரு முறை கொஞ்சம் குறுகிய ஒலிக்கிற ஒலிக்கும் இந்த முறை.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சொல்லிட்டு இதுக்கு மேலே சொல்லாம இருக்க முடியாது. ஒரு பாட்டு வந்து சங்கத்தில் பாடாத கவிதை, இன்னொரு பாட்டு சங்கீத ஸ்வரங்கள்
1: இனிமையான
2: மாலை வணக்கம். விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
3: சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்த பாட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சா?
2: என்னங்க மேடம்,
3: ஒரே
2: கன்ஃபியூஸா இருக்கு.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரு நாள் யாரோ,
2: சூப்பர் சூப்பர்.
0: ஒரு பாட்டு, இன்னொரு பாட்டு, என்ன பாட்டு?
1: மன்னிக்கவும் தெரியவில்லை.
2: ஆனா அருமையா முயற்சி பண்ணிருக்கீங்க, அருமையா ஒரு பாட்டாவது கண்டுபிடிச்சிட்டீங்க.
0: நன்றி. இன்னைக்கு
1: தேங்க்யூ மேடம்.
0: அது இன்னொரு பாட்டு என்னன்னா, என்ன என்ன வார்த்தை.

0: வார்த்தைகளோ அந்த பாடல் தான். இப்போ இணைப்பில் இணைய அடுத்த நேயர் யார் காத்திருக்காங்கன்னு கேட்டலாம். வணக்கம்,
1: வணக்கம்,
0: இணைப்பில் இருக்கீங்க. நேரம் 4:54.
2: வணக்கம், மயிலிருந்து சாந்தி பேசுறேன்.
1: சாந்தி அம்மா, உங்களுக்காக பாட்டு கொடுத்துடலாமா?
2: கேளுங்க.
0: முன்னால வந்த நேயர் ஒரு பாடலை சொல்லிட்டாங்க, இன்னொரு பாடல் என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு அவங்களால?
2: இந்த பாட்டு தான் தெரியுது,
0: இந்த பாட்டு தான்
2: தெரியுது.
0: சரி, உங்களுக்காக வேற ஒரு ஒலி கீற்று கொடுக்கறோம், கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்க.

0: ரெண்டு பாடல் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: எளிமையான பாட்டு.
0: நீங்க திரும்ப எத்தனை டைம் போட்டாலுமே உங்க எஃப்எம் அந்த வால்யூம் கம்மி பண்ணாதான் கேக்கும். எனக்கு நான் பேசுறதே எதிரொலியா
2: கேட்டுட்டே இருக்கு. சரி,
0: இன்னொரு பாட்டு
2: பாடுதான் போடுங்க.
0: இன்னும் ஒரு முறை உங்களுக்காக.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இல்ல மேம், அது தெரியல சரியா.
0: இன்னொரு பாட்டு வந்து நிலா காய்கிறது நீலம் தெரிகிறது.
2: அப்படியே ராகத்தவே மாத்திட்டீங்க.
0: நிலா காய்கிறது அந்த பாட்டு வரும் இல்லையா, இந்திரா படத்துல இருந்து வர பாடல். இப்போ நிகழ்ச்சியில நிறைவு நேரா யாரு வராங்க, அவங்களால ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம். நிறைவான நேர்
1: சக்திவேல் பேசுறேன்.
2: சக்திவேல், உங்களுக்கான பாட்டு கொடுத்துருவோம், கேளுங்க.
1: மேடம்,

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆஹா, என்னங்க இந்த பாட்டை எப்படிங்க கண்டுபிடிக்காம விட்டீங்க? சரி, நல்லாவே முயற்சி பண்ணீங்க, வந்தமைக்கு நன்றி. இது என்னென்ன பாடல்கள் அப்படின்னா, அழகிய தமிழ் மகன் படத்துல வந்து மதுரைக்கு போகாத அடிய அப்படின்ற பாட்டும், இன்னொரு பாட்டு வந்து சிலினொரு காதல் திரைப்படத்துல வந்து கும்மி அடி கும்மி அடி அந்த பாட்டு தான். அதாவது எப்படின்னா, நேர்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே ஒரே மெட்டில இருக்கக்கூடிய பாடல்களா நம்ம வந்து இன்னைக்கு சேர்த்தது ஃபுல்லா. அப்படி அதையும் மீறி நிறைய நேயர்கள் வந்து
1: கண்டுபிடிச்சாங்க. அருமையாங்க, ஒரு சிலர் ரெண்டு பாட்டும் சொன்னாங்க, நிறைய பேர் ஒரு பாடலாவது
0: கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: மத்தவங்க சூப்பரா முயற்சி பண்ணீங்க.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருந்தது?
1: உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நேயர்களும் என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நம்புறோம், நாங்களும் என்ஜாய் பண்ணோம் நல்லா.
0: அபிராமி, நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க?
2: நிகழ்ச்சி மிக அருமையா இருந்தது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்ல
0: அழைப்புகளை வந்து ரொம்ப சூப்பரா ஒருங்கிணைத்து நேயர்களுக்கான ஒலிக்கீற்றை ரொம்ப அருமையா கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு பங்கு கொண்ட பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுவது
1: சூரியகலா மற்றும்
0: அஜிதா. நன்றி நேயர்களே.
3: தேங்க்ஸ் பா.
4: GRP Jewelers இன் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, 80 feet road, Old Golcha Complex, அண்ணா நகர், மதுரை. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
7: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது ஆட்டக்களம். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இனி நாம் கேட்கவிருப்பது மனதிற்கினிய கானங்களாக ஒலிக்க காத்திருக்கிறது மாலை தென்றல். வழங்க நானும் காத்திருக்கிறேன் நேர்களே. அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. உடல் நலன் மட்டுமன்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டுவருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வுகாண தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தாவேக அரசு காலதாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தாவேக அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்க உள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவின் வீரர்களின் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜீந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாங்ஷூ ஹுவாங்பூ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெல்டன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் 20 ஓவராக குறைக்கப்பட்ட இந்தியாவிற்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா சற்று முன்வரை 16.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய காற்றலைகளில் காணங்கள் இசைக்கு காத்திருக்கிறது மாலை தென்றலோடு. மனமிணிக்க காணங்கள் இதோ காற்றலைகளில் வழங்க நான் அபிராமி. முதல் பாடலாக மகராசன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. மனோ மற்றும் ஜானகி பாடியிருக்கிறாங்க இணைந்து இதோ காற்றலைகளில்.

கானங்களால் இதயங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மாலை தென்றல் தரும் அடுத்த பாடல் ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்தில இருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறாங்க. இதோ காட்சலைகளில் பாடல்.

அழியாத இசை தூபலால் இதயங்கள் நிறைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. நேரம் மாலை 5:14 மாலை தென்றல் தரும் அடுத்த பாடல் இசைக்க வருகிறது. தாலாட்டு திரைப்படத்திலிருந்து மனு மற்றும் மின்மினி இணைந்து பாடிய பாடல் இதோ காட்சலைகளில்.

0: இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: மாலை 5:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய கானங்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் தங்க மனசுக்காரன் திரைப்படத்திற்காக மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இதோ காட்சி அலைகளில்

நேரம் மாலை 5:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது இன்னிசை கானங்களால் இசைத்து கொண்டிருக்கும் மாலை தென்றல். காற்றலைகளில் தவழ காத்திருக்கும் அடுத்த பாடல் சின்னவர் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே.எஸ். சித்ரா இணைந்து பாடிய பாடல். இதோ காற்றலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10 மணிக்கு
1: பூந்தேவி கலந்து பொன்மண்டு எழுந்து
0: இதயம் வருடும் பாடல்களாக
1: கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே
0: இடைக்கால மெட்டுகளாக இசைக்க காத்திருக்கிறது பட்டுச்சிறகு நேரமாலை 5:31 இசைத்துக் கொண்டிருக்கிறது இனிசை கானங்கள் மாலை தென்றலில் மனம் வருடும் அடுத்த பாடலாக இடம்பெற காத்திருக்கிறது கோபுர தீபம் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியிருக்கிறார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே

ஆகாஷ்வாணியில் இசை தூவலால் இதயங்கள் நனைத்துக் கொண்டிருக்கிறது. நமது மாலை தென்றல் ஒலிக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் தர்மா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணி மற்றும் சுஜாதா இணைந்து பாடியிருக்கிறாங்க. இதோ பாடல் காட்சாலைகள்ல கேட்டலாமா?

நேரம் மாலை 5:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய கானங்களால் மனங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். இசைக்க காத்திருக்கிறது பிரதாப் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் கே.எஸ். சித்ரா இணைந்து பாடியிருக்கிறாங்க. காற்றலைகளில் கேட்டலாமா?

கேட்காத இன்னிசை சேரலாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மாலை தென்றல் தரும் அடுத்த பாடல் சிறையில் பூத்த சின்னமலர் திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 5:54. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். இடைவிடா மென் மெட்டுக்களால் இசைத்துக் கொண்டிருக்கிறது மாலை தென்றல். நிறைவு பாடலாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் சித்ரா இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்டு

இணைந்திருங்கள் நேர்களே. வரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நேர்களே. நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் காட்சியில் விரியும் கடித மலர்கள் பகுதிக்கு எழுதி அனுப்பலாம். இதோ பாடல், கவிதை பாடும் அழைகள் திரைப்படத்திற்காக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியல்

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. படைப்பாற்றல் பொருளாதாரம் விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காலை உணவு விரிவாக்க திட்டம் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயண விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது ஏன் என்று திமுக வினவியுள்ளது. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. நவோதயா பள்ளிகளை அமைப்பதற்கான நிலங்களை உடனடியாக அடையாளம் காணுமாறு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தவிக அரசு கால தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி கோரியுள்ளது. நகர்ப்புறங்களில் சொத்து வரியை தவிக அரசு உயர்த்தக்கூடாது என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நாளை தொடங்க உள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர் பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குவாங்சு ஹாங்போ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெல்டன் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியா ஓபன் மற்றும் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. கேட்கலாம் சேவை செய்திகள். ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமானது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மெயின் ரோட் போக்குவரத்து நகரில் அமைந்துள்ள முகமது சதக் ஹமீத் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நாளை 19/9/2026 காலை 9 முதல் மாலை 3 வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 100 மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு வேலை நாடுகளை தெரிவு செய்ய உள்ளனர். இம்முகாமில் பங்கு பெறுவதற்கான கல்வி தகுதிகள் 8 தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும் ITI, டிப்ளமோ, பொறியியல் பட்டதாரிகளும் முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர் மற்றும் லேப் டெக்னீஷியன் ஆகியோர். இவர்கள் அனைவரும் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி, தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மூலம் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே இவ்விருதுகளுக்கான விண்ணப்பங்களை www.tntourismawards.com என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம் என சுற்றுலாத்துறை இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். மொத்தம் 13 வகையான விருதுகள் சுற்றுலாத்துறையின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. இவ்விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வருகிற 30/9/2026 www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தொழில் சார்ந்தவர்களும் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதுவரை கேட்டோம் சேவை செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் மாலை 6:06 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிய மங்களகரமான வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் மங்களம் பொங்க ஒலிக்க வருகிறது விளக்கேற்றும் வேளை. இதோ பக்தி பாமாலையாக பாடல்களின் தொகுப்பு.

0: 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை நீயர்கள் கேட்டு ரசித்த நிகழ்ச்சி விளக்கேற்றும் வேளை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: தொடர்ந்து கேட்கலாம் இன்று மாலை நமது பண்பலையில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளும் அதன் ஒளிபரப்பு நேரத்தையும் நிகழ்ச்சியும் நேர்மமாக. இன்று மாலை 6:30 அந்திப்பூக்கள், இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு, 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெற உள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகளின் துவக்க விழாவின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அந்த செய்ய கேட்கலாம். இரவு 8:30 இலக்கிய உலா நிகழ்ச்சியில் கவிதைகளில் இருமை பேருரை வழங்குபவர் காரைக்குடி அழகப்பா கலை கல்லூரியின் தமிழ்துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் கே கார்த்திக் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 9 மணிக்கு காற்றில் விரியும் கடிதமலர்கள். இரவு 10 மணிக்கு பட்டிச்சிறகு, இரவு 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். முன்னிரவு 11 மணிக்கு மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை காலை மணி 4:45 வரை தமிழ் எஃப்எம் வித் பாரதி தமிழ் 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். சென்னை அஞ்சலாக. இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு

0: காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், 80 feet ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Yeah, Akashvani, that's lit. மதுரை.

நிமிஷம் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நீங்க கேட்டுருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. சூப்பரான இந்த ஃப்ரைடே ஈவினிங்ல அடுத்த ரெண்டு நாள் லீவ் டே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பெரியவங்க, சிறுவங்க, தாத்தா, பாட்டி, அண்ணா, அக்கா எல்லாருக்கும் எனர்ஜெட்டிக்கான ஒரு குட் ஈவினிங் சொல்லி நிகழ்ச்சியில் இணைகிறது நானஜிதா. இன்னைக்கு ஆந்தி பூக்கள் நிகழ்ச்சி முழுக்க சூப்பர் வைபான சாங்ஸா காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில நிகழ்ச்சியில நம்ம கேட்க போற முதல் பாடல் புதிய கீதை படத்துல இருந்து.

கண்ணு போடுண்டா பட்ட கிளப்பு கண்ணாவே தாண்டா கிட்ட வந்து நீ அல்லாதடா பத்தி தொழுத்தி எல்லாமே காணா பிச்சு வதனும் இல்லா

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: சூப்பரா இணைந்தே இருங்க. இது மதுரை FM ரெயின்போங்க.

0: மாதிரி சூப்பரான டான்ஸ் ஹிட்ஸா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். வந்திப்புகள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பகவதி படத்துல இருந்து கேட்டு இணைந்திருங்கள்.
1: Allez, ha, allez, allez, allez, allez.

0: தள்ளுடுறாரா அம்மா?
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10 மணிக்கு
5: பூந்தேனில் கலந்து பொன்வண்டு எழுந்து
4: வருடும் பாடல்களாக
5: கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே
4: இடைக்கால மெட்டுகளாக இசைக்க காத்திருக்கிறது பட்டுச்சிறகு.
6: நிறமாலை 6:55 ஆக போற இந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க அந்திப்பூக்கள். இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவான பாடல வந்துட்டே இருக்கு. தேவதையை கண்டேன் படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேரம் 7:50. இப்போ நம்ம கேட்க இருக்கிறது பாட்டு இது ஹெட்டு நிகழ்ச்சியில் பாடல்கள் வழங்க நான் அபிராமி. நேர்களே, சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. சரி, முதலாவதாக அடியே திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேரம் 7:50. இப்போ நம்ம கேட்க இருக்கிறது பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் பாடல்கள் வழங்க நான் அபிராமி. நேர்களே, சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. சரி, முதலாவதாக அடியே திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டலாமா?

நேரம் இரவு 7:05. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு இது ஹிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. அடுத்த பாட்டு வாத்தி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு இது ஹிட்டு. நேரம் 7:16. இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் பொன்னியின் செல்வன் பாகம் 2 திரைப்படத்திலிருந்து கேட்கலாமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT Jewelers இன் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். GRT Jewelers, 80 feet road, Old Gocha Complex, அண்ணா நகர், மதுரை. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ராகங்களாய் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒலிக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் கேட்கலாமா நேயர்களே?

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு இது ஹிட்டு. உலக காத்திருக்கும் அடுத்த பாடல் அயோத்தி திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கிறோம் நேர்களே. ஒரு சூப்பரான பாட்டு உங்களுக்காக, மனதேவருடன் இனிய கானங்களோடு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பாட்டு இது ஹிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. பாட்டு இது ஹிட்டில் இப்போ ஒரு அருமையான பாடல் கேட்டு முடித்தோம். அயோத்தி திரைப்படத்திலிருந்து.

ரொம்ப அருமையான வரிகள் கொண்ட பாடல் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே சில வரிகள் நம்ம மனசை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல வரிகள் கொண்ட பாடல்கள் இருக்குது. நான் நிறைய தடவை சொல்கிறது உண்டு, மற்ற எல்லாருக்குமே சொல்லுவேன், அழுக வந்ததா, மனசு ரொம்ப பாரமாக இருக்கா, நல்ல பாடல்கள் கேளுங்க, அதுவுமே தாங்க முடியலையா, அழுது தீர்த்துருங்க, ஆனால் தீர்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க, எப்பேற்பட்ட சோகமும் கண்களில் வர்ற கண்ணீரால் கரைஞ்சி போயிடும். அதுக்காகத்தான் இறைவன் நமக்கு கண்ணீரை கொடுத்துருக்கிறாரு, கண்களில் கண்ணீரை கொடுத்துருக்கிறார். அதனால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருக்கட்டுமே, அழுகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அழுது தீர்த்துருங்க, ஆனால் ஒரு தடவை அழுதுட்டு அதிலிருந்து வெளியே வந்துடுங்க. மனசு போட்டு ரொம்ப அந்த கஷ்டமான சூழ்நிலைகள்லையும் இறுக்கமான சூழ்நிலைகளையும் இருக்க விடாதீங்க சொல்லணும்னு தோணுச்சு. சரி, அடுத்த பாட்டு கேட்போமா? பாட்டு இது ஹிட்டில் சித்தா திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்டலாமா?

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள், நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 பீச் ரோட், ஓல்ட் கோல்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் இரவு 7:41 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்கும் இந்த நேரத்தில் அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் பாடல் மாவீரன் திரைப்படத்திற்காக, கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஜுவல்லர்ஸ் இரண்டாவது ஷோரூம் இப்போது மதுரை அண்ணா நகரில். திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளின் மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சில் 150 ரூபாய் கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் எண்ணற்ற சலுகைகள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், 80 ரோட், ஓல்ட் கோச்சா காம்ப்ளெக்ஸ், அண்ணா நகர், மதுரை. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரமிரவு 7:45 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10 மணிக்கு
1: பூந்தேனி கலந்து பொன்வண்டு எழுந்து
0: இதயம் வருடும் பாடல்களாக
1: கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே
0: இடைக்கால மெட்டுகளாக இசைக்க காத்திருக்கிறது பட்டுச்சிறகு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு இது ஹிட்டு இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் துணிவு திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டுக்கீங்க நேயர்களே. இது பாட்டு, இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டில் நிறைவாக நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். சூப்பரான பாட்டு, வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திலிருந்து. கேட்டலாமா? கேட்டுட்ருக்கிற எல்லா நேயர்களுக்கும் இந்த பாடல் நிறைவு பாடலாக கொடுத்து நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஜப்பானில் நடைபெறவுள்ள 2026 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை முன்னிட்டு பாரதத்தை உற்சாகப்படுத்துவோம் என்ற தலைப்பில் சிறப்பு நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் நிகழ்ச்சி

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100

0: 9 மெகாஹெர்ட்ஸில் இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் கவிதைகளில் இருமை பேருரை வழங்குகிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக கலைக்கல்லூரியின் தமிழ் நுண்கலைத்துறை உதவி பயிற்றுனர் கே கார்த்திக் அவர்கள்.
1: கவிதைகளில் இருமை என்ற பொருண்மையை புரிந்து கொள்ள முதலில் இருமை என்பது பற்றிய தெளிவை அடைய வேண்டும். ஒரு கவிதையில் இரண்டு அர்த்தங்கள் உணர்த்தப்படுவது இருமையாகும். அப்பொருள்கள் நேர்முரணான பொருளாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளின் ஒற்றைத்தன்மையை தாண்டி அதன் மற்றொரு பரிமாணத்தை உணர்த்துவதும் இருமையே ஆகும். அதாவது ஒன்றன் இரட்டை இயல்பு. தமிழ் இலக்கிய உலகில் இருமை என்பது இயல்பாகவே பல கவிதைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் உள்ளுரை, இறைச்சி போன்றவை நேரடியாக ஒரு பொருளையும் மறைமுகமாக வேறொரு பொருளையும் உணர்த்தக்கூடிய இருமை கவிதை முறைகளாகும். எடுத்துக்காட்டாக நற்றிணையில் கபிலர் பாடிய முதல் கவிதையை, நின்ற சொல்லர் நீடுதோன்று இனியர் என்றும் என் தோல் பிரிபரி அலரே, தாமரை தண்டாதூதி மீமிசை சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல புறையமன்ற புறையோர் கேண்மை, நீரின்று அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம்நயன் தருளி நறுமுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்பரியலரே. இந்த பாடலில் குறிப்பாக காதலர்களுக்கு இடையிலான அந்த உறவை வெளிப்படுத்தும் ஒரு உவமை பயன்படுத்தப்பட்டுள்ளது. காதலியானவள், எங்கள் காதல் எப்படிப்பட்டது தெரியுமா? பள்ளத்தில் மலரும் தாமரையின் தேன் துளியை எடுத்து உயரமான மலைகளில் வளரும் சந்தன மரத்தில் கட்டிய இனிய தேன்கூடு போன்றது என்கிறாள். இக்கவிதையில் தங்கள் காதல் பள்ளத்திலிருந்து உயரத்தை எட்டிவிட்டது என்று காதலி உணர்த்துவதாக இரட்டை நிலையாக புலப்படுத்துகிறார் கபிலர். அதாவது அந்த இரட்டை நிலை என்ன? பள்ளம், பிறகு மலை. பள்ளத்தில் இருக்கும் தாமரை, மலையில் இருக்கும் சந்தனம் என்று இரட்டை முரண்பாடுகளை தம் கவிதையில் பயன்படுத்தி காதலை விளக்குகிறார் கபிலர். அடுத்ததாக பக்கோடுக்கை நன்கனியார் பாடிய 194வது புறநானூற்று பாடலை கூறலாம். ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார் புரைப்ப, படைத்தோன் மன்ற அவ பண்பிலாளன் இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே. இந்த பாடல் மனித வாழ்க்கையையே இரட்டையாக காட்சிப்படுத்துகிறது. ஒரு வீட்டில் திருமணத்திற்கான மத்தளச் சத்தம் கேட்கிறது, மற்றொரு வீட்டில் நெய்தல் பறையின் ஓசை கேட்கிறது என்று வாழ்க்கையின் இரட்டை நிலையை உணர்த்தும் புலவர் பக்குடுக்கை நன்கனியார், இத்தகைய இரட்டைத்தன்மை உடைய உலகத்தை படைத்தவன் ஒரு பண்பற்றவன் என்று சாடுகிறார். மேலும் இன்னாதம்மை இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே என்கிறார் அவர். அதாவது உலகமே துன்பம் நிறைந்ததுதான், உலகத்தின் இந்த இயல்பை புரிந்து கொள்பவரே இன்பத்தை அடைய முடியும் என்கிறார் அவர். இங்கும் துன்பம் இன்பம் என்ற முரண் இணைகள் இருமையாக பேசப்பட்டுள்ளன. தமிழ் அணி இலக்கணங்களில் இரட்டுற மொழிதல், பிரிது மொழிதல், தற்குறிப்பேற்றம், யாப்பிலக்கணம் ஆகியன கூறும் முரண்தொடை முதலிய பல இலக்கிய உறுப்புகள் இந்த இரட்டைத்தன்மையை உணர்த்துவதை நன்கு காணலாம். இப்படி 1000 ஆண்டுகளாக நமது தமிழ் இலக்கியங்களில் தொடர்ந்து வரும் இந்த இருமைத்தன்மையானது தற்கால புதுக்கவிதைகளிலும் தொடர்ந்து வருவதை இந்த உரையில் கேட்கலாம். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் நேயர் விருப்பம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை முதலில் கூற வேண்டும். எளிமை என்ற தலைப்பில் அமைந்த கவிதை ஒரே விஷயத்தின் இரட்டை நிலையை மிக அழகாக வெளிப்படுத்துவதை கூறுகிறேன், கேளுங்கள். பட்டினி அல்ல பக்குவ விரதம், பேச முடியாமல் அல்ல உன்னத மௌனம் என்கிறார். அதாவது சாப்பிடாமல் இருப்பது என்பது ஒரே செயல்தான், ஆனால் ஏழை சாப்பிடாவிட்டால் அது பட்டினியாகிறது, செல்வந்தர் சாப்பிடாவிட்டால் அது விரதமாகிறது. பேச முயன்றும் இயலாமல் போபவர், பேச முடிந்தும் பேசாதவர் மௌனியாகிறார். இப்படி ஒரே பொருளின் பல்வேறு பரிமாணங்களை இக்கவிதையில் எளிமையாக விளக்குகிறார் கவிக்கோ. அவர் மற்றொரு கவிதையில் தன் கனவு சமுதாயத்தை பற்றி கூறும்போது அதில் தீமைகள் இல்லை என்பதை குறிப்பால் உணர்த்துவதற்காக சில வரிகளை பயன்படுத்தியுள்ளார். அவைகளின் இரட்டைத்தன்மையை கேளுங்கள். அந்த லட்சிய சமுதாயத்தில் கடத்தல் உண்டு. அது என்ன கடத்தல்? காதல் கண் நடத்துகின்ற உள்ள கடத்தல் என்கிறார். அதாவது அந்த சமுதாயத்தில் கடத்தலே இல்லையாம். பிறகு என்ன கடத்தல் இருக்கிறது என்றால், அதாவது காதலர்களுக்கு இடையே உள்ள உள்ளத்தை கவரும் கடத்தல் மட்டுமே இருக்கிறது என்று அந்த சமுதாயத்தின் உன்னத

நிலையை விளக்குகிறார். இந்த வரிகள் எவ்வளவு அழகானது, ஆழமானது. ஒரு சூழலில் தவறாக கருதப்படும் கடத்தல் மற்றொரு சூழலில் சரியானதாகப்படுகிறது, அதுதான் உள்ள கடத்தல் என்கிறார். அடுத்து, சமயங்களெல்லாம் தைக்கின்ற நூலாகும், கத்தரிக்கோள்களின் காரியத்தை செய்யாது என்கிறார். இந்த வரிகள் உலகிற்கு என்றென்றும் தேவைப்படும் தத்துவத்தை கூறுகிறது. அதற்கும் அவர் நூல், கத்திரிக்கோள் என்ற முரண்பட்ட முரண் இணைகளை பயன்படுத்துகிறார். அதாவது, அவர் கனவு காணும் லட்சிய சமுதாயத்தில் பல கூறுகளாக பிளந்து கிடக்கும் மனித கூட்டத்தை இணைத்து தைக்கும் நூலாக மதங்கள் இருக்குமே தவிர, இணைந்திருக்கும் மனித கூட்டத்தை வெட்டி பிரிக்கும் கத்தரிக்கோள்களாக மதங்கள் இருக்காது என்கிறார். அதாவது, மதம் என்பது மனிதர்களை இணைக்க வேண்டுமே தவிர, அது தங்களுக்குள் வேறுபாடு பாகுபாடு பார்த்து பிரிக்கக்கூடாது என்ற லட்சியத்தை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இந்த இருமை உவமை மூலம் கூறுகிறார். அடுத்த கவிதையில், இருமைகளால் வடித்து காட்டிய கவிக்கோ இரட்டுற மொழிதல் அல்லது ஸ்லேடையில் எழுதிய கவிதை கேட்போம். கடைப்பால் என்றாலே கலப்புப்பால் தான் என்பது ஒரே வரி கவிதை. ஆனால் அதில் இரண்டு அர்த்தங்கள் உள்ளன. ஒன்று, கடையில் வாங்கக்கூடிய பசும்பால் கலப்படம் செய்யப்பட்ட பாலாகவே இருக்கும் என்று பொருள்படும். மற்றொரு அர்த்தம், அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற முப்பாலில் திருக்குறளின் கடைசி பாலான காமத்துப்பாலானது ஆணும் பெண்ணும் மனதால் கலந்திடும் காதல் பற்றிய பால் என்பதாகும். இப்படி தன் கவி ஆற்றலில் இந்த இரட்டுற மொழிதல் என்ற உறுப்பை பயன்படுத்தி ஒரே வரியில் விளக்கக்கூடிய ஆற்றல் உடையவராக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் திகழ்கிறார். அடுத்த ஒரு கவிதையில் முரண் இணைகளை பயன்படுத்தி அழகு படைத்துள்ளார் கவிஞர். கூந்தலில் இருட்டு, முகத்தில் சூரியன், பெண்களே உங்களால் தான் எனக்கு இரவும் பகலும், இதழ்களில் அமுதம், விழிகளில் நஞ்சு, பெண்களே உங்களால் தான் எனக்கு வாழ்வும் மரணமும் என்பதே அக்கவிதை. பெண்கள் ஒரே இனம்தான், ஆனால் அவர்களுக்கு இரட்டை குணங்கள் உள்ளன, சூழலை பொறுத்து அவை மாறுகின்றன என்பதை முரண் இணைகளான இருட்டு, சூரியன், இரவு, பகல், அமுதம், நஞ்சு, வாழ்வு, மரணம் ஆகியவற்றால் இரட்டைத்தன்மையை உணர்த்துகிறார் கவிஞர். அதாவது, ஒரு பெண் அன்பு வைத்தால் அமுதமாகவும், அதே நேரத்தில் அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலோ, யாரோ அவளை தொந்தரவு செய்தாலோ அவள் பார்வையே நஞ்சாகும் என்றும் கூறுகிறார். இப்படி சூழலுக்கேற்ப ஒரே பெண்மை எப்படி இரட்டைத்தன்மையை பெறுகிறது என்பதை இக்கவிதை மிகவும் அழகாக நமக்கு விளக்குகிறது. அடுத்ததாக, பித்தன் என்ற கவிதை தொகுப்பில் கதவு என்ற தலைப்புடைய கவிதையில் ஒரு பொருளின் ஒரு மனதின் இரட்டைத்தன்மையை வைத்து விளையாடியுள்ளார் கவிக்கோ. கதவு திறப்பதற்கா மூடுவதற்கா என்று கேள்வி எழுப்புகிறார். நாம் இதுவரை கதவை ஒற்றை பரிமாணத்தில் தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் கவிஞர் திறப்பதற்கா மூடுவதற்கா என்று இரட்டை பரிமாணத்தில் அதை காண்கிறார். கதவுகளில் சந்திப்பும் இருக்கிறது, பிரிவும் இருக்கிறது என்கிறார். இது நா. முத்துக்குமார் அவர்களின் கவிதையிலும் ஒரு பாடலில் பயின்று வந்திருக்கிறது. ஒரு பாதி கதவு நீ அடி, மறுபாதி கதவு நான் அடி, பார்த்து கொண்டே காத்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம் என்று எழுதியிருப்பார். அதற்கெல்லாம் முன்னோடியாக இன்று அப்துல் ரஹ்மானின் கவிதையில் இதே கருத்துரு பயின்று வருகிறது. கதவுகளில் சந்திப்பும் இருக்கிறது, பிரிவும் இருக்கிறது என்று கதவுகளின் இரட்டைத்தன்மையை மீண்டும் உணர்த்துகிறார். அடுத்ததாக, அந்த கவிதையை நிறைவு செய்யும் போது, நாம் உள்ளே இருக்கிறோமா வெளியே இருக்கிறோமா என்பதை தீர்மானிப்பதும் கதவுகள்தான் என்கிறார். இங்கும் உள்ளே வெளியே என்ற இரட்டை பரிமாணம் பார்க்கப்படுகிறது. இந்த அழகான வரிகளால் கதவுகளை கையாண்டுள்ள கவிஞர் சந்திப்பு, பிரிவு, உள்ளே வெளியே, திறப்பது மூடுவது என்று வாழ்வின் இரட்டைத்தன்மையை அழகாக வெளிப்படுத்துகிறார். கவிக்கோ அவர்களை தொடர்ந்து நா. காமராசன் அவர்களின் சில கவிதைகளில் உள்ள இருமைகளை கூறுகிறேன். நான் ஜன்னல், நீ ஜன்னல் நிலா, நான் தூக்கம், நீ விழிப்பு, காதல் என்பது யாத்திரை, நீ யாத்திரைக்காரி, நான் பாடகன், நீ காளிதாசனின் மகள், நான் குயில், நீ அதன் குரல் என்கிறார் காமராசன். இந்த அழகிய காதல் கவிதையில் இரட்டை பொருள்களாக கூறப்பெற்றுள்ளன. இவை ஒன்றுடன் ஒன்று பிரித்துவிட்டால் வெறுமையே மிஞ்சும். நிலா தெரியாத ஜன்னல் வெறுமை, விழிப்பு இல்லாத தூக்கம் மரணம் அல்லவா, யாத்திரைக்காரி இல்லாமல் யாத்திரையே இல்லை அல்லவா,
குரல் இல்லையென்றால்

குயில் என்ன செய்யும்? இப்படி காதல் இருமை நிலையை உடையது. காதலர்கள் இருவராயினும் இணைபிரியா தன்மை கொண்டவர்கள் என்பதை இந்த கவிதை மூலம் விளக்குகிறார் நா. காமராசன். அடுத்த கவிதையில் அவர் சொல்கிறார், காதல் சோகமே சுகம் என்றார்கள் எல்லா கவிஞர்களும். ஆனால் நான் சொல்கிறேன், காதல் சோகம்தான், சுகமே உலகத்தில் இல்லை. காதல்தான் உலகம், ஆனால் உலகமல்ல காதல். காதல்தான் உலகம், ஆனால் உலகமல்ல காதல் என்கிறார். காதலில் சோகம் சுகம் என்ற இரண்டு முரண்பட்ட உணர்வுகள் ஒரே தன்மை உடையதாக புனையப்பட்டுள்ளதை பாருங்களேன். அடுத்து, காதல்தான் உலகம் ஆனால் உலகமல்ல காதல் என்று கூறுவதிலிருந்து காதலிப்பவர்க்கு காதல்தான் உலகமே ஆகிறது என்று கூறும் கவிஞர், எப்போதும் இந்த புற உலகம், இந்த யதார்த்த உலகம் காதலுக்கு ஈடாகவே ஆகாது என்ற இரட்டை நிலையை நுட்பமாக உணர்த்தி விடுகிறார். அடுத்ததாக காதலின் இரட்டை தன்மையை இன்னொரு கவிதையில் இப்படி கூறுகிறார், காதல் என்பது நீ தருவது நான் பெறுவது. பெற்றவர் கொடுத்தால்தான் காதலாகும், காதல் தருவதாகும் நாம் பெறுவதாகும் என்கிறார். இவ்வரிகள் காதலின் பரிமாற்றத்தை உணர்த்துகிறது. காதல் என்பது வெறுமனே தருவதோ பெறுவதோ இல்லை, அது பெறுபவர் தருவதாகும் தருபவர் பெறுவதாகும் என்று இரண்டு நிலையை உடையது என்பதை விளக்குகிறது இக்கவிதை. இதிலும் நாம் அந்த இருமையை அழகாக புரிந்து கொள்ள முடியும், தருவது பெறுவது என்று இரட்டை நிலை. அடுத்ததாக தமிழ் திரையுலகில் புகழ்பெற்ற பாடலாசிரியர் மறைந்த கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களின் சில ஹைகோ கவிதைகளில் காணப்படும் இருமைகளை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். தெய்வம் வந்து ஆடும் பெண்ணின் விலகிய முந்தானையை யாரோ திருத்துகிறார்கள். இது ஒரு கவிதை. தெய்வம் வந்து ஆடும் பெண்ணின் விலகிய முந்தானையை யாரோ திருத்துகிறார்கள். இந்த கவிதை, சாமியாடும் பெண்ணானவள் ஒரே நேரத்தில் எப்படி தெய்வமாகவும் பார்க்கப்படுகிறாள் மனித பெண்ணாகவும் பார்க்கப்படுகிறாள் என்பதை நுட்பமாக எடுத்துரைக்கிறது. என்னதான் தெய்வமாகவே இருந்தாலும், தெய்வமாகவே அவள் மாறினாலும், அவள் அடிப்படையில் ஒரு பெண்ணாகவே இந்த சமூகத்தால் பார்க்கப்படுகிறாள். தெய்வம் மனித பெண் என்ற இரட்டை தன்மையை ஒரே பெண்ணில் உணைந்து காட்டுகிறார் நா. முத்துக்குமார். அடுத்தது, இயற்கையின் அழகும் அதன் இருமை நிலையும் இன்னொரு கவிதையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நாம் எல்லாம் சுற்றுலா சென்றால் என்ன ஆசைப்படுவோம்? நல்ல ஒரு வாகனத்தில் ஜன்னல் காற்று அருகில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டே வர வேண்டும் என்றுதான் நாம் நினைப்போம். ஆனால் இந்த கவிதையை புனைந்த கவிஞர் எதை கண்டிருக்கிறார் என்று பாருங்கள். கொடைக்கானல் மலைப்பயணம், பேருந்திலிருந்து மேகம் ரசிக்கையில் ஜன்னலை மூடுகிறாள் கை குழந்தைக்காரி என்று அழகாக எழுதியிருக்கிறார். கொடைக்கானல் மலைப்பயணம், பேருந்திலிருந்து மேகம் ரசிக்கையில் ஜன்னலை மூடுகிறாள் கை குழந்தைக்காரி. இந்த கவிதை ஒரு இயல்பான மனிதனின் மனநிலையில் பார்க்கும் போது இயற்கையின் அழகை அனுபவிப்பதற்கு தன்னையே அதற்கு வெளிப்படுத்தி காட்டுகிறான். அதே நேரம் ஒரு கை குழந்தைக்கு தாயாக இருக்கும் ஒரு பெண்ணின் மனநிலையிலிருந்து பார்க்கும்போது அவள் இயற்கையை குழந்தைக்கு தொந்தரவாக நினைத்து ஜன்னலை மூடுகிறார். ஒரு இயற்கையில் வெளிப்பட நினைக்கிறார், மற்றொருவர் இயற்கையிலிருந்து ஒளிந்து கொள்ள நினைக்கிறார். ஒருவர் இயற்கையிடம் சரணடைய நினைக்கிறார், மற்றொருவர் தப்பி ஓட நினைக்கிறார். ஒருவர் பார்த்து ரசிக்க நினைக்கிறார், மற்றொருவர் பாதுகாக்க நினைக்கிறார். இப்படி இயற்கை என்பது மனிதருக்கு மனிதர், சூழலுக்கு சூழல், இருமை நிலையாக காணப்படுகிறது என்பதை கவிஞர் எளிமையாக விளக்குகிறார். அடுத்து ஒரு ஒற்றை வரி கவிதை, சிப்பியிலிருந்துதான் பிறக்கிறது சுண்ணாம்பும் என்று எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல சுண்ணாம்பும் என்று உம்மை கொடுத்து அவர் எழுதியிருப்பதற்கு காரணம், சிப்பி என்றாலே நம் நினைவுக்கு வருவது முத்துக்கள் தான். ஆனால் இங்கு சுண்ணாம்பும் சிப்பியிலிருந்துதான் வருகிறது என்பதை இரட்டை தன்மையாக அவர் கூறியிருக்கிறார். சிப்பி முத்துகளை மட்டும் தருவதில்லை, சுண்ணாம்பையும் தருகின்றது. சிப்பி என்று சொன்னவுடன் விலை உயர்ந்த முத்துகளை மட்டுமே நம் நினைவுக்கு வரும். யாரும் சுண்ணாம்பை பற்றி சிந்திக்க மாட்டோம். ஆனால் விலை உயர்ந்த முத்தும் விலை குறைந்த சுண்ணாம்பும் ஒரே சிப்பியில் தான் பிறக்கின்றன. அது மட்டுமல்லாமல் முத்துக்கள் உருவாவதற்கு காரணமே இந்த சுண்ணாம்பாலான சிப்பியின் கூடுகள் தான். ஆனால் அடைகாத்த கூட்டுக்கு மதிப்பில்லை, அது பாதுகாத்த முத்துக்குத்தான் மதிப்பு அதிகம். இப்படி சிப்பியில் உள்ள இரட்டைத்தன்மை எளிமையாக உணர்த்தி விடுகிறார் நா. முத்துக்குமார். அடுத்த ஒரு கவிதையில், இரக்கமில்லாத மழை, ஈர விறகுகளுடன் அம்மா இருமுகிறாள். இரக்கமில்லாத மழை, ஈர விறகுகளுடன் அம்மா இருமுகிறாள் என்று எழுதியிருக்கிறார். மழை என்றாலே நாம் என்ன நினைப்போம்? மழை என்பது கருணை, மழை என்பது இரக்கம், மழை என்பது ஒரு கொடை என்றுதான் சித்தரிக்கப்பட்டுள்ளது. நாமும் அப்படித்தான் நினைப்போம். இது ஒரு பொதுவான வழக்கம். ஆனால் இந்த கவிதையில் கவிஞர் மழையை இரக்கமில்லாத மழை என்று சாடுகிறார். விறகடுப்பில் சமைக்கும் பெண்களின் பார்வையில் இந்த மழையை பார்க்கும் கவிஞர் அதன் இரக்கமற்ற மறுபக்கத்தை சுட்டுகிறார். இங்கு மழையின் இருமைத்தன்மை தெளிவாக விளக்கப்படுகிறது. மழையால் மனிதர்கள் மட்டுமல்ல அக்ரிணை உயிர்களும்

நன்மையும் அடைகிறார்கள், தீமையும் அடைகிறார்கள் என்பதை இன்னொரு கவிதை வாயிலாகவும் உணர்த்துகிறார். நேற்றிரவு நல்ல மழை, நெடுஞ்சாலையை கடந்த தவளைகள் நசுங்கி இருக்கின்றன. இத்தகைய கவிதைகள் மழை மட்டுமல்ல, நாம் நன்மை என்று நினைக்கும் அனைத்தும் யாரோ ஒருவருக்கு தீமையாக அமைகிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வீட்டில் பால்கனியில் அமர்ந்து கொண்டு அழகான பலரசங்களை குடித்து கொண்டு சுவையாக சுவைத்து கொண்டு இந்த மழையை ரசிப்பவர்க்கு அந்த மழை ஆனந்தத்தை தருகிறது. ஆனால் அடுத்த வேளை சோற்றுக்கு விறகரிக்க வேண்டும் என்று நிலை இருக்கும் ஏழைகளுக்கு அந்த விறகு நனைந்த விறகாயிருந்துவிட்டால் அன்றைய பாடு பெரும்பாடாய் போகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு மனிதருக்கும் மனிதர் ஒவ்வொரு பொருளும் மாறுபட்ட கோணத்தை அடைகிறது. நமக்கு கிடைக்கும் நல்ல மழை இன்னொருத்தருக்கு பொல்லாத மழையாகி விடுகிறது. அடுத்த கவிதையில் இடிந்த வீட்டில் புதிய வீடு கட்டியது சிலந்தி என்று ஒரு வரி எழுதுகிறார். இதில் கவிஞர் இருமைத்தன்மையை ஆழமாக கூறுகிறார். மனிதன் வாழ்ந்த வீடு சிதைகிறது, அதாவது இடிந்த வீட்டில் புதிய வீடு கட்டியது சிலந்தி. மனிதன் வாழ்ந்த வீடு சிதைகிறது, மற்றொரு உயிர் அதில் வீடு கட்டி வாழ்கிறது. இங்கு எதுவும் முடிவதில்லை. பொருள் ஒருவரது முடிவு மற்றொருவருக்கான தொடக்கமாகிறது. முடிவுகள் எல்லாமே இன்னொன்றின் தொடக்கம் தானே. இப்படி முடிவு தொடக்கம் என்ற இருமையை இக்கவிதை எழிலுற எடுத்துரைக்கிறது. நமது பார்வையெல்லாம் எப்படி இருக்கிறது என்றால், நம் வீடு அது போய்விட்டால் அது நமக்கு துன்பம், அது முடிவு என்று ஆகிவிடுகிறது. ஆனால் கவிஞரோட பார்வை எப்படி இருக்கிறது என்றால், அது இன்னொரு உயிரின் ஜீவனம், இன்னொரு உயிரின் தொடக்கம் என்று அதை காண்கிறார். இதுவும் இருமைதான். அடுத்ததாக நட்பு அவநம்பிக்கை என்ற முரண் இணைகளான இருமையை பயன்படுத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நட்பு என்பது என்ன? நம்பிக்கை. ஒருவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் என்றால் அவர் நட்பாக இருக்க வேண்டும். அல்லது ஒருவரை நாம் நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தே ஆக வேண்டும். ஆனால் இது இரண்டும் நம்பிக்கை இல்லாமல் ஒருவரிடம் எப்படி நட்பு தொடர்கிறது என்பதை ஒரு வரியில் அழகாக சொல்கிறார். கால்களுக்கு கீழே சங்கிலியுடன் பெட்டிகள், கால்களுக்கு கீழே சங்கிலியுடன் பெட்டிகள், ரயில் ஸ்நேகம் தொடர்கிறது என்று எழுதியிருக்கிறார். அதாவது ரயிலில் நாம் பயணிக்கும் போது அருகில் இருப்பவர்கள் நன்றாக பேசுவார்கள், நண்பர்களாக பழகுவார்கள். ஆனாலும் அவர்கள் மீது ஒருவர் ஒருவர் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். அதை இந்த நுட்பமான வரி வெளிப்படுத்துகிறது. நட்பு இருக்கும் இடத்தில் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். நட்பு இல்லாமல் நம்பிக்கை இருக்காதல்லவா? நம்பிக்கை இல்லாதது நட்பே ஆகாதல்லவா? ஆனாலும் கவிஞர் நட்பும் நம்பிக்கையின்மையும் இணைந்து வரும் இருமை நிலையை நுட்பமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த கவிதையில். இன்னொரு கவிதையில் ஒருவரது உரிமை இன்னொருவரின் உரிமையை எப்படி பாதிக்கிறது என்ற இரட்டைத்தன்மையை பூடகமான ஒப்புமை மூலம் உணர்த்துகிறார். அந்த கவிதையை பார்ப்போம். புறாக்கள் வளர்க்கும் எதிர்வீட்டுக்காரன் எங்களிடம் இருந்து பறிக்கிறான் பூனை வளர்க்கும் சுதந்திரத்தை. புறாக்கள் வளர்க்கும் எதிர்வீட்டுக்காரன் எங்களிடமிருந்து பறிக்கிறான் பூனை வளர்க்கும் சுதந்திரத்தை என்று எழுதியிருக்கிறார். உரிமை என்பது ஒன்றுதான், ஒரே பொருள்தான். ஆனால் ஒருவருக்கு அது உரிமையாகவும் இன்னொருவருக்கு அது கட்டுப்பாடாகவும் நிலவுகிறது என்ற இரட்டை நிலையை கவிஞர் படிமமாக பூடகமாக தன் கவிதையில் சுட்டிக்காட்டுகிறார். இது நமது வாழ்க்கையில் அன்றாடம் பார்ப்பதுதான். ஒருவர் நிறுத்தும் இடத்தில் வாகனத்தை நாம் நிறுத்தக்கூடாது, அவர் நிறுத்தும் இடத்தில் வேறொருவர் நிறுத்தக்கூடாது என்ற பிரச்சனைகள். ஒருவரது உரிமை இன்னொருவரோட கட்டுப்பாடாக நாம் வந்து கடைபிடிக்க வேண்டியதாக சூழ்நிலை ஏற்படுத்தி விடுகிறது அல்லவா? இதை எல்லாமும் கவிஞர்கள் அழகியலோடு வெளிப்படுத்துகிறார்கள். நாம் அன்றாடம் அதை அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்த ஒரு கவிதையில் அசைவு அசைவின்மை என்ற இரண்டு முரணிணைகளை கூறுகிறது ஒரு கவிதை. ஆயிரத்து சொச்சு அசைவுகளுக்கு பிறகு அடகு கடையில் முடங்கிவிட்டது பாட்டியின் பாம்படம் என்று எழுதியிருக்கிறார். ஆயிரத்து சொச்சு அசைவுகளுக்கு பிறகு அடகு கடையில் முடங்கிவிட்டதாம் பாட்டியின் பாம்படம். பாட்டியிடம் இருந்தபோது அசைந்து கொண்டே இருந்த அந்த பாம்படம் அடகு கடைக்கு சென்ற பிறகு அசைய முடியாமல் முடங்கிவிட்டது என்பது ஒரு இருமையான படிமம். இதுல வந்து நம்ம இன்னொரு வாழ்க்கையை பார்க்கலாம், அல்லது இன்னொரு பரிமாணத்தை நம்ம பார்க்கலாம். என்னன்னா, அசைய முடியாமல் முடங்கிவிட்டது என்ற வார்த்தை என்னவென்றால், அவர்களால் அந்த பாம்படத்தை பணம் கொடுத்து திருப்ப முடியாத ஒரு வறுமையில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை இது பூடகமாக உணர்த்துகிறது. இன்னொன்று என்ன என்னவென்றால், அதில் நம் வாழ்க்கையின் இருமையும் உள்ளுறையாக இருக்கிறது என்பதுதான். பாம்படம் போல் நம் வாழ்வும் பாட்டியிடம் குழந்தையாக இருந்தபோது சுதந்திரமாக கவலைகளின்றி ஆடி மகிழ்ந்தோம். எப்படி இருந்தோம்? அந்த பாம்படம் ஆடியது போல் பாட்டியிடம் நாமும் விளையாடி மகிழ்ந்தோம் குழந்தை பருவத்தில். ஆனால் வளர்ந்த பிறகு அடகு வைக்கப்பட்ட பாம்படம் போல் கடமைகளிலும் சுமைகளிலும் மூழ்கி அசைவற்று போகிறோம். இந்த வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமற்ற வாழ்க்கையாகி போகிறது. இதையும் நாம் இருமைக்கூறாக நாமுத்துக்குமாரின் கவிதையில் பார்க்கிறோம். இப்படி அரிய கவி

நா. முத்துக்குமார் அவர்களின் இருமையான கவிதைகளை தொடர்ந்து கவிஞர் போகன் சங்கர் அவர்களின் கவிதைகளில் உள்ள இருமை கூறுகளை கேட்போம். குழந்தைகளிடம் பேசும்போது மொழி தன்னை வரைந்து கொண்டே பறக்கும் பறவை போல் நடந்து கொள்கிறது. குழந்தைகளிடம் பேசும்போது மொழி தன்னை வரைந்து கொண்டே பறக்கும் பறவை போல் நடந்து கொள்கிறது. அத்துணை நெகிழ்வாய், அத்துணை மகிழ்வாய். சவப்பெட்டியை இழுத்து கொண்டு வரும் சிப்பாய் போல் சலிப்புடன் பெரியவர்கள் நடுவே உலவுகிற அதே மொழி. இந்த கவிதையில் மொழியின் இருமை நிலை உணர்த்தப்படுகிறது. மொழி என்பது ஒன்றுதான், ஆனால் அது குழந்தைகளுடன் பேசும்போது மகிழ்வாக பறப்பது போல இன்பமான வடிவத்தை கொள்கிறது. ஆனால் பெரியவர்களிடம் பேசும்போது ஒரு சலிப்பான வடிவத்தில் அமைகிறது. இந்த இரட்டைத்தன்மை என்பது மொழியின் இருமை மட்டுமல்ல, வாழ்வின் இருமையும் கூட. குழந்தைகளின் மாய உலகத்திற்கும் பெரியவர்களின் யதார்த்த உலகத்திற்கும் இடையில் நடக்கும் பரிமாற்றம் மொழியை ஒரு மாய யதார்த்தமாக மாற்றிவிடுகிறது. ஆனால் யதார்த்த உலகம் மொழியை சலிப்பூட்டுவதாகவே மாற்றிவிடுகிறது என்பதை மிக அழகாக இந்த கவிதை கூறுகிறது. இன்னொரு கவிதை, விலகி போகும்போது வெறுப்பாகவும் அருகில் வரும்போது அன்பாகவும் மாறிக்கொள்கிறது ஊஞ்சல் என்று எழுதியிருக்கிறார் போகன் சங்கர். ஊஞ்சலின் ஊசலாட்டம் இங்கு அன்பாகவும் கூறப்படுகிறது, வெறுப்பாகவும் கூறப்படுகிறது. இது இரட்டை நிலை அல்லவா? சில மனிதர்களும் அப்படித்தானே, அருகே இருக்கும்போது அன்பாக பாவனை செய்வதும் விலகி சென்றால் புறம் பேசுவதுமாக இரட்டை வேஷம் போட்டு இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் ஊசலாடி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு நிலையான தன்மையே இருக்காது, நிலையான குணமும் இருக்காது. நேரத்திற்கு தக்கன அவர்களது குணத்தையும் அவர்களது செயல்களையும் பேச்சுகளையும் மாற்றி விடுவார்கள். அதே போலதான் இந்த ஊஞ்சலும் ஒரு இரட்டை நிலையில் ஆடிக்கொண்டே இருக்கிறது, வெறுப்பும் அன்பும் கலந்து என்று கூறுகிறார். மற்றும் ஒரு கவிதையில் ஒருவரின் இரட்டை குணத்தை அறியாத அப்பாவிகளிடம் கூறுகிறார் கவிஞர், இன்னும் அறியவில்லை அணி, நகங்களை நீட்டும் முன்பு புலியின் கை போல் மென்மையானதொன்று புவி மேல் கிடையாது என்கிறார். அதாவது புலியின் கைகள் மிகவும் மென்மையான பஞ்சு போன்ற அமைப்பை உடையது. அதன் உள்ளங்கை மென்மையான பஞ்சு போன்ற அமைப்பில் தான் இருக்கும். ஆனால் அது நகத்தை வெளியே நீட்டினால்தான் தெரியும் அது எவ்வளவு கொடூரமானதென்று. அப்படித்தான் நாம் ஒன்றின் மறுபக்கத்தை அறியாமல் வெளி தோற்றத்தையும் புற நடவடிக்கைகளையும் வைத்து ஒன்றை மதிப்பிட்டு ஏமாந்து விடக்கூடாது என்பதை இருமையாக உணர்த்துகிறார் கவிஞர். அதாவது வெளி தோற்றத்திற்கு பார்க்க நல்லவர்களாக இருப்பார்கள். வெளி தோற்றத்திற்கு பார்க்க ஒரு பொருள் மிகவும் தரமானதாக இருக்கும். ஆனால் அதன் கொடுமை என்ன, அதன் இழிவு என்ன என்பதை அதை பயன்படுத்தும் போது அதன் தன்மை வெளிப்படும் போதுதான் தெரியும். அதற்காக தான் இந்த புலியின் கை என்ற உவமையை போகன் சங்கர் பயன்படுத்தி இருக்கிறார். புலியின் கை அவ்வளவு மென்மையாக இருந்தாலும் அதன் உள்ளிருக்கும் நகம் கொடூரமானது. அதை போல் மனிதர்களோ பொருளோ எவ்வளவு வெளித்தோற்றத்திற்கு பார்க்க நல்லவர் போல் இருந்தாலும் அவர்களின் கொடூர குணம் உள்ளே மறைந்திருக்கும். அது எப்போது வெளிப்படுகிறதோ அப்போது நாம் பாதிப்பை அடைவோம் என்கிறார். அடுத்த கவிதை, உலகமே இருமைகளால் ஆனது என்பதை இவ்வாறு கூறுகிறது. உலகம் பிரம்மாண்டமான பேரங்காடி, அங்கே பேரின்பமும் இருக்கிறது, பெரும் துன்பமும் இருக்கிறது. துறவும் உண்டு, உறவும் உண்டு. நீதியும் உண்டு, அநீதியும் உண்டு. எதையும் வாங்காமல் வேடிக்கை மட்டும் பார்க்க வருகிறவர்களை அது தன் பதிவேட்டில் சேர்த்து கொள்வதே இல்லை. வெளியிடப்படாத ஒரு படத்தை யார் ஞாபகம் வைத்துக் கொள்வார் என்று கேட்கிறார் போகன் சங்கர். இந்த கவிதையில் உலகம் இன்பம், துன்பம், துறவு, உறவு, நீதி, அநீதி என எல்லாமும் விற்கப்படும் பெரிய அங்காடிதான் உலகம் என்கிறார். இது உலகின் இரட்டைத்தன்மையை பிரதிபலிப்பதாகவே உள்ளது. ஆம்தானே, இந்த உலகம் எல்லாம் கலந்ததுதான். இங்கு தினமும் பல அநீதிகளும் நடக்கிறது, நீதியும் கிடைக்கிறது. இங்கு பல துறவிகளும் இருக்கிறார்கள், அதே சமயம் குடும்ப உறவுகளோடு இருக்கும் மனிதர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படி எல்லா முரண்பாடுகளையும் கொண்டதுதான் இந்த உலகம் என்கிறார். இதேதான் சங்க இலக்கிய காலத்தில் பக்குடுக்கை நன்கனியாரும் முன்னர் ஒரு கவிதையில் நாம் கூறியது போல, இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்கிதன் இயல்புணர்ந்தோரே என்று சங்க இலக்கியமே கூறிவிட்டது. அடுத்த கவிதையில், வேப்பம்பூவும் தேனை சுரந்தே நிற்கிறதென்றால் அதன் கசப்பு யாருக்கு என்று கேள்வி எழுப்புகிறார். வேப்பம்பூ ஒன்றுதான், ஒரே பொருள்தான். ஆனால் அதில் இனிய தேனும் சுரக்கிறது, கசப்புத்தன்மையும் விளைகிறது என்று ஒரே பொருளின் இரட்டை இயல்பை அழகாக விளக்குகிறார் போகன் சங்கர். அப்படித்தான், நாமும் எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்க முடியாது. யாருக்கு தேனை கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு தான் தேனை கொடுப்போம். அதாவது யாருக்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு தான் நாம் நல்லவர்களாக இருப்போம். யார் நம்மை ஏமாற்ற நினைக்கிறார்களோ, யார் நம்மை துன்புறுத்த நினைக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கசப்பைத்தான், அதாவது நமது எதிர்ப்பைத்தான் காட்ட வேண்டுமே தவிர அடிபணிந்து போதலோ இனிய கூறுதலோ அவர்களிடம் காட்ட முடியாது. இதை

தான் இந்த வேப்பம்பூ கவிதை மிகவும் அழகாக சொல்கிறது. அடுத்து இன்னொரு கவிதையில், மனிதர்கள் விசித்திரமானவர்கள். மலிவாக கிடைத்த பொருளை தொலைத்து விடுவதன் மூலம் விலை உயர்ந்ததாய் மாற்றிவிடுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறார். அதாவது இந்த மனிதர்களுக்கு அருகில் இருக்கும்போது அதன் அருமை தெரியாது, இழந்ததற்கு பிறகுதான் தெரியும். அது நமக்கு இனிமேல் கிடைக்க வேண்டுமென்றால் நமக்கு அது மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்க வேண்டும், அல்லது விலை கொடுத்தாலும் கிடைக்காது என்ற நிலையை அடைந்த பிறகுதான் அவர்கள் உணர்வார்கள் அந்த பொருளின் அருமை. பொருள் ஒன்றுதான், பொருள் என்பது ஒன்றுதான், ஆனால் அதை நாம் அருகில் இருக்கும்போது மலிவாக நினைக்கிறோம். அது பிரிந்த பிறகு அதன் இழப்பை, அதன் வலியை தாங்க முடியாமல் அதை மிகவும் விலை உயர்ந்ததாக கருதுகிறோம். இது பொருளுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் தான். நாம் நம் அருகில் இருக்கும் மனிதர்களையும், நம் உறவினர்களையும், நமது நண்பர்களையும், எல்லா மனிதர்களையும் பொதுவாக மலிவாக நினைக்கக்கூடாது. எல்லா மனிதர்களும் மதிப்பு மிக்கவர்கள்தான். எனவே அவர்களது இந்த இரட்டைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருகில் இருக்கும்போது மலிவாக நினைக்கக்கூடாது, விலகிய பின் வருந்தக்கூடாது. எனவே அவர்கள் அருகில் இருக்கும்போதே அவர்களது மதிப்பை உணர்ந்து, உயர்வை உணர்ந்து அவர்களை நடத்த வேண்டும் என்ற கவிதை அழகாக உணர்த்துகிறது. அடுத்த கவிதையில், நீ ஏறி சுற்றி கொண்டிருக்கிற ராட்டினத்தை பார்த்தாலே தலை சுற்றுகிறது எனக்கு என்கிறாய். நீ ஏறி சுற்றி கொண்டிருக்கிற ராட்டினத்தை பார்த்தாலே தலை சுற்றுகிறது எனக்கு என்கிறாய். பார்த்து கொண்டிருக்கிற வரைதான் அப்படி, ஏறிவிட்டால் ராட்டினத்துள் பயங்கர அமைதி என்று அழகாக எழுதியிருக்கிறார் இந்த கவிதை. அதாவது இதை நம் வாழ்வோடு தொடர்பு படுத்தி தான் பார்க்க வேண்டும். அதாவது ஒருவருக்கு நல்ல திறமை இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், ஆனால் அவர் ஒரு விஷயத்தை தொடங்க மாட்டார், தொடங்குவதற்கு பயப்படுவார். தொடங்கினால் அதை நாம் எப்படி நிறைவு செய்வது, அதற்கு அது தேவை இது தேவை என்றெல்லாம் நாம் நம் வாழ்வின் பல சிக்கல்களை நினைத்து அச்சப்பட்டு கொண்டே இருப்போம். ஆனால் அதை தொடங்கிவிட்டால், அது தொடங்கி அவரது திறனும் அறிவும் வளர்ந்து அந்த செயலை நிறைவுபடுத்திவிட்டால் அவருக்கு வாழ்வில் மிகப்பெரிய நிம்மதி, மிகப்பெரிய அமைதி அவருக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ராட்டினம் என்ற சொல்லால் பூடகமாக உணர்த்துகிறார். எனவே வாழ்வுக்கு அழகு சேர்ப்பது ஒருமை அல்ல, இருமை அல்லது பன்மைதான். ஒரே சுவை தெவிட்டும், ஒரே வழி அழுக்கும், ஒரே இடம் சிறையாகும். எனவே மனதில் ஒருமையும் செயலில் ஒருமையும் இருக்கட்டும். கலையிலும் கவியிலும் பண்பாட்டிலும் இருமையும் பன்மைத்துவமும் செழித்து வளரட்டும்.

இலக்கிய உலா நிகழ்ச்சியில் இதுவரை கவிதைகளில் இருமை பேருரை வழங்கினார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக கலைக்கல்லூரியின் தமிழ் நுண்கலைத்துறை உதவி பயிற்றுனர் கே. கார்த்திக் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: கவிதைகளில் இருமை என்ற பொருண்மையை புரிந்து கொள்ள முதலில் இருமை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள். நாம கேட்க இருக்கிறது உங்களுடைய நிகழ்ச்சி. என்னடா உங்களுடைய நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நேயர்களாகிய உங்களது விருப்ப பாடல்களும் விமர்சனங்களும் சேர்ந்து கடிதங்களாக எங்களுக்கு கிடைக்கும். அந்த கடிதங்களை வாசித்து அந்த பாடல்களை கொடுக்கறது தான் இன்றைக்கி நிகழ்ச்சி இல்லையா? அப்போது இது உங்களுடைய நிகழ்ச்சி தானே. இந்த நிகழ்ச்சிக்கு நான் மொத்த தடவையாக கடிதம் எழுதியிருக்கேன் அப்படின்ற நேயர்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இதுதான் முதல் தடவை நான் கேட்குறேன் அப்படின்ற நேயர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களும் உங்களுக்கு பிடித்த

இருக்கேன் அப்படின்ற நேயர்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்ருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இதுதான் முதல் தடவை நான் கேட்குறேன் அப்படின்ற நேயர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை கடிதத்தில் எழுதி நம்ம பண்பலைக்கு அனுப்பலாம். முகவரி ரொம்ப எளிமையான முகவரி தாங்க, நிலைய இயக்குனர் காட்சியில் வெறும் கடித மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய பெயர். மதுரை பண்பலை 103.3 சொக்கிகுளம் மதுரை 625002. இந்த முகவரிக்கு தான் நீங்கள் எழுதி அனுப்பணும். முகவரி சொல்லிட்டேன். இப்போது கடிதங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய கடிதங்கள் இருக்குது. நிறைய விருப்ப பாடல்கள் கேட்டு நேயர்கள் அனுப்பியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கான விருப்ப பாடல்களை நம்ம டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துருவோமா. ஃபர்ஸ்ட்டாக யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராணி ஸ்வர்ணலதா தேனியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. ஆண்டிப்பட்டியிலிருந்து பார்கவி சிவகுமாரி இந்த பாட்டு கேட்டிருக்கிறாங்க. வேல் திரைப்படத்திலிருந்து 1000 ஜன்னல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல். பாடல் கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ

நேரம் இரவு 9:08. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது காட்சியில் விரியும் கடித மலர்கள். நேர்களாகிய உங்களது விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் இடம்பெறும் நிகழ்ச்சி. இப்போ நம்ம ஒரு விமர்சன கடிதம் கேட்கலாம். திரு நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கத்துடன். மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா எழுதுவது. நிலையத்தில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நிலையத்தில் அனைவரும் நலம், நீங்கள் நலமா? சரி, என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, 10/8/2026 அன்று வசந்த கானங்கள் கேட்டேன். அருமையான பாடல்கள் ஒலித்தன. தோழிகளின் பாடல்கள் வழங்கியது சிறப்பு. பாடல்களை மிக நேர்த்தியாக தேர்வு செய்து வழங்கிய சகோதரிக்கு என் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அந்த சகோதரியின் பெயரையும் சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கடிதம் எழுதிய நேருக்கு நன்றியும் பாராட்டுகளும் தெரிவிச்சுட்டு அடுத்ததாக ஒரு நேருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பேர் வந்து கர்நாடகா ஸ்டேட்டு சின்ன திருப்பதி வில்லேஜ் பிரகாஷ் ஷியாமலா அஸ்வினி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. உன்னை நினைத்த திரைப்படத்திலிருந்து யார் இந்த தேவதை அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடல் கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நேயர் நெஞ்சங்களுக்காகவும் இதோ காற்றலைகளில் பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேரம் 9:14. காற்றில் விரியும் கடித மலர்கள் அடுத்து இடம்பெறக்கூடிய கடித மலர் காற்றில் வரும் கடிதமலர் நிகழ்ச்சியில் நேயர்களின் எண்ண கருத்துக்களை வாசித்த அறிவிப்பாளருக்கும் மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. அப்போது வாசிக்கிற எனக்கு தான் அனுப்பியிருக்காங்க, நன்றி. யார் அப்படின்னா டாக்டர் எம்ஏ இளங்கோவன், நாகலட்சுமி, கவினையா, பெரியகுளம்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. கடிதம் எழுதிய நேருக்கு நன்றியும் பாராட்டுக்களும். அடுத்ததாக நம்ம கேட்க போகிறது ஒரு அருமையான விருப்ப பாடல். சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து இந்த விருப்ப பாடலை கேட்டிருக்கிறாங்க. சரி, இவங்களுக்காக இந்த பாடல் கொடுத்துருவோம். யாருன்னே சொல்லலையேம்மா, யாருக்காக கொடுக்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டேந்தல்பட்டியிலேருந்து மா தவமணி அவங்க எழுதி அனுப்பியிருக்காங்க. கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. நேரம் 9:20. காற்றில் விரியும் கடித மலர்கள். பொதுவாகவே கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கடிதத்தை வாசிக்கக்கூடியவங்க அவங்க மனசில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், அந்த கடிதத்தின் அடுத்தடுத்த வரிகளை நம்ம படிக்கும்போது இதை படிக்கிறவங்க என்ன மனநிலையோடு படிப்பாங்கன்னு எழுதுகிறவங்க எழுதியிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி கடிதம் எழுதுதல் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கலை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதான் எல்லாமே கைக்குள்ளே அடக்கமாக கைபேசியாக மாறிடுச்சு. ஆனால் பழங்காலத்துலலாம் என்னுடைய சின்ன வயசில் கூட, ரொம்ப சின்ன வயசுலலாம் எங்களுக்கு வந்து ஸ்கூல் ரிசல்ட் அப்படிங்கிறது, அதாவது பாஸு ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து கடிதத்தில் தான் வரும், போஸ்ட் கார்டு மூலமாக தான் வரும். அப்படி வரும்போது பாஸ் அப்படின்னு அந்த அதை கடிதத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து அதற்கு இணை எதுவுமே கிடையாது. அப்படி இன்னும் கடிதத்தை நேசிப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம நேயர்கள் அவ்வளோ அழகாக கடிதம் எழுதுகிறாங்க. நேயர்களே, நீங்களும் கடிதம் எழுதணும், அதாவது உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம நிகழ்ச்சிகள் காலையிலேருந்து நம்ம நிகழ்ச்சிகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா, அப்படியே அந்த நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களையும் சரி நீங்கள் கடிதமாக எழுதி அனுப்பலாம். தனித்தனி கடிதமாக அனுப்புனா இன்னும் உங்களுக்கு வசதி, ஏன்னா உங்கள் கடிதம் 2 நாட்களில் ஒளிபரப்பப்படும். சரி, இப்போது கடிதம் எழுதக்கூடிய முகவரியை நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். நிலைய இயக்குனர், காட்சியில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9, சொக்கிக்குளம் மதுரை 625002 இந்த முகவரிக்கு தான் நீங்கள் கடிதம் எழுதி அனுப்பணும். சரி, இப்படி கடிதம் எழுதின நேயர்களுடைய கடிதங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா. அதில் இப்போ ஒரு விருப்ப பாடல் கேட்க போகிறோம். இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து.

இனியிரு தின்றல் காற்று அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்னா, மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனியிலிருந்து ஸ்ரீதேவி, குமரன், சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி இவங்க எல்லாருக்காகவும் சரி, கேட்டுட்ருக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் இதோ பாடல்.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது காட்சியில் விரியும் கடித மலர்கள். நேரம் 9:27. நேர்களாகிய உங்களது விருப்பத்தின் பேரில் காட்சாலைகளில் விமர்சன கடிதங்களும் விருப்ப பாடல்களும் இசைத்து கொண்டிருக்கு. கடிதம் எழுதுவது ஒரு கலை அப்படின்னு சொன்னேன். இந்த கலை எல்லாருக்கும் அவ்வளோ சுலபத்தில் வந்துடாது. நம்ம நேயர்கள் எவ்வளோ அழகாக கடிதம் எழுதி அனுப்புகிறாங்க. அதே போல் எனக்கு தெரிஞ்சு கடிதங்கள் அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் வந்து படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கடிதம் எழுதுகிறவங்க எல்லாருமே வந்து நல்லா படித்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாமே செல்ஃபோனில் டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம கையால் எழுதுகிற எழுத்துக்கு அத்தனை வேல்யூ இருந்தது. டைம் கிடைச்சா எல்லாரும் கடிதம் எழுதுங்க, நம்ம நிகழ்ச்சிக்கே கூட கடிதம் எழுதுங்க. சரி, இப்போது கடிதம் எழுதி வந்திருக்கிற ஒரு விருப்ப பாடலை நம்ம கேட்க இருக்கிறோம். இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்திக், கதிஜா இவங்க எல்லாருமே கேட்டிருக்கிறாங்க. அழகன் திரைப்படத்திலிருந்து ஜாதி மல்லி பூச்சரமே அந்த பாட்டு கேட்டிருக்காங்க, அருமையான பாடல்ல. சரி, அதை வானொலியில் கேட்கலாமா?

இரவு 9:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு இணைந்திருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேயர்களின் பாடல் தொகுப்பாக நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நேயரும் எவ்வளவு அழகாக கடிதம் எழுதியிருக்காங்க, எவ்வளவு அருமையான பாடல் தெரிவுகள் செஞ்சுருக்காங்க, ரொம்ப அருமையாக இருக்கு இல்லையா? சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் தெரிவுகளையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், கடிதம் எழுதணும். என்ன கடிதம் எழுதணும் கடிதம் எழுதணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பொதுவாக கடிதம் எழுதுவது அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி அது ஒரு கலை. நம்ம கையில் பேனாவை பிடிச்சி எழுத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாகரிகத்தின் முதல் படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மொழிகள் வார்த்தைகளாக நம்ம பேசும்போது அது வந்து முழுசாக வளராது. வெறும் வார்த்தைகளாக இருக்கிற எந்த மொழியும் முழுமை பெறாது, எழுத்து வடிவம் பெறுகிற மொழி தான் முழுமை பெறும். அப்படிப்பட்ட நம்ம தமிழ் மொழி, பாரதியே பாடியிருக்கிறாரு, எத்தனையோ மொழிகள் தெரியும் அவருக்கு, கிட்டத்தட்ட 18 மொழிகள் தெரியும். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட நம் தாய்மொழி இவ்வளோ உயர்வு பெற காரணம் என்ன அப்படின்னா இந்த எழுத்து வடிவம் பெற்றதுனால் தானே. அதனால் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அழகான அந்த எழுத்து வடிவத்தை கொடுக்கும்போது அது இன்னும் சிறப்பு பெறும். அதனால் மறக்காமல் எல்லோரும் கடிதம் எழுதுங்க. சரி, இப்போ பாட்டு நான் கேட்க போகிறேன். அப்போ எந்த அட்ரஸ்க்கு கடிதம் எழுதணும் அப்படின்னா, நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை, காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, சோக்கிக்குளம், மதுரை 625002 இந்த முகவரிக்கு தான் நீங்கள் எழுதி அனுப்பணும். இப்போ ஒரு விருப்ப பாடல் கேட்க இருக்கிறோம். கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து. தாளம் பூவே வாசம் வீசு, ரொம்ப அருமையான பாட்டு. இதை விட அருமையாக அவங்க பாடியிருப்பாங்க, கேட்டுருவோமா?

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இரவு 10 மணிக்கு
1: பூந்தேனில் கலந்து பொன்வண்டு எழுந்து
0: இதயம் வருடும் பாடல்களாக
1: கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே
0: இடைக்கால மெட்டுகளாக இசைக்க காத்திருக்கிறது பட்டுச்சிறகு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேயர்களின் விருப்ப பாடல்களும் விமர்சன கடிதங்களும் காற்று அலைகளில் இசைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கிறது ஒரு விருப்ப பாடல். தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு எஸ்பி பாபு சரஸ்வதி பாலமுருகன் இவங்க எல்லாரும் விரும்பி கேட்டிருக்கிறாங்க திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து செங்குருவி செங்குருவி அப்படிங்கிற பாட்டு. பாடல் காற்றலைகளில் இதோ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது காட்சியில் விரியும் கடித மலர்கள். நேரமிரவு 9:45 நேர்களுடைய விருப்ப கானங்களும் விமர்சன கடிதங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, இப்போ நாம ஒரு விருப்ப பாடல் கேட்க இருக்கிறோம். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலிருந்து ஒரு மாலை சந்திரன் அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கிறாங்க. யாரு அப்படின்னா, காரைக்குடியிலிருந்து கனகவள்ளி, நாராயணன், கல்யாணி இவங்க எல்லாருமே இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பாடல் கேட்ட நேயருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ காட்சி அலைகளில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. காற்றில் விரியும் கடித மலர்கள் கேட்டு ரசிக்கிறோம். நிறைவா நம்ம ஒரு நேயருடைய விருப்ப பாடலும் விமர்சன கடிதமும் கேட்க இருக்கிறோம். விமர்சன கடிதத்தை முதல்ல கேட்கலாம். வணக்கம். 31/7/2026 மாலை 5 மணி அளவில் மதுரை ரிசர்வ் லைன் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திடலில் உலக நாட்டிய தின நிகழ்ச்சி நிகழ்ந்தது. இந்நிகழ்ச்சியை மதுரை வானொலி நிலையத்தார் நேரலையில் வழங்கினர். நிகழ்ச்சிக்கு பண்பாட்டுக்கலை மண்டல இயக்குனர் திருமதி ரேவதி தலைமையேற்றார். மண்டல கல்வி அலுவலர் திரு நடராஜன் அவர்கள் முன்னிலை வகித்தார். மதுரை வானொலி நிலைய துணை இயக்குனர் திருமதி தாராதேவி அவர்கள், வானொலி நிலைய செய்தியாளர்கள் திருமதி கிளாரா, ரோசி, தமிழ்ச்செல்வி மற்றும் சுமையா ஆகியோர், தீபக் ஆகியோர் நேரலை தந்திடும் குழுவில் இருந்தனர். இவர்கள் நடன கலைஞர்கள், இன்னிசைவாணர்கள், பக்கவாத்திய கலைஞர்கள், மேக்கப் கலைஞர்கள் ஆகியோரிடம் நேர்முகம் கண்டு இசை, பாட்டு, நாட்டியம் என்னும் இவற்றின் மேன்மை, சிறப்புகள், நன்மைகள் முதலானவற்றை நேயர்களுக்கு வழங்கினர். பின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன, அலைக்கடலென மக்கள் வந்து சிறப்பித்தனர் அப்படின்னு ஒரு கடிதமும் இன்னொரு கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நம் சிறப்புகள் மிகு பாரத திருநாட்டின் உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 9/8/2026 தமிழகம் வந்து பாண்டிச்சேரி சென்றார். அங்கு அரசு நிகழ்ச்சியில் தலைமையேற்று சிறப்புரையாற்றினார். இனப்பிற நிகழ்ச்சிகளும் நடந்தன. அனைத்து நிகழ்வுகளையும் நேயர்கள் அகம் குளிர்ந்து மனம் மகிழ்ந்து செவிமடுக்குமாறு நமது மாமதுரை வானொலி தொகுத்து வகுத்து பகுத்து வழங்கியது. நன்று, நன்றிகள் 1000. நிலையத்தார் பணிகள் இனிதாகட்டும், மாணிக்க மணியென திகழட்டும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அருமையான வரிகள் போட்டு கடிதம் எழுதிய நேருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். மதுரை கண்ணனேந்தல்லிருந்து சுபோஸ், இந்த நேர் தான் இந்த அருமையான கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காங்க. சரி, அடுத்து நம்ம நிறைவாக கேட்க இருக்கிற பாடல் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, குண்டேந்தல்பட்டி மா தவமணி எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கிற பாடல் நான் சிவப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து பொன்மானே சங்கீதம் பாடிவா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் கேட்டிருக்கிறாங்க. பாடல் கேட்ட நேயருக்காகவும் கேட்டுட்ருக்கிற எல்லா நேயர்களுக்காகவும் இதோ காட்சி அலைகளில்.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 11:10. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறுவது அபிராமி. மனம் விட்டு நீங்காத இனிய பாடல்களின் தொகுப்பாய் கேட்டு ரசிக்கவிருக்கிறோம் பட்டு சிறகு. சிகப்பு மல்லி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். சங்கர் கணேஷ் இசையமைக்க வைரமுத்துவின் வரிகளோடு கே ஜே யேசுதாஸ் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இது மனம் வருடும் இனிய பாடல்களோடு பட்டுச்சிறகு. அடுத்த பாடல் இடம்பெறும் திரைப்படம் பட்டின பிரவேசம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசனின் வரிகளோடு பாடல் கேட்டு ரசிக்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனம் வருடும் இனிய கானங்களோடு நாம் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராம். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது பட்டுச்சிறகு. இனிய கானங்களின் தொகுப்பில் அடுத்ததாக இணைய காத்திருக்கும் பாடல் ரோசாப்பூர் அவிக்கைக்காரி திரைப்படத்திற்காக. கேட்கவிருக்கும் பாடல் இளையராஜா இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகள் கொடுக்க வாணி ஜெயராம் குரல் கொடுத்தது.

சென்னை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. இது மனம் வருடும் ராகங்களோடு பட்டுச்சிறகு. இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையமைப்பில் ஏணிப்படிகள் திரைப்படத்திற்காக. எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல் கொடுக்க கண்ணதாசனின் வரிகளோடு பாடல் இதோ காற்று.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிப்பது மனம் வருடும் ராகங்களாக பட்டுச்சிறகு. இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் பாடியிருக்கிறார் உமாரமணன் மற்றும் இளையராஜா. இந்த பாடலுக்கு வரிகள் கொடுத்திருக்கிறார் கங்கை அமரன். கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

இசையால் இதயங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச் சிறகு இதமான ராகங்களோடு மனம் வருடும் பாடல்கள். இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் பூந்தளிர் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் பாடியிருக்கிறார் SP பாலசுப்ரமணியம். பாடலுக்கு வரிகள் கொடுத்திருக்கிறார் பஞ்சு அருணாச்சலம். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் மனிதரில் இத்தனை நிறங்களா திரைப்படத்திலிருந்து. கேட்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஷியாம், வரிகள் கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன், பாடியிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் பி சைலஜா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. இதமான ராகங்களோடு இதயம் வருடிக் கொண்டிருக்கிறது. இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் அகல் விளக்கு திரைப்படத்திற்காக. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா. நாம் கேட்கவிருக்கும் பாடலுக்கு வரிகள் கொடுத்திருக்கிறார் கங்கை அமரன். கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் பி சைலஜா இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

இதமான ராகங்களோடு இதயம் தொட்டு நம் மனங்களின் எண்ண ஓட்டங்களை பேசிக் கொண்டிருக்கிறது பட்டுச்சிறகு. இசையில் இணைய காத்திருக்கும் அடுத்த பாடல் பட்டாக்கத்தி பைரவன் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகள் கொடுக்க பாடல் பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. இதோ பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்கும் நேரத்தில் இசைக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையமைப்பில் கண்ணதாசனின் வரிகளோடு இசைக்க காத்திருக்கும் பாடலை பாடியிருக்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசிப்பது பட்டுச்சிறகு. இதயம் வருடும் பட்டுச்சிறகில் நிறைவாக இசைக்க வரும் பாடல் நீயா திரைப்படத்திற்காக. சங்கர் கணேஷ் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகள் கொடுக்க வாணி ஜெயராம், எஸ் பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

0: நிறைவடைகிறது பட்டுச்சிறகு. கேட்டு ரசித்த நேயர் நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது அபிராமி. நன்றி நேயர்களே.
1: நேரம் 11:00, நேரம் 10:59. இத்துடன் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை காலை 4:45 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசை இனிதே ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் காலை 4:55 நிகழ்ச்சியும் நேரமும் காலை 5 பக்தி மாலை, காலை 5:30 இசையமுதம், 6 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம், 6:02 புதிய காலை அதனுள் சேவை செய்திகள், காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள், காலை 6:15 புதிய காலை அதனுள் இந்நாளின் சிறப்பும் நிகழ்ச்சியும் நேரமும், காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி அதனுள் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி, இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி ஜென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள், காலை 6:55 பூந்தளிர், பூந்தளிர் நிகழ்ச்சியின் குழந்தை செல்வமாக ரிஷ்வாந்த் அவர்களின் மழலை பேச்சை கேட்டு ரசிப்போம், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இடிக்கரை ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், காலை 8 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம், 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியின் சிறப்பாக தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது, காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன்.

மாணவர்கள். காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம். 9:02 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரம் இல்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்பகானங்கள் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் செல்வ பாரதி வேதாரண்யம் அவர்கள் அவர்களின் விருப்பகானங்கள் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. காலை 10:30 இருபட பாடல்களாக லியோ மற்றும் மிஸ் யூ திரைப்படங்களிலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறேன்.

விருப்பகானங்கள் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. காலை 10:30 இருபட பாடல்களாக லியோ மற்றும் மிஸ்யூ திரைப்படங்களிலிருந்து ஒழிக்க காத்திருக்கிறது. காலை 11:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பாக மீண்டும் ஒரு நாள். 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 என்ற தலைப்பில் கிரிக்கெட் நிகழ்ச்சி நடக்க உள்ளது. அதனை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:47 திரை இசை. 12:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். மதியம் 12:02 ஸ்நேகிதியே. 1:00 வசந்த கானங்கள். 2:00 கவிதை அரங்கம். மதியம் 2:55 வானிலை அறிக்கை சென்னைஞ்சலாக கேட்கலாம். 3:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். மாலை 4:30 ஆட்டக்களம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. 5:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேர்மும். 6:30 அந்திப்புகள். 7:00 பாட்டை ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக கேட்கலாம். 8:05 சக்கரவியூகம் பகுதி 19 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 8:30 பட்டாம்பூச்சிகள். ராமேஸ்வரம் மெய்யம் புலி கிரைஸ்ட் த கிங் இன்டர்நேஷனல் பள்ளியின் மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 20:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தினசரி நிலவரத்தின் வானொலி தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். இதுவரை கேட்டோம் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்முமாய்

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்கவிருப்பது தேனும் பாலும். ஒரு பழைய பாடலை கேட்பது பழைய புகைப்படத்தை பார்ப்பது போல. புகைப்படத்தில் முகங்கள் மட்டும் இருக்கும், பாடலில் அந்த முகங்களோடு உணர்வுகளும் உயிர் பெறும். அந்த உயிருள்ள நினைவுகளோடு ஒலிக்க காத்திருக்கிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சியில். உங்களுடன் பயணிக்கவிருப்பது நான், தீபக். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1969 வெளியான அடிமை பெண் திரைப்படத்தில் இருந்து. கே வி மகாதேவன் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷிலா குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது முதல் பாடல் உங்களுக்காக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. மெட்டுக்கள் வானத்தில் பறக்கும் பறவைகள். அவற்றுக்கு கடந்த காலமோ எதிர்காலமோ கிடையாது. அவை பறந்து வந்து நம் மனதில் அமரும் போது நாமும் ஒரு கணம் காலத்தை மறந்து விடுகிறோம். அந்த காலமற்ற பறவைகளின் கூட்டம் தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியை சிறப்பித்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1963 வெளியான இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில் டி.எம். சவுந்தரராஜன் பி. சுஷிலா குரல்களில் ஒலிக்க காத்திருக்கிறது உங்களுக்காக.

இரவை இனிய இனியதாக ஆக்கி கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. காலம் எடுத்து சென்றது பலவற்றை, ஆனால் சில பாடல்களை மட்டும் விட்டு சென்றது. அவை ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் நேற்றைய நம் சிரிப்பு இன்றைய இரவில் பிறக்கிறது. அதற்கொரு இசை இல்லம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1969 வெளியான தெய்வமகன் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் குரலில் உங்களுக்காக ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல்.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிடம்

வண்ணம் செவந்தி, ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி, உன்னேனி வண்ணம் செவந்தி, மெல்ல பேசும் இதை பூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி, கூந்தல் தன்னை திருத்தி மீன, கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி, நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி, காதல் மலர் கூட்டம் ஒன்று

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தேனுக்கு மலர் தேவை, பாலுக்கு பசுவின் அன்பு தேவை, இசைக்கு ஒரு இதயம் போதும். அந்த இதயத்தை தேடி வரும் ஒவ்வொரு மெட்டும் இன்றிரவு பரிமாறும் விருந்து தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1975 வெளியான தேன் சிந்துதே வானம் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில், வி. குமார் இசையில், கே. ஜே. யேசுதாஸ் குரலில் உங்களுக்காக ஒலிக்கவிருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 பழைய பாடல்கள் ஒன்று ஒலித்தது, பழைய காலம் ஒன்று விழித்தது, மறந்து போன முகங்கள் வாசலில் வந்து நின்றன, மறக்க முடியாத நினைவுகள் மனதில் வந்து அமர்ந்தன. இசை இப்படித்தான் வாழ்க்கையை திருப்பி பார்க்க செய்கிறது என தேனும் பாலும் நிகழ்ச்சியை சிறப்பித்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1975 வெளியான பட்டாம்பூச்சி திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், எம்.பி. ஸ்ரீனிவாசன் இசையில், டி.எம். சவுந்தரராஜன், பி. சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நிலவிடம் இரவு பேசும் மொழி மௌனம், மனதிடம் இசை பேசும் மொழி நினைவு. அந்த இரு மொழிகளும் சந்திக்கும் நேரத்தில் மெல்லிசை ஒரு பாலமாகிறது. அந்த பாலத்தின் பெயர் தேனும் பாலும். என கூறி நிகழ்ச்சியை சிறப்பித்து அடுத்த பாடலாக 1965 வெளியான 1000 ஒருவன் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், TM சவுந்தரராஜன் குரலில், MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. சில பாடல்கள் காதுகளில் தங்குவதில்லை, அவை இதயத்தில் குடியேறுகின்றன. வீடு மாறினாலும் வயது மாறினாலும் அந்த மெட்டு மட்டும் நம்மை விட்டு நகர்வதில்லை. அதனால்தான் தேனும் பாலும் என்றும் புதிது என நிகழ்ச்சியை சிறப்பித்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1965 வெளியான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வாலி வரிகளில் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன், LR ஈஸ்வரி குரலில் குரல்கள் ஒலிக்கவிருக்கிறது. அடுத்த பாடல் உங்களுக்காக

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இரவுக்கு இன்னும் சில இசைத்துளிகள் தேவை, நம் நினைவுகளுக்கும் இன்னும் சில மெட்டுக்கள் தேவை. அதனால் இந்த இனிய பயணம் இன்னொரு பாடலோடு தொடர்கிறது, தேனும் பாலும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1965 வெளியான குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், TM சௌந்தரராஜன், P சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 வெளியான அன்பேவா திரைப்படத்தில் இருந்து. கவிஞர் வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுஷிலா குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது அடுத்த பாடல்.

சில பாடல்கள் காதுகளில் தங்குவதில்லை, அவை இதயத்தில் குடியேறுகின்றன. வீடு மாறினாலும் வயது மாறினாலும் அந்த மெட்டு மட்டும் நம்மை விட்டு நகர்வதில்லை. அதனால்தான் தேனும் பாலும் என்றும் புதிது. என நிகழ்ச்சியை சிறப்பித்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1965 வெளியான அன்பு கரங்கள் திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வாலி வரிகளில், ஆர் சுதர்ஷன் இசையில், பி. சுஷிலா குரலில் உங்களுக்காக.

அழகென்ன அறிவென்ன மனம் என்ன குணம் என்ன கோபம்.

தேனும் பாலும் பரிமாறிய இசை விருந்து இன்றைய இரவில் இங்கே நிறைவு பெறுகிறது. ஆனால் இனிமை மட்டும் உங்கள் மனதில் தொடரட்டும். பழைய பாடல்களின் வாசம் நினைவுகளில் வீசட்டும். இசையோடு வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம் தேனும் பாலும் நிகழ்ச்சியில். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தீபக். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக 1965 வெளியான பஞ்சவர்ண கிளி திரைப்படத்தில் இருந்து. கவிஞர் வாலி வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி இசையில், பி சுஷிலா குரலில் அடுத்த பாடல். இத்துடன் நிறைவடைகிறது தேனும் பாலும்.

நேரம் 11:59. இத்துடன் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை வழங்கும் நிகழ்ச்சிகளை இரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மீண்டும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசை அதிகாலை 4:45 மணிக்கு இனிதே ஆரம்பமாகும். நன்றி நேயர்களே.

நெகிழை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசைப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும். சுட்டி பயம் அவ சொல்லுற சொல்லு கட்டிக்காரும் வாட்டும், உன்னை தட்டி கேட்க ஒரு கெட்டிக்கார பய கச்சிதமா வரட்டும்.

0: வருவது பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். முதலில் வேடிக்கை என் வாடிக்கை படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல், இதயச்சந்திரன் பாடல் வரிகளுக்கு சங்கர் கணேஷ் இசையில்.

0: நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தேவதேவ ஜெகதீஸ்வர பூர்வி கல்யாணி ராகம் ஆதிதாளம் சுவாதி திருநாள் சாகித்யம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் துறவூர் ஆர் நாராயண பணிக்கர் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சாருகேசி ராகத்தில் அமைந்த கிருப்பயா பாலய ஸ்வாதி திருநாள் சாகித்யம் மிஸ்ரச்சாப்பு தாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத

28 பிராப வருடம் புரட்டாசி மாதம் 2 2026 செப்டம்பர் மாதம் 19 சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசையிலும் எமது நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

0: கொடை அருள் செங்கோல் முறை குடி காத்தல் இந்த நான்கினையும் உடையவன் அரசர்களில் வழிகாட்டும் ஒளியாக திகழ்வான். குறள் எண் 390 அதிகாரம் இறை மாட்சி.
1: கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி.
0: கொடை அருள் செங்கோல் முறை குடி காத்தல் இந்த நான்கினையும் உடையவன் அரசர்களில் வழிகாட்டும் ஒளியாக திகழ்வான். குறள் எண் 390 அதிகாரம் இறை மாட்சி.

ஆகாஷ்வாணி மாதிரி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்முமாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், காலை 6:02 புதிய காலை அதனுள் சேவை செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள், காலை 6:15 புதிய காலை அதனுள் இன்னாலின் சிறப்பும் நிகழ்ச்சியும் நேரமும், காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள்,

0: 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. அதனுள் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து தேனி ஜென்டெக் வேளாண் அறிவியல் மைய மனையியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் ரம்யா சிவசெல்வி அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 திரையிசை, 6:55 பூந்தளிர். பூந்தளிர் நிகழ்ச்சியில் இன்று குழந்தை செல்வம் பங்கேற்கும் குழந்தை செல்வி செல்வம் ரிஷ்வாந்த். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கிப்பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இடிகரை ஸ்ரீ ரங்கநாத சுவாமி திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கிப்பூக்களின் தொடர்ச்சி. 8:00 செய்தி சுருக்கம் செடிஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. 9:00 செய்தி சுருக்கம் செடிஞ்சலாக கேட்கலாம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப கானங்கள் நேர் விருப்பமாக வேதாரண்யத்திலிருந்து செல்வ பாரதி அவர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சியாக இது அமைந்துள்ளது. காலை 10:30 இருபட பாடல்களாக லியோ மற்றும் மிஸ்யு திரைப்படங்களிலிருந்து ஒழிக்க காத்திருக்கிறது, கேட்டு ரசியுங்கள். காலை 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பாக மீண்டும் ஒரு நாள் என்ற தலைப்பில் விவாதிக்க உள்ளது. 11:30 ஸ்டம்ப்ட் சீசன் 7 ப்ரோக்ராம் ஆன் கிரிக்கெட் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். காலை 11:47 திரை இசை. மதியம் 12:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 ஸ்நேகிதியே. மதியம் 1:00 வசந்த காணங்கள். மதியம் 2:00 கவிதையரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம் நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். மாலை 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 சக்கர வியூகம் பகுதி 19 எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 8:30 ராமேஸ்வரம் மெய்யம்புலி கிரைஸ்த கிங் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்து தினசரி நிலவரத்தின் வானொலி தொகுப்பு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 10:20 பட்டு சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசை இனிதே நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மாரே எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல்லந்தோறும் கமலும் இறையருளை பெறுவோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பிரியா சகோதரிகள் குரலில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 5:31. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிய காலை வணக்கங்களோடு இசையமுதம் பருகலாம் வாருங்கள் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். பாடலில் ஒலிக்கும் குரல் மனோ.